வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 21 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 23 நாள், 2026 வருடம் ஜூன் மாதம் 6 தேதி சனிக்கிழமை, நேரம் 5:57.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியை அடுத்த 5 ஆண்டுகளில் 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல்

0: தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் தொடங்கியுள்ள மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பால்டிஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொது தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி அன்பான உற்சாகமான காலை வணக்கம் அன்பினர்களே. நேரம் 6:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸிலும் 103 MHz பண்பலை வரிசையிலும் இனி தொடர்ந்து வலிக்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அழகாக புலந்திருக்கக்கூடிய இந்த நாள் இந்த காலை பொழுது மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலைத்தின நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் அறத்துப்பாலில் அறன் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 39வது திருக்குறள், அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் பொறுத்த புகழும் இல. இதற்கான பொருள், அறநெழியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை என்பதாகும். குறளும் விளக்கமும் மீண்டும், அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் பொறுத்த புகழும் இல. இதற்கான விளக்கம், அறநெழியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

ஒலித்த பாடலை பாடியிருந்தார்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம். 6:14:31 ஒலித்து கொண்டிருப்பது காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜிகி பாடியிருக்கும் பாடல்.

இறைவனை அடையும் வழிகளில் மிகவும் முக்கியமானதும் பிரதானமானதும் பக்தி மட்டுமே. நேரம் 6:18 நிமிடம் 10 நொடி நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாகூர் எம் ஹனீஃபா பாடியிருக்கும் பாடல்.

பிரார்த்தனை என்பது கடவுளிடம் ஏதாவது ஒன்று கேட்பதல்ல, அது ஒவ்வொரு ஆன்மாவின் இயக்கமாகும். 6:27 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 ஒழித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தினேஷ் பாடியது. அன்பு என்பது கண்ணுக்கு தெரியாத நீரூற்று. அது எப்பொழுது எப்படி எங்கே தோன்றும் என்பதை எவராலும் அறிந்து கொள்ள இயலாது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 MHz பண்பலை வரிசையிலும் 999 KHz வலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் 6:33. இன்று ஒலிபரப்பாக உள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள் கேட்கலாம். இன்று காலை 11:30 ஸ்டம்ப்டு சீசன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. பிற்பகல் 2:30 ஊர் பொருத்தலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வெங்காயம் மற்றும் வாழை போன்ற குறுத்தொழில் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போழுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள்.

இன்று மாலை 5 மணிக்கு சித்திரசிபானம் நிகழ்ச்சியின் வழிகாட்டி வேலைவாய்ப்பு செய்திகள் துறை தலைவர் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனிவர் பேராசிரியர் விமலா அவர்கள்

0: நேர்கள் இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாகவுள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து உடுமலைப்பேட்டை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இந்த மாதம் 23ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு கட்டண பயிற்சி வகுப்பு உடுமலைப்பேட்டைக்கு அருகில் கோழிக்குட்டையில் உள்ள கால்நடை பண்ணை வளாகம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறவுள்ளது. இதில் விரிவான பாடங்கள் நடத்தப்படுவதுடன் கலந்துரையாடல், வீடியோ படக்காட்சி மற்றும் கேள்வி பதில் பகுதிகளும் இடம்பெறும். கால்நடை பண்ணை வளாகத்தில் உள்ள நாட்டுக்கோழி பண்ணையில் கள விளக்க பயிற்சியும் நடைபெறும். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய பண்ணையாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயிற்சியில் பங்கு பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9488088371. மற்றொரு எண் 9677432557. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம் மற்றும் விற்பனை குறித்த அறிவிப்பு. நெல் ஆதார விலை கோ 54 ரகம், விதை இருப்பு 1860 கிலோ, இதன் விலை 1 கிலோ 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை ரகம் கோ 55, விதை இருப்பு 3914 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை ரகம் கோ 52, விதை இருப்பு 3039 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 59 ரகம், விதை இருப்பு 7610 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54 ரகம், விதை இருப்பு 60 கிலோ மட்டும், இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in. விவசாய பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27ஆம் ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2ஆம் வாரத்தில் துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ்வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் ஆகும். இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை வைக்கலாம்.

மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம், சுய வேலைவாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குனர், திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. இந்த தகவலை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் தெரிவிக்கின்றார். நேயர்களே, மண்வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9940903835, மற்றொரு எண் 8220469 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066318588 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13 வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று மாலை 5:20 ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு முன் செல்லலாம். இராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடன் மாணவர்களின் கலந்துரையாடல், கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி இந்திய இராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் மற்றும் துறை தலைவர் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் பேராசிரியர் விமலா அவர்கள் பங்குபெறக்கூடிய நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல்

தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல்திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகு தூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார்.

0: வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகு தூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும், ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும், போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
2: அரசு இசைக்கல்லூரிகளிலே இசைப்பள்ளியில் முடிச்சு

0: பிள்ளைங்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம் மியூசிக் காலேஜஸ்லாம், அது மாதிரி லேட்டரல் அட்மிஷனில் டைரக்டாக தேர்ட் இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே ரெண்டாம் வந்து மூன்றாண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசை கல்லூரிகளிலே டைரக்டாக தேர்ட் இயர் பயின்று அங்கே அவங்க வந்து டிஎம்டி இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி. அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம், கோல்கால் ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளிகளே இங்கே நடைபெறுகின்றது.
1: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். தைவான் நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர் கப்பல்களின் இடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கேமரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: அலைபாயுதே படத்தில் கல்யாணி மேனன், ஹரிணி, நெய்வேலி ராமலட்சுமி பாடியது. இசை ஏ.ஆர். ரஹ்மான். நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சுழல் விளக்கு சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7 மணி.
2: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம். எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
3: நாட்டில் எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கி அனைவருக்குமான வளர்ச்சி திட்டங்களையும் கொள்கைகளையும் உருவாக்குவதுதான் ஒரு மக்கள் நல அரசின் இயல்பு. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான 3.0 அரசு பெருநிறுவனங்கள் தொடங்கி சாலையோர வியாபாரிகள் வரை அனைவரையும் உள்ளடக்கி ஏராளமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. இடைத்தரகர்களை களைந்து அனைத்து திட்டங்களும் நேரடியாக தேவை கொண்டோரின் கரங்களுக்கு செல்லும் வகையில் அவற்றின் செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அப்படி மிகுந்த தாய்மை உணர்வோடு உருவாக்கப்பட்டதுதான் பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். எளிய மக்களின் வாழ்வாதாரமாகவும் எளிய குடும்பங்களின் தேவைகளை தீர்க்கும் இடமாகவும் இருப்பது சாலையோர வணிகம்தான். நகரங்களின் பரபரப்பான சாலைகளில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் சிறிய அளவிலான வணிகத்தை தங்களின் குடும்ப வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள். பழங்கள், காய்கறிகள் முதல் ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அன்றாட தேவைகள் வரை பல்வேறு பொருட்களை மக்களின் கைகளில் நேரடியாக கொண்டு சேர்ப்பதில் சாலையோர

வணிகர்களின் பங்கு மிக முக்கியமானது. குறைந்த முதலீட்டில் தொடங்கப்படும் இத்தொழில் பெரும்பாலும் அன்றாட வருமானத்தை சார்ந்ததாக இருப்பதால் எந்த ஒரு பொருளாதார நெருக்கடியும் இவர்களை நேரடியாக பாதிக்கிறது. இந்தியாவெங்கும் பெருநகரங்களில் சாலையோர வணிகத்தை நம்பி சுமார் 1.5 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் உள்ளன. வாடகையோ பிற செலவினங்களோ இல்லாமல் உற்பத்தி செய்ததையும் கொள்முதல் செய்ததையும் நேருக்கு நேராக மக்கள் முன் வைத்து விற்பனை செய்வதால் எளிய மக்கள் வாங்கும் விலைக்கு இவர்களால் பொருள்களை விற்பனை செய்ய முடிகிறது. பெரிய அளவில் முதலீடுகள் இல்லாமல் சிறிய தொகையை முதலீடாக கொண்டு வணிகம் செய்யும் சாலையோர வியாபாரிகளுக்கு எவ்வித தொழில் பாதுகாப்பும் இல்லாத நிலையே இருந்தது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டாலோ மக்கள் நடமாட்டம் அதிகரித்தாலோ முதலில் உள்ளாட்சி அமைப்புகளின் இலக்காவது இந்த சிறு வியாபாரிகள்தான். பேரிடர் காலங்களிலும் பெரும் இன்னலை சந்திப்பது இந்த வியாபாரிகள்தான். இவர்களின் பிரச்சினைகளை மனதில் கொண்டு அவர்களின் வாழ்க்கையை ஏற்றம் பெறச் செய்யும் வகையில்தான் மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த உலகத்தையே உலுக்கி போட்ட கோவிட் பெருந்தொற்று எல்லா தரப்பு மக்களையும் வீட்டுக்குள் முடங்கச் செய்தது. ஏராளமான உயிர்களும் அதற்கு இரையாகின. கல்விக் கூடங்கள் மூடப்பட்டன. மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது ஒன்றே உடனடி தீர்வாக இருந்த நேரத்தில் ஊரடங்கி கிடப்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை. பெருநிறுவனங்கள் முதல் சாலையோர வியாபாரிகள் வரை அனைவரும் தத்தம் தொழிலகங்களை மூட வேண்டியிருந்தது. விற்பனை முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் சாலையோர வியாபாரிகள் தங்களின் முதலீட்டையும் வருமானத்தையும் இழந்து மீண்டும் தொழிலை தொடங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதன் பின்னணியில் அவர்களை மீண்டும் பொருளாதார அமைப்பில் இணைத்து வலுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனை முன்னிட்டு வங்கி கட்டமைப்புகளுடன் இணைத்து நிதி உதவியை எளிதாக்கி அதே சமயம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு தனித்துவமான திட்டத்தை மத்திய அரசு வடிவமைத்தது. மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் உருவாக்கப்பட்ட அந்த திட்டம்தான் பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். 2020 ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த குறுங்கடன் திட்டம் மிகுந்த மக்கள் நல சிந்தனையோடு வடிவமைக்கப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நடைபாதை வியாபாரிகளுக்கு எவ்வித பிணையமும் இன்றி செயல்பாட்டு மூலதன கடன் வழங்குவதாகும். சாலையோர வியாபாரிகளுக்கு முதல்கட்டமாக 10,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் திருப்பி செலுத்தும் பயனாளிகளுக்கு 2வது சுழற்சியில் 20,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். அதையும் சரியாக செலுத்தியவர்களுக்கு 3வது சுழற்சியில் 50,000 ரூபாய் வரை கூடுதல் கடன் வழங்கப்படுகிறது. கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இணைய வழியில் பரிந்துரைக்கப்பட்ட தளங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வியாபாரிகளுக்கு மாதம் 1க்கு 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கேஷ்பேக் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். கடன் அட்டையும் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். இந்த திட்டம் தொடங்கி தற்போது 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த 6 ஆண்டுகளில் ஏராளமானோரின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது இந்த திட்டம். இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 17,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பிணையில்லா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் சுமார் 50 லட்சம் வியாபாரிகளை இலக்காக கொண்டிருந்த இந்த திட்டத்தில் தற்போது வரை சுமார் 75.5 லட்சம் நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் பயனடைந்தவர்களில் 46% பேர் பெண்களாகவும் 70% பேர் விளிம்பு நிலை சமூகங்களைச் சேர்ந்தவர்களாகவும் உள்ளனர் என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த திட்டம் மார்ச் 2030 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சுமார் 1.15 கோடி பயனாளிகள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமான வியாபாரிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். 24 மார்ச் 2020 முன்பே நகர்ப்புற அல்லது புறநகர் பகுதிகளில் நடைபாதை வியாபாரம் செய்து வந்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற தகுதியுடையவர்கள் ஆவர். நடைபாதை வியாபாரிகள் என்பதற்கான அடையாள அட்டை, நகராட்சி அல்லது மாநகராட்சி வழங்கும் விற்பனை சான்றிதழ் அல்லது உள்ளாட்சி அமைப்பின் பரிந்துரை கடிதத்தை அடிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கடன் தொகை உள்ளிட்ட அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் வங்கிகளால் நேரடியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படுகிறது. ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு விவரம் உள்ளிட்ட ஆவணங்களுடன் நகராட்சி அலுவலகங்கள் அல்லது பொது சேவை மையங்கள் வழியாக இத்திட்டத்தில் இணைய விண்ணப்பிக்கலாம். மோசடியான மற்றும் தகுதியற்ற பயனாளிகள் இத்திட்ட சலுகைகளை அணுகுவதை தடுக்கவும் அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்ப

0: வடிவங்களை செயலாக்குவதை எளிதாக்கவும் www.pmswanidhi.mohua.gov.in என்ற ஒரு முழுமையான இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் மூலமே அனைத்து சாலையோர வியாபாரிகளும் திட்ட சலுகைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். செயல்பாடுகளை எளிதாக்க மொபைல் விண்ணப்பங்களை அனுப்பும் வசதியும் உள்ளது. இத்திட்டத்தில் இணைவதன் மூலம் மத்திய அரசின் பிற திட்டங்களிலும் பயன்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சாலையோர வியாபாரிகளின் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார், வங்கிக் கணக்கு, செல்போன் எண் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா விபத்து காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் ஜன்தன் யோஜனா குறைந்தபட்ச இருப்பு இன்றி வங்கிக் கணக்கு தொடங்கும் திட்டம், பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஓய்வூதிய திட்டம், ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம், ஜனனி சுரக்ஷா யோஜனா கர்ப்பிணி தாய்மார்கள், பிறந்த குழந்தைகள் ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம், பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா கர்ப்பிணிகளுக்கான பிரசவ நிதியுதவி வழங்கும் திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் குடும்ப உறுப்பினர்களை பயனாளிகளாக கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, நடைபாதை வியாபாரிகளுக்கான குறுங்கடன் வழங்கும் திட்டம் என்பது வெறும் நிதியுதவி திட்டம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையுடனும் கண்ணியத்துடனும் வாழ ஏழை எளியோருக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டம். நம் நாட்டின் நகர்ப்புற பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்காற்றும் முறைசாரா தொழிலாளர்களாக உள்ள நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வை இந்த திட்டம் முற்றிலும் மாற்றியமைத்துள்ளது. வங்கிக் கடன் பெற வாய்ப்பின்றி தவித்த கோடிக்கணக்கான நடைபாதை வியாபாரிகளுக்கு எவ்வித பிணையும் இன்றி எளிதாக கடன் மற்றும் நிதி சேவைகளை வழங்குவதை இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது. இந்த தொழிலாளர்களின் தினசரி உழைப்புதான் நம் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலுவடைய செய்கிறது. தங்கள் உறுதிப்பாட்டாலும் தொழில் முனைவாலும் நம் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வரும் பயனாளிகள் அனைவருக்கும் என் வாழ்த்துகள். இத்திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகள் மிக வேகமான டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறியுள்ளார்கள். இது அவர்களின் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது என்று பெருமையோடு தெரிவித்துள்ளார். முறைசாரா தொழிலாளர்களாக உள்ள எளிய மக்களாகிய சாலையோர வணிகர்களின் வாழ்க்கையை ஏற்றம் பெறச் செய்த இந்த திட்டத்தின் வெற்றி மிகுந்த நம்பிக்கையை உருவாக்குகிறது. எல்லோரையும் அரவணைத்து கரம் பற்றி அழைத்துச் செல்லும் கருணைமிக்க தலைமையின் கீழ் நாடு பீடு நடை போடுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

தொடர்ந்து மூணு பாட்டை கேட்டிருக்கோம். எனக்காக காத்திரு படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி எஸ்பி சைலஜா பாடியது, இசை இளையராஜா இரண்டாவதாக கேட்ட பாட்டு வாழ்வை மாயம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியது, இசை கங்கை அமரன் மூன்றாவதாக. இப்போ நம்ம கேட்ட பாட்டு சக்கரை பந்தல் படத்தில் ஆஷா போஸ்லி பாடியது, இசை இளையராஜா. 7:14 நம்ம கேட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் கைமுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்றைக்கான புதுரு சம்பந்தப்பட்ட கேள்வி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஹார்ட் டிஸ்க் SSD என்பதின் விரிவாக்கம் என்ன? கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்கில் SSD என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கான பதில்களை நீங்கள் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம்.

நேயர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் காமித்து இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மகத்தான முன்முயற்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தின் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே

0: பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வோடு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்துடன் இணைந்து இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். இதனை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் அபராஜிதா, குல்மெஹந்தி மற்றும் ருக்மணி உள்ளிட்ட சுமார் 27 வகையான தாவர இனங்கள் இந்த தோட்டத்தில் நடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படும் இந்த தாவரங்கள் அந்தந்த பகுதிகளில் வெவ்வேறு உள்ளூர் பெயர்களால் அழைக்க படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். இந்த எரிபொருளில் 85% எத்தனால் என்றும் 14 முதல் 19% பெட்ரோல் என்றும் அவர் கூறினார். கலப்பு எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களுக்காகவே இந்த எரிபொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான பெட்ரோலை விட இந்த எரிபொருளின் விலை 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் 50% கலப்பு எரிபொருள் வாகனங்களாக மாறினால் அது விவசாயிகளுக்கு நேரடியாக சுமார் 12,430 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால், நடப்பாண்டில் இதுவரை மொத்தம் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகள் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்து இருதரப்பிற்கும் இடையே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் ஏதேனும் விடுபட்டால் அல்லது திருத்தங்கள் இருப்பதாக கருதும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி CBSE-யின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பல்திஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொது தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1947 ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாகவும் சட்டப்பூர்வமாகவும் இணைந்த பகுதி என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி நடக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அரசியல் ஒடுக்குமுறையை மறைக்க இதுபோன்ற செயல்களில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊடகத்தில் வந்த செய்தியை அடுத்து இதில் தலையிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தியோரியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன

0: ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானின் கடலோர கண்காணிப்பு ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் கோருக் மற்றும் கேஷ்ம் தீவில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தேசிய விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே பெறப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் நாட்டின் மிக உயரிய சிவில் விருதுகளாகும். 1954 தோற்றுவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுகின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்ற 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளதால் 4 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை வரை கேரளம், லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சண்டிகரின் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியுடன் விளையாடுவது இதுவே முதல் முறையாகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்த வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பைகளில் ஒன்றை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தினர். கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமே 25 நிமிடம்.

நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை தொடர்ந்து என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.

0: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு மணி 26 நிமிஷம் 40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டுட்ருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்றைக்கான வெதர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய இன்றைய வானிலை நிலவரம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும், திருப்பூரில் 33 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸும், திருச்சியில் 37 டிகிரி செல்சியஸும், சென்னையில் 32 டிகிரி செல்சியஸும், ஊட்டி குன்னூர் கூடலூர் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும், பாலக்காடு கேரளாவுடைய ஒரு சில பகுதிகளில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி தெரிவிச்சிருக்கு. ஹார்ட் டிஸ்கில் SSD என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கான பதில்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம். 7:27 நம்ம கேட்டுட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: நியாயம் படத்தில் கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி.
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கோம். இன்னைக்கு கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேர்கள் வரிசையில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்பாக கேள்வி திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். ஹார்ட் டிஸ்கில் SSD என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கான பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேர்கள் வரிசையில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, தீபிகா சின்னவந்தம்பசேரி பகுதியிலேருந்து, கருவலூர் சாம்வேல், அதுக்கப்புறமா வாணி, முத்துலக்ஷ்மி, முத்துகிருஷ்ணன், லக்ஷ்மி, கஞ்சம்பட்டி, சண்முக ஆனந்தம், ரமணி முதலிபுதூர், சுதாகர், ஜீவா, பார்வதி கணபதியிலிருந்து, ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி மதுரையிலிருந்து, கவுண்டம்பாளையம் லாவண்யா, பாரதி மகாலிங்கம், கள்ளிவலசு, தொடர்ந்து திண்டுக்கல்லேருந்து நடராஜன் அனுப்பிச்சிருக்காங்க, இந்திரபிரியா, அகல்யா, மூக்கனூர்லேருந்து ராஜேந்திரன், ராஜாமணி, பூபதி, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், மகேஸ்வரி, கனகராஜ், குகன் நஞ்சுலாபுரத்திலிருந்து, சண்முக சுந்தரம் விநாயகபுரத்திலிருந்து, அலிநகரம் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து, சிறுமுகை சோமு, கலைவாணி, அப்புறமா கோணமலை ஆனந்தன், இவங்க எல்லாரும் வந்து பதில் சொல்லிருக்கக்கூடிய நேர்கள் வரிசையில் இருக்காங்க. திரும்பவுமாக இப்போ வந்திருக்கக்கூடிய பதிவுகளில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர்லிருந்து, செந்தில் பிரபு, அதனை தொடர்ந்து பரணிதரன் திருப்பூர் பகுதியிலிருந்து, ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, பாப்பா, கேஜி சாவடியிலிருந்து, ஜெயபிரகாஷ், பெரியநாகன்பாளையம், பிரித்திவ்ராஜ், மாதவரம் சென்னையிலிருந்து, தொடர்ந்து மனவை, சந்திரசேகரன், பார்த்திபன், நடராஜ், சாந்தி, பொன்னியகவுண்டன் புதூர்லேருந்து, சிங்கானல்லூர், ஜெயலக்ஷ்மி, மனோகரன், இவங்க எல்லாரும் வந்து பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேர்கள் வரிசையில் இணைந்திருக்காங்க.

நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையற்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பரிசுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.

சட்டம் ஒரு விளையாட்டு படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், விஜய் சோபா, சேகர், ஷீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன். 7:40 நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

தொடர்ந்து பதில் அனுப்பிச்சிருக்கக்கூடிய நேயர்கள் வரிசையில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, தொடர்ந்து தாசரிப்பட்டி பாலசுப்ரமணியம், மனோகரன் பழனியிலிருந்து, கனக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கிருத்திகா பிரணவ், திருப்பூர்லேருந்து அம்பிகா தேவி, சண்முக சுந்தரம், ஹோப்ஸ் காலேஜ் பிரணயா, குகன், கஞ்சம்பட்டி கண்ணையன் ராமசாமி, அதுக்கப்புறமா தேவராயபுரத்துலேருந்து ராஜா, தொட்டம்பாளையம்

பழனிசாமி, நங்கவள்ளி ராஜாராம், சிவானந்த காலனி பழனி, சண்முகசுந்தரம், ரமண முதலைப்புதூர்லேருந்து பூளவாடி தீபிகா, அதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பதிவுகளில் மூர்த்தி அனுப்பிச்சிருக்காரு, வெங்கடேச பெருமாள், பழனிசாமி, அவங்க எல்லாரும், ரத்னபுரி ராஜா, முகமது, அவினாசி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம். தயவுசெய்து ஒருத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜஸை மட்டுமே பதிவு பண்ணுங்கள். யாரும் வந்து அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணவோ வேறு ஏதாவது இமேஜஸ் அனுப்பவோ வேணாம். உங்களோட பெயர், ஊர், தொடர்ந்து நம்ம கேட்டிருக்க கேள்விக்கான பதில், அதனை மட்டுமே வந்து ஒரு டைம் மட்டுமே அனுப்புங்க. ஸோ உங்களோட மெசேஜ் வந்தோடனே கண்டிப்பாக படிப்பதற்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். வெள்ளிக்குப்பம் பாளையத்திலிருந்து சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, மல்லிகா, மந்திராச்சலம், பெரியவதம்பு சேரியிலிருந்து கேஎன் பாளையம், பேச்சிமுத்து, கருமத்தம்பட்டி, பிரேமா, வெள்ளியங்கிரி, அந்தோணிராஜ், சென்னையிலேருந்து சுதீஷ், கோத்தகிரிலேருந்து சாமிசெட்டிபாளையம், கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவகர், ஹரிப்பிரியா, ஜிஷ்ணவ், யுகன், இவங்க எல்லாரும் வந்து பதில் சொல்லிருக்கக்கூடிய நேர்கள் வரிசையில் இருக்காங்க.

உங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் அருகில் ஒரு இளம் மரக்கன்று வளர்கிறது. அந்த இரண்டு மரங்களும் தினமும் பேசுகின்றன. ஆனால் அந்த உரையாடல் நடப்பது வானத்தில் அல்ல, நிலத்திற்கு அடியில். நம்ப முடிகிறதா? இதுவே இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்லும் அதிசயமான உண்மை. இந்த விழிப்புணர்வு தொடருக்காக தகவல்களை ஆய்வு செய்த போது வெளிப்பட்ட உண்மைகள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. காட்டில் உள்ள மரங்களின் வேர்களும் பூஞ்சை இழைகளும் ஒன்றிணைந்து நிலத்துக்கடியில் ஒரு பிரம்மாண்டமான வலைப்பின்னலை உருவாக்குகின்றன. இதை விஞ்ஞானிகள் வுட் வைட் வெப் என்று அழைக்கின்றனர். நாம் பயன்படுத்தும் இணையதளம் போல இந்த வேர்வலை வழியாக தகவல்களும் உணவும் ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு பயணிக்கின்றன. ஒரு மரம் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகும் போது அந்த எச்சரிக்கை சமிக்ஞை வேர் வழியாக அருகில் உள்ள மரங்களுக்கு உடனடியாக கடத்தப்படுகிறது. எச்சரிக்கை பெற்ற மரங்கள் தங்கள் இலைகளில் நச்சுப் பொருட்களை சுரந்து பூச்சிகளை விரட்டி கொள்கின்றன. இது மரங்களின் கண்ணுக்கு தெரியாத தற்காப்பு அமைப்பு. நிழலில் தவிக்கும் இளம் மரக்கன்றுகளுக்கு ஒளிச்சேர்க்கை போதுமான அளவு நடைபெறாத போது வயதான மரங்கள் இந்த வேர் வலை வழியாக சர்க்கரையையும் ஊட்டச்சத்துக்களையும் கன்றுகளுக்கு அனுப்புகின்றன. ஒரு தாய் தன் பசித்த குழந்தைகளுக்கு உணவூட்டு போல மொழியில்லாமல் சத்தமில்லாமல் அன்போடு. கனடாவின் ஒரு காட்டில் மேற்கொண்ட ஆய்வில் ஒரே ஒரு மரம் 47 மரங்களோடு வேர் வழியாக இணைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. அந்த ஒரு மரத்தை வெட்டினால் 47 மரங்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். மரம் வெட்டுவது ஒரு உயிரை அழிப்பதல்ல, ஒரு சமூகத்தையே சிதைப்பது. மரங்கள் நம்மை விட அதிகமாக ஒன்றோடொன்று இணைந்து வாழ்கின்றன, பகிர்கின்றன, காக்கின்றன. அடுத்த முறை ஒரு மரத்தை தொடும்போது ஒரு மரத்தை மட்டுமல்ல ஒரு காட்டையே தொடுகிறோம் என்பதை நினைவில் கொள்வோம். சிந்திப்போம், செயல்படுவோம், சூழலை காப்போம்.

கேளுங்க கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தால் அடையாள அட்டை மற்றும் முகவரி

0: சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

அலையோசை படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை எங்களுக்கு ராஜா. 7:50 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பதிவுகளில் பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேர்கள் சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து ரவிக்குமார், ரமேஷ், கணேசன், ஜெகநாதன் பூளக்காட்டு பாளையத்திலிருந்து, அதனைத் தொடர்ந்து போத்தனூர்லேருந்து ரங்கன், விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய், ரித்துவ், கனிஷ்க், அபினவ் ஆலங்கொம்பு பகுதியிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கோத்தகிரி, கணுவக்கரை, கண்ணன், அதனைத் தொடர்ந்து உமா, கணேஷ் சிறுமுகையிலேருந்து, சூலூர்லேருந்து கணேசமூர்த்தி, ராமகிருஷ்ணன், கோவை மேட்டுப்பாளையம், ஜோதி, ரமேஷ், அதனைத் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பதிவுகளில் பாலக்காடுலேருந்து கீதா, மூக்குனூர் பகுதியிலேருந்து சிவகுமார், மலர்கொடி, சபரிப்பிரியா, காந்திபுரம், ஜஸ்டின் திரவியம், ராபர்ட் இளமாறன் பட்டுக்கோட்டையிலிருந்து, சிவகுமார், புவனேஸ்வரி, சிபு, சுமாஸ், கந்தமூர்த்தி, விமலா, வேணுகோபால், பூபனா, குருவாயூரப்பன் நகர், பிரபஞ்சன், யஷ்வந்த், தென்பன்மொழி, நாகமணி, இவங்க எல்லாரும் பதில் சொல்லியிருக்காங்க.

அப்படிங்கிறதா வந்து இதனுடைய விரிவாக்கம். இதற்காக சரியான பதில் சொன்ன அத்தனை எழுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். இந்த சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி அப்படிங்கிறது பொதுவாக கம்ப்யூட்டர்ஸில் டேட்டாஸை சேவ் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு நவீன சேமிப்பு சாதனமாக ஸ்டோரேஜ் டிவைஸாக பயன்படக்கூடியதாக இருக்குது. இது பழைய ஹெச்டிடி அதாவது ஹார்ட் டிஸ்க் டிரைவ் போல் சுழலும் தட்டுகள் ஸ்பின்னிங் டிஸ்க் எல்லாம் இல்லாமல் ஃப்ளாஷ் மெமரி சிப்ஸ் மூலமாக டேட்டாஸை சேமிக்கக்கூடியதாக இருக்குது. அதனாலேயே வந்து எஸ்எஸ்டி மிகவும் வேகமாக செயல்படுகிறது. இதனுடைய மிக முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மிக வேகமான பூட் டைம், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் மற்றும் கேம்ஸ் எல்லாம் வந்து வேகமாக ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் இருக்கும். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மூவிங் பார்ட்ஸ் இல்லாததுனால அதிக அளவில் நம்பகத்தன்மை உடையதாக இருக்கும். குறைந்தளவு மின்சார நுகர்வு மட்டுமே வந்து இதற்காக எடுத்துக்கொள்கிறது. சத்தம் இல்லாமல் இயங்கக்கூடியதாக இருக்குது. அதிர்வு மற்றும் விடுதலால் சேதமடையும் வாய்ப்பு மிக மிக குறைவான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு.

கேட்கலாம் சேவை செய்திகள். நீலகிரி மற்றும் கோவை அரசு தொழிற்பயிற்சி நிலையம், கோயம்புத்தூர் மகளிர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வெரைட்டி ஹால் ரோடு, டவுன் ஹால் பகுதி, தியாகி குமரன் மார்க்கெட், ஒப்பனக்கார வீதி, செல்லபுரம், கெம்பட்டி காலனி பகுதிகள், கரும்புக்கடை, ஆத்துப்பாலம் முக்கடம், சுங்கம் பைபாஸ் ரோடு, சண்முகா நகர், ஆல்வின் நகர், இந்திரா நகர், பாரி நகர், டாக்டர் முனுசாமி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், ஸ்டேட் பேங்க் ரோடு, கலெக்டர் அலுவலகம், ரயில் நிலையம் பகுதிகள், அரசு மருத்துவமனை, லாரிப்பேட்டை, உக்கடம் பகுதி மற்றும் பிற இந்த பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்படும் என்பதை பொதுமக்களுக்கு செயற்பொறியாளர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சேவை செய்திகள் கேட்டோம்.

0: நான்கள் படத்துக்காக எஸ்பி வி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடியது, இசை இளையராஜா.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில்

0: வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி நம்மொழி செம்மொழி என்ற முழக்கத்தோடு இணைகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
2: இனிமை தமிழ் மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு இனிமை தமிழ் மொழி எமது என்று அழகாக பாடுவார் பாரதிதாசன். அந்த இனிமை தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற ஒரு உயரிய அங்கீகாரம் கிடைத்ததை ஒட்டிய நிகழ்ச்சி. இந்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் மொழியியல் நிபுணர்கள் குழு ஒரு மொழியை செம்மொழியாக அங்கீகரிக்க சில நிபந்தனைகளை வச்சுருக்காங்க. ஒன்று, வரலாற்று தொன்மையுடையதாக அந்த மொழி இருக்கணும். ரெண்டு, அந்த பண்டைய இலக்கியம் தலைமுறை தலைமுறையாக பேசும் மக்களால் மதிப்புமிக்க பாரம்பரியமாக கருதப்படும் பண்டைய இலக்கியங்களாக இருக்கணும். மூணு, சுயமான ஒரு இலக்கிய மரபு அந்த மொழிக்கு இருக்கணும். நாலு, தனித்துவமான பரிணாமம். இந்த அடிப்படையில் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் 11 இருக்குது. அதில் முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது நம்முடைய தமிழ். அது 2004 அறிவிக்கப்பட்டது. செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியில் படிக்க வேண்டிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டை ஒட்டி ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. செம்மொழி தமிழ்னே பேர் இந்த புத்தகத்துக்கு. அந்த நூலில் 41 நூல்கள் அதனுடைய தொகுப்பு. அந்த 41 என்னன்னு கேட்டால், மிக பழைய, அதாவது கிமு 600 வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து கிபி 500 வரைக்கும் அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கணக்கில் தொல்காப்பியம், 8 தொகை என்கிற 8 நூல்கள், 10 பாட்டு என்கிற 10 நூல்கள், 11 கீழ்கணக்கு என்கிற 18 நூல்கள், அது இல்லாமல் சிலப்பதிகாரம், மணிமேகலை என்கிற காவியங்கள், அப்புறம் 1900 இறையனார் களவியல், ஆக மொத்தம் 41 நூல்கள் தமிழில் செம்மொழி நூல்களாக அறியப்பட்டிருக்கின்றன. இந்த நீண்ட நெடிய பாரம்பரியமான தொடர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் தமிழின் பெருமை. இப்போ இந்த செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நூல்களில் தொல்காப்பியம் இருக்கு பாருங்க, தொல்காப்பியம் தான் தமிழின் கட்டமைப்பையே உருவாக்கியது. தொல்காப்பியத்தில் முதல் நூற்பா எழுத்தன படுவ, அகர முதல நகர இருவாய் முப்பகுது என்பது. இன்னைக்கும் அதுதான், இங்கே 3000 ஆண்டு காலம் கழித்தும் இன்னைக்கு என் பேத்தி படித்தாலும் அதை தான் படிக்கிறா. அப்போ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தது தொல்காப்பியம். 8 தொகை நூல்கள்ங்கிறது 8 நூல்கள், அதாவது தொகுக்கப்பட்ட நூல்கள் 8, தனித்த நூல் கிடையாது, ஒன்று ஒன்று ஒரு தொகுப்பு. 500 எழுதினவங்க 5 பேர், அதில் 499 பாடல் இருக்கு. குறுந்தொகைங்கிறது 205 எழுதினது, அதில் 402 பாட்டு இருக்கு. நற்றிணைங்கிறது 225 எழுதினது, அதில் 400 பாக்கள் இருக்கு. அகநானூறுங்கிறது 145 எழுதினது, அதில் 401 பாக்கள் இருக்கு. புறநானூறுங்கிறது 165 எழுதினது, அதில் 399 பாட்டு இருக்கு. ஒரு சில பாடல் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இதில் 10:10 10 100 பாட்டு சேரர்களுடைய வரலாறு சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ 11-90 தான், முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. அதே போல் பரிபாடல்ங்கிறது பாடக்கூடியது, அது 22 பாடல் தான் கிடச்சிருக்கு. கலித்தொகை மிக அழகான காதல் பாடல்களை சொல்லக்கூடிய 150. இந்த 8 நூல்களின் தொகுப்பு என்பதனால் 8 தொகை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பழைய வெண்பா இருக்குது. நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த 10:10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என்று இத்தனத்தை 8 தொகை. அடுத்தது 10 பாட்டு. இந்த 8 தொகுப்பு நூல் மாதிரியே 10 நெடும் பாட்டு. ஒன்று ஒன்று ஒரே நூல் தான், ஆனால் அது 10 இருக்குது. இந்த 10 பாட்டுங்கிறது 1-1 நெடிய அடிகளை கொண்ட 10 நெடும் பாட்டு, அதன் தொகுப்பு என்பதனால் 10 பாட்டுன்னு பேர். நக்கீரர் எழுதிய முருகாற்றுப்படை 317 அடி, முடத்தாமக்கண்ணியார் எழுதிய பொருளாற்றுப்படை அது 248 அடி, நத்தத்தனார் எழுதிய சிறுபானாற்றுப்படை 268 அடி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பெரும்பானாற்றுப்படை அது 500 அடி, நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டு 103 அடி, மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி 782 அடி. இதான் 10 பாட்டிலேயே பெரும்பாட்டு. நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை 188 அடி, கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு 261 அடி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலை 301 அடி, பெருங்கொட்டனார் எழுதிய மலைபடு கடாம் 583 அடி என 10 நெடும் பாட்டுகளை கொண்ட நூல். அதனால் இதற்கு 10 பாட்டு என்று பெயர் வந்தது நண்பர்கள்.

எப்படி எட்டு தொகைக்கு மாதிரி பத்து பாட்டுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வெண்பாடு இருக்கு. அந்த பாட்டு என்னன்னா, முருகு பொருணாறு பாரணி நின்று முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொழும் பத்து. இந்த சங்க இலக்கியம் என்பதே எட்டு தொகையும் பத்து பாட்டு தான். இந்த பத்து எட்டு சேர்ந்தா பதினெட்டு. இந்த பதினெட்டை மேல் கணக்கு என்று சொல்கிறார்கள். அப்படின்னா கீழ்கணக்கு ஒன்று இருக்கணும்ல. பதினெண்டு கீழ்கணக்குங்கிறது நீதி நூல்கள் அல்லது சங்கம் மருவிய நூல்கள் அதுக்கு பேர். சங்க இலக்கியம் என்கிற எட்டு தொகைகளும் பத்து பாடல்களும் பெரும்பாலான பாடல்கள் அகப்பாடலாக இருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் பெரும்பாலான பாடல்கள் ஆசிரிய பாவிலேயே இருக்கு. இந்த நீதி நூல்கள் என்னன்னா அது ஒரு பதினெண்டு கீழ்கணக்கு இல்லையா. இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களும் வெண்பாவில் இருக்கு. இப்போ ஆசிரியப்பாங்கிறது நாலு அடி நாலு நாலு சீராக போட்டுக்கிட்டே போயிடலாம். பெரிய இலக்கண கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப கிடையாது. நிறைய நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஆசிரியப்பா எழுதுறதுக்கு எளிது. இந்த வெண்பாருக்க அது கொஞ்சம் கஷ்டம். புலவருக்கு வெண்பா புளிம்பாங்க, இந்த தலைதான் வரணும், இதுக்கு மேலே ஒரு சீர் வரக்கூடாது அப்படிலாம் இருக்கு. அந்த வெண்பாவில் ஏன் நீதி நூல்கள் இருக்குன்னா, தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டு கட்டுப்பாடுகளை சொன்ன இலக்கியம் பதினெண்டு கீழ்கணக்கு, அதான் வெண்பா. அதில் என்னென்ன இருக்குன்னா, நாலடி நான்மணி நானாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு இயலாது என்பவே கை நிலையும் ஆம் கீழ்கணக்குன்னு இந்த பதினெட்டு நூல்களையும் நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு வெண்பா இருக்கு. இதில் கோவைங்கிறது ஆசார கோவை, மூலம்ங்கிறது சிறுபஞ்ச மூலம், காஞ்சிங்கிறது முதுமொழி காஞ்சி. இப்படி பதினெட்டு நூல்கள் ஒன்று ஒன்றும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் அன்றைக்கு எப்படி வாழ்ந்திருந்தாங்கிற பழைய வரலாறுகளை அல்லது கதையாக சொல்வதாகவும் இருக்கலாம். புனைவும் வரலாறும் கலந்தது தான். அப்படியே நடந்திருக்குமா என்றால் அப்படியே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடக்காமல் முழுதும் கற்பனையாயிருந்தா இல்லை, கற்பனை கலந்த புனைவும் கலந்த வரலாற்று குறிப்பு என்பதைத்தான் இன்றைக்கு கீழடியில் கிடைத்திருக்கிற பல குறிப்புகள் நமக்கு சொல்லுது. இந்த எட்டு தொகை பத்து பாட்டு பதினொன்று கீழ்கணக்கு இது போக தமிழின் மிகச்சிறந்த ஒரு இலக்கியம்னா, முதல் காவியம்னா, குடிமக்கள் காப்பியம்னா அது சிலப்பதிகாரம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன், 2000 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய இலக்கியம் உலகின் வேறு எந்த மொழியிலும் இருக்கா என்று கேட்டால் இலக்கியமாக இல்லை. இலியட் ஆடிசிலாம் பழைய இலக்கியம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன சிறப்புனா, புகாரில் தொடங்கி மதுரையில் நடந்து வஞ்சியில் போய் முடியும். சோழ பாண்டிய சேர நாடு மூன்று நாடுகள் வரும், மூன்று மன்னர்களை பற்றி வரும், முத்தமிழும் வரும். அதை அவர் மூன்று காண்டமாக பிரிச்சிருப்பார், புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம். இந்த புகார் காண்டத்தில் சரியாக 10 காதை இருக்கும், மதுரை காண்ட கொஞ்சம் கூட 13, வஞ்சி கொஞ்சம் குறைச்சி 7, மொத்தத்தில் 30 காதை என்கிற ஒரு அருமையான கட்டு. அந்த சிலப்பதிகாரத்தினுடைய சாரம் என்ன? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். அது என்ன பாட்டுடை செய்யுள்னா, காவியம் என்பது வெறும் கவிதையாக தான் இருக்கணும், ஆனால் இடையிடையே கொஞ்சம் உரைநடையிலே வரும், அதுதான் நாடக காப்பியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக வர்ற மணிமேகலை. மணிமேகலை யாருன்னு கேட்டால், கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பேர் தான் மணிமேகலை. அந்த மணிமேகலையின் கதை தான் மணிமேகலை என்கிற காவியமாக சீத்தலை சாத்தனார் அவர் எழுதுறார். தமிழில் தோன்றிய பழைய இலக்கியமான சங்க இலக்கியங்கள் சமய சார்பற்றவை. சிலப்பதிகாரத்தில் பல சமய சிந்தனைகள் வந்திருந்தாலும் எந்த சமயத்தையும் பரப்பும் நோக்கம் அதன் ஆசிரியருக்கு இல்லை. ஆனால் மணிமேகலை பௌத்த சமயத்தை பரப்புதலையே முதன்மையாக கொண்டது. அது சொல்ற சாரம் என்னன்னு கேட்டால், இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா புத்தேள் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுத்துணை ஆவது. அதுக்கடுத்தது இந்த செம்மொழி நூல்களில் முக்கியமானதுன்னு ஒன்று, மிக அழகான, யாராவது நீங்கள் கவிதை எழுதுறீங்கன்னா கவிதை எழுதுறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டியது முத்தொள்ளாயிரம் என்கிற முழுக்க முழுக்க வெண்பாக்கள்லேயே 109 பாடம் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒன்று ஒன்று ஒரு காட்சி படிமம். அதுக்கப்புறம் இறையனார் களவியல் உரைன்னு, இதில் இந்த களவியலில் 33 நூற்பா கற்பியலில் 27 நூற்பா என மொத்தம் 60 நூற்பாக்களை கொண்டது இறையனார் களவியல். ஆக இந்த 41 தான் செம்மொழி தமிழ் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒன்று ஒன்று ஒரு கடல். நான் இப்போ நேரம் கருதி என்ன பண்ணுறேன், புறநானூறுங்கிற ஒரே ஒரு இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நம்முடைய வாழ்வியல் இன்றைக்கு பயன்படுமாறு என்னென்ன சொற்கள் இருக்குது, என்னென்ன வரிகள் இருக்குங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஒன்று புகழ்பெற்ற எல்லாருக்கும் தெரிந்த, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னொன்று நரிவரு தலையார் சொல்கிறாரு, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். உன்னால் நல்லது செய்ய முடியலையா பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் இருக்க போதும், எவ்வளோ எளிமையான வாழ்க்கை பாருங்களேன். அதே போல் கல்வியை பற்றி அப்போவே
ஒரு குடி பிறந்த பல்லு

0: அவருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது, அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரே குடும்பத்துல ரெண்டு பேர் இருக்கான், மூத்தவன் படிக்கல, இளையவன் படிச்சிருக்கான்னா, இளையவனா இருந்தாலும் படிச்சவன் சொல்றதுதான் அரசாங்கமே கேட்கும்னு ஒரு அரசர் பாடின பாட்டு. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே என்று சாதியை மதத்தை வயதையெல்லாம் கடந்தது கல்வி அப்படின்னு எழுதினவர் யாருன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழி என்கிற மன்னன். சரி, ஈ என இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயே நின்றல் அதனும் இழிந்தன்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளே நின்றல் அதன் ஒண்ணு இல்ல, எனக்கு குடு அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதை விட இழிவு அப்படி கேட்கறவனுக்கு இல்லைன்னு சொல்றது. இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுக்கறது உயர்வானது, இந்தா வச்சுக்கன்னு கொடுக்கறத வேண்டான்னு சொல்றது அதை விட உயர்வானது. எவ்வளவு இயல்பான வாழ்வியல் விழுமியங்கள் பாருங்களேன். சரி, அதுக்கப்புறம் அமிழ்தமே கொடுத்தாலும் தனியாக தான் மட்டும் நீங்காதவன் சில பேர் இருக்கான். அதே போல உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீ நல்லா இருப்பேன்னு நாலு பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னால் அதுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அதே போல உலகத்தையே கொடுத்தாலும் கெட்ட காரியங்களை செய்யாதவங்க இன்னமும் இருக்காங்க. தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலனர் உண்மையானே உண்டால மைய உலகம். தனக்குன்னே எதையும் எடுத்துக்காம மற்றவங்களுக்காகவே வாழ்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்க இன்னமும் இருக்கிறாங்க. அதே போல அற வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற புண்ணியங்கிறது அடுத்த பிறவிக்கு உதவுமோ அப்படிங்கிறதுனால நான் செய்யல, அப்படி செஞ்சா எதையோ எதிர்பார்த்து அது ஒரு அறவிலை வாணிகம் போல ஆயிரும். நான் அப்படி இல்லை, இந்த பிறவில என் மனதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் செய்யறேன். இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வாணிகன் ஆய் அலன் அப்படின்னு சொல்ற ஏனிச்சேரி முடமோசியார் பாட்டக்கங்கிற, மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்று அவன் வன் கையே. எல்லாத்துக்கு மேல பெருந்தலை சாத்தனார் என்கிற புலவர் சொல்றாரு, மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிதி தாம் மாய்ந்தனர். இது போல புகழ் நிலையாக இருக்க வாழ வேண்டிய முறையை நமக்கு இலக்கியங்கள் ஏராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இது போன்ற இலக்கியங்களை படிக்கிற போது மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக மட்டுமல்ல வாழ்க்கைக்கே ஒரு மாறுதலாகவும் வரும். தமிழ் செம்மொழி இலக்கியங்கள் உலகில் கிடைக்காத ஒரு பெரும் பேரு.
1: தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாளையொட்டி நம்மொழி செம்மொழி என்று உரை வழங்கினார் கவிஞர் ந. முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: Meanwhile, the weather agency predicted thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Uttarakhand, East Uttar Pradesh, Madhya Pradesh, Jharkhand and Jammu and Kashmir today. Meanwhile, thunderstorm conditions are expected over Bihar, Chhattisgarh, Odisha and Rajasthan today. Furthermore, IMD forecast heat wave conditions over coastal Andhra Pradesh for the day. On to sports. In chess, Grandmaster R. Pragyananda has created history by becoming the first Indian to win the Norway chess title in Oslo with a final round victory over Germany's Vincent Kaimer. Pragyananda, who began the day in third place, secured a crucial classical win worth 3 points to finish with 18 points and sealed the title. The 20-year-old from Chennai achieved a feat that had eluded Indian chess legend Vishwanath Anand and reigning world champion D. Gukesh since the tournament began in 2013. And now, for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Shagun. Almost all the dailies quote the Prime Minister's statement regarding strong economic growth, with the Indian Express's headline being Financial Year 26 growth estimate raised to 7.7%. Momentum strong. The paper also adds to draw funds, prop rupee, government scraps FII capital gains withholding tax on bonds. While the Financial Express reports economy sprints to 7.8% growth in fourth quarter for 2026. The first tranche of India-US interim trade deal likely by mid-July, says Piyush Goyal, reports the Hindu Business Line. The Pioneer informs Shah vows zero tolerance on demographic shifts as he addressed BSF personnel at Lankamura border outpost. CBSE drops CoEMS portal for re-evaluation with student and examination data migrated to infrastructure under the board's direct control, cites Hindustan Times. The Asian Age headlines, Putin says Russia ready to jointly build Su-57 stealth jet with India, suggests strong strategic partnership between the two countries. And finally, wind from Milky Way's black hole called Sagittarius A has been discovered after 5 decades of trying. Its wind is like a gentle breeze, not a hurricane. The wind has carved out a huge conical cavity in space, informs the Asian Age. And with that, it's back to you, Shagun.
0: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi asserts Indian economy remains exceptionally strong despite global economic crisis. Reserve Bank of India eases regulatory norms for foreign portfolio investors in government securities to attract investment. India slams Pakistan for abusing its temporary membership of UN Security Council to peddle false narratives about Jammu and Kashmir. IMD forecasts extremely heavy rainfall in northern districts of Kerala until June 9th. And Indian Grandmaster R. Pragyanan scripts history, becomes first Indian to win Norway chess title. And with that, we end the morning news. Have a nice day.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ திறந்து கேட்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டோம். இந்த பாடல் காலம் எல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்துக்காக கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் திறந்த அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கட்டிடம் இல்லை எந்த பொருள் வாங்கினாம நீடித்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாரும் யோசித்து பண்ணுவோம் இல்லையா. அப்படி ரோமானிய கான்கிரீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஆயுட்காலம் வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக உறுதியாக நிற்கிற தி பேந்தியோன் அப்படிங்கிற ரோமானிய கான்கிரீட் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற நவீன காலகட்ட கான்கிரீட் சுவர்கள் எழுப்புகிற பொறியாளர்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்க முக்கியமான என்னென்ன மாதிரியான விஷயங்களோ அதில் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த சோதனைகளை வந்து நம்மளுடைய பயன்பாட்டில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களாம். இதில் முக்கியமான இந்த பிரம்மாண்டத்திற்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் மிக்சிங், அதுக்கப்புறம் லைம் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சுண்ணாம்பு கட்டிகள், இது என்ன பண்ணுதான், செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்கிற மெக்கானிசத்தை அது பயன்படுத்திக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விரிசல் ஏற்படுது அப்படின்னா, இப்போ நம்ம பொதுவாக விரிசல் ஏற்பட்டால் அதுக்கு மேலே வந்து நம்ம சுண்ணாம்பு பூசுறது இல்லை சிமெண்ட் கலவைகள் வந்து எடுக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம். ஆனால் ரோமானிய கான்கிரீட்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னைத்தானே வந்து ஹீலிங் பண்ணிக்குதான், தன்னைத்தானே வந்து குணமடைய செஞ்சு மீண்டும் விரிசல் ஏற்படாதவாறு அதை வந்து சரி செஞ்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்பக்கலவை, இந்த ஹாட் மிக்சிங், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குயிக் லைம்னு சொல்கிற ரோமானிய சுண்ணாம்புக்கல், அதுக்கப்புறம் வால்கோனிக் ஆஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து சாம்பல், இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதிக வெப்பநிலையில் ஒன்றாக கலந்து இந்த சுண்ணாம்பு கட்டிகள் இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து மீண்டும் அதை வந்து ஒரு அதில் வந்து கன்னி படம்.

போது செல்ஃப் ஹீலிங் பண்ணி அந்த இடத்த வந்து சரி பண்ணிக்கிதான். ஸோ இந்த நவீன கான்கிரீட் கட்டமைப்புகளுடைய ஆயுட்காலம் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ரோமானிய கான்கிரீட்டுடைய பிரம்மாண்டத்தை பொறியாளர்கள் பயன்படுத்துகிறாங்களாம். இனிமேல் நம்ம கட்டிடமும் 2000 வருஷத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்.

காதல கதல பிலிம்காக பாடல் கேட்டோம். ஹரிஹரன், பவதாரணி, ஸ்ரீபிரியா, பிரசன்னா பாடியது. இசை கார்த்திக் ராஜா, பாடலாசிரியர் வாழி. நமக்கு தான் மின்சார பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அடேங்கப்பாங்கிற மாதிரி நிறைய இடங்களையும் அதே மாதிரி தான் இருக்குது. இது கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிற பெரிய தரவு மையங்கள் ஒரு சிறிய நகரம் பயன்படுத்துகிற அளவுக்கு மின்சாரத்தை நுகருதான். அடேங்கப்பாங்கிற மாதிரி இருக்குல்ல, ஒரு சிறிய நகரம் பயன்படுத்துகிற அளவுக்கு மின்சாரத்தை ஹைப்பர் ஸ்கேல் தரவு மையங்கள் வந்து நுகருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏஐயுடைய தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மையங்களில் மின்சார தேவை உலக அளவில் மிக வேகமாக அதிகரித்து வர்றதா அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. மின்சார நுகர்வு பற்றிய தரவுகளை வந்து அந்த அளவீடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடுத்தர ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர் சுமார் 20 முதல் 100 மெகாவாட் MW அப்படின்னு குறிப்பிடுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட மின்சாரத்தை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்துதான். நகர ஒப்பீடில் பார்த்தோம் அப்படின்னா 100 மெகாவாட் மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு சிறிய நகரத்திற்கு சுமார் 100,000 வீடுகள் பயன்படுத்துகிற மின்சாரத்தை வந்து இதற்கு கொடுத்தா அதுக்கு போதுமானது, அதாவது எனக்கு போதும்ப்பா வயிறு கொஞ்சமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிநவீன மற்றும் பெரிய இயை தரவு மையங்களில் 1 GW அல்லது அதற்கு மேலே மின்சாரத்தையும் அது வந்து எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. பிட்ஸ்பர்க் போன்ற பெரிய நகரங்களில் குடியிருப்பு பகுதிகளில் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு இது ரொம்ப ஈக்குவலாக வந்து எடுத்துக்குது, கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லாங்குவேஜ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸு, அதுக்கப்புறமே CPUs, இது வந்து எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்து தன்னுடைய பயன்பாட்டை வச்சிருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு நுகர்வு ஏற்படுது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. 2026 பல மடங்கு இது அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. IEA அதாவது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி தரவுகள் குறிப்பிடுது. இதெல்லாம் தாண்டி இந்தியாவில் அமையவுள்ள மிகப்பெரிய தரவு மையங்கள், அதுக்கப்புறம் இதோடைய திறன்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும், இது எந்த மாதிரியான கன்சியூம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சற்று சிந்திப்போம் அப்படிங்கிற நிகழ்வு சொல்லிட்டு வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் தொடர்ந்து

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: ஐயா, என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஆர் குமரன். நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன் ஐயா.
0: நீங்க நீண்ட நாள் வானொலி?
1: கண்டிப்பாங்க.
0: எவ்வளவு காலமா வானொலி கேட்கறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 50 ஆண்டுகளாக வானொலி கேட்கறேன் ஐயா. எனக்கு வயது 56. எனக்கு தெரிஞ்சு 50 ஆண்டு நான் வானொலி கேட்கறேன்.
0: எப்படி அந்த பழக்கம்? உங்க வீட்டுல உங்க அப்பா ரேடியோ வச்சிருக்கோம்.
1: ஆமாங்க, ஆமாங்க. நம்ம வீட்டுல வந்து அந்த காலத்துல 70களில் இன்னமும் அந்த ஞாபகம் எனக்கு மலர் நினைவுகளாக இருக்கிறது. என்னுடைய 5-6 வயதுகள்ல அந்த கேட்ட விதங்கள்லாம்
0: நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், என்னதான் நடக்குது, மேல நடிக்கிறாங்க, பாட்டு போறாங்கன்னு மனுஷங்களா இருப்பாங்களோ
1: சொன்னீங்க. அப்படித்தான், அப்படித்தான். ஏன்னா அந்த காலத்துல நமக்கு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லையா, டிவி கிடையாது, அதிகமா சினிமாவுக்கு போக முடியாது. வானொலி தான் எல்லா நிகழ்ச்சிகளும், வானொலி தான் எப்பயாவது பாட்டு போடுவாங்க. அதிகப்படியான நிகழ்ச்சிகள் தான் விவசாய நிகழ்ச்சி, கப்பனம் மாணவர்கள் மாணவிகளுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகள், மெல்லிசை நிகழ்ச்சிகள், துதிப்பாடல்கள், மிக முக்கியமா நியூஸ், மதியம் 12:40 நியூஸ்,
0: சரோஜ் நாராயண்,
1: சரோஜ் நாராயண சுவாமி, ஆமா, ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வாழ்க்கையில இளம் வயதுல இருந்து அந்த ரேடியோ கேட்கிற பழக்கம் ரொம்ப இனிமையாக அமைந்தது.
0: சரிங்க சார், இப்ப நிறைய பேரு சின்ன வயசுல ரேடியோ கேட்கறாங்க, பட் கால மாற்றம் வந்து சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்து போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் கையில இருந்ததுன்னா அதுலயே வந்து எல்லாமே வந்துருச்சு. பேசறதுக்காக வந்த அந்த செல்போன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் எல்லாமே அதுல இருக்குது. யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எக்ஸ் தளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் வந்து இன்னமும் ரேடியோ கேட்கறதா சொல்றீங்களா, எப்படி அது?
1: கண்டிப்பா நம்ம ரேடியோ கேட்பதை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்யலாம். காதுக்கு இனிய கானங்களை கேட்டுக்கொண்டு பல்வேறு பணிகள் நம்ம செய்யலாம். எந்த பணியும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாது. இதே நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம டிவி மட்டும் தான் பார்க்க முடியும், இந்த வேலை செய்ய முடியும். இப்ப நம்ம வந்து வானொலியை நம்ம காதால கேட்டுக்கணும், எழுத்து பண்ணி செய்யலாம், சிறிய வேலை செய்யலாம், இப்படி நிறைய ஒர்க்கை நம்ம வந்து செய்வதற்கு வானொலி மிக சிறந்த ஒரு ஊடகமாகவும் ஒரு நண்பனாகவும் நம்ம வந்து செயல்படுத்துறேன். வானொலியில பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நான் ரசித்து கேட்பது பாத்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சி கேட்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு, இருந்துட்டு வருது. இப்ப நானும் ஒரு விவசாயியாக செயல்படுறேன். அரசு துறையில நான் வந்து விரிவுரையாளராக இருக்கிறேன், கூடவே நான் வந்து விவசாயம் பண்றேன். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுவதற்கு உந்து விசையாக கண்டிப்பா இந்த வானொலி இருக்குது. தினந்தோறும் நான் மாலையில 7:25 இந்த வானொலி நிகழ்ச்சி கண்டிப்பா கேட்பேன். காலையில புதுச்சேரி வானொலியத்துடைய டைரக்டர் சார் நடத்துற ப்ரோக்ராம் வந்து காத்துமுத்து கருத்து முத்து நிகழ்ச்சி, தினந்தோறும் நான் ஒரு ரசிகனா கேட்டுக்கணும் வரேன். அதுல வர தகவல்கள் ரொம்ப அருமையா இருக்கு. இயற்கை சார்ந்த தகவல்கள், புவி சார்ந்த தகவல்கள், விவசாய நிகழ்ச்சிகள், மழை பொழி சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே அதுல தராங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நிகழ்ச்சி.
0: இப்ப வானொலி வந்து ஒரு பெரிய பெட்டியா ஒரு காலத்துல இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ் இந்தியால விளையாண்டப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட் வந்தது, ஒரு மஞ்சள் கலர்ல பாக்கெட் செட் எல்லாம்.
1: ஐயா, அந்த போல ரேடியோ நான் பயன்படுத்திருக்கேன். வீட்டுல நான் பல்வேறு வகையான ரேடியோ வச்சிருந்தேன். டிரான்சிஸ்டர்ல இருந்து, பெரிய ரேடியோ இருந்து, பாக்கெட்ல வைக்க ஒரு ரேடியோல இருந்து, இன்னைக்கும் நான் வந்து அதிகமாக நான் சைக்கிள்ல பயணம் செய்வேன். நான் அப்ப சிறிய வானொலியை என்னுடைய பையில வச்சுக்கிட்டு நான் வந்து சைக்கிளிங் போறதும், உடற்பயிற்சி செய்யும் போது, நடைப்பயணத்துக்கும், வாக்கிங் சொல்லுவோமே நம்ம நடைப்பயிற்சி செய்வதற்கும் எப்பயுமே நமக்கு வந்து இந்த வானொலி வந்து நண்பனாக நான் எப்பயுமே நான் பயன்படுத்திக்கொண்டு ஒரு நாளைக்கு நான் வந்து அதிகமாக நான் கேட்பது வந்து இந்த வானொலி தான். காலையில நான் கண்ணெழுத்து 7 இரவு தூங்க செல்லுவரே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 5 மணி நேரமாவது நான் வானொலி கண்டிப்பா கேட்பேன்.
0: சார், இப்ப வானொலியால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அறிவு பொக்கிஷம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? ஏன்னா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க விவசாய நிகழ்ச்சிகள், நான் முழுமையா வானொலியை கேட்டு விவசாயத்துல எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இப்ப நான் விவசாயம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அறிவு விருத்தி செய்யறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில இருக்கு, குறிப்பா அறிவியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இருக்குது.
1: கண்டிப்பா
0: அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குதா, அதை பத்தி சொல்லுங்க.
1: இருக்குது. கண்டிப்பா ஒரு தனி மனிதன் வந்து ஒழுக்கமான மனிதனாக உருவாவதற்கு இந்த வானொலி மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது. நான் பார்த்த வகையில ஒரு டிசிப்ளின், நமக்கு வந்து வானொலி கேட்பதால் நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கிறது. நமக்கு வந்து கால நிர்ணயம், பங்க்சுவாலிட்டி, இந்த டைம்ல அந்த வானொலிக்காக அந்த டைம் நம்ம வந்து பங்க்சுவாலிட்டி நம்ம மெயின்டைன்.

0: பண்ணிக்கலாம். நம்ம காலையில சீக்கிரமா 6 மணிக்கு எழுந்தோம்னா அந்த நிகழ்ச்சி நம்ம 6:40 கேட்கணும், அப்ப நம்ம 6 மணிக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகணும் நம்ம கேட்கறதுக்கு. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த வானொலியால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வானொலி பயன்படுத்தி வானொலியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தா காலையில பக்தி பாடல் கேட்கறோம், நம்ம விவசாய நிகழ்ச்சி கேட்கறோம், நம்ம ஏழைகளை மணி செய்தி கேட்கறோம், நல்ல ஒரு மனதுக்கு இனிமையான பாடல்கள் எல்லாம் போடுறாங்க அதையும் கேட்கறோம், நம்ம நிறைய அறிவியல் செய்திகளும் அதையும் கேட்கறோம். நம்ம எல்லாத்துக்குமே வானொலி வந்து மிக சிறந்த ஒரு ஊடகமாக செயல்படுது. இந்த வானொலி பார்த்தீங்கன்னா இளைய பாரதம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பாடல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், பிரெஞ்சு மொழி கற்போம், இந்தி மொழி கற்போம், அது போன்ற நிகழ்ச்சிகள், மேலும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமா இந்த கமெண்ட்ரிஸ், அது கிரிக்கெட் கமெண்ட்ரி இதெல்லாம் வந்து ஒலிபரப்புறாங்க. ரேடியோவில் நம்ம கமெண்ட்ரி கேட்டுன்னு மற்ற வேலையை நம்ம செய்யலாம், நம்ம டிவியில முன்னாடி உட்காந்து நம்ம டிவியை பார்க்காம இந்த வேலையை செய்யலாம், நம்ம அரிய வகை செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வானொலியால் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, முகம் தெரியாத நண்பர்கள் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு ரசிகராக இருக்கிறோம், நமக்கும் ரசிகராக இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த வானொலி வந்து அன்றாட வாழ்வில் வந்து இன்றியமையாத ஒரு நண்பனாக செயல்படும்.
1: இப்போ ஒரு காலத்தில் வானொலி அப்படிங்கிறது ஒன்வே மாதிரி வானொலி நிலையத்திலேருந்து ஒலிபரப்புவாங்க, நம்ம கேட்போம் அதோட சரி. அதுக்கு பிறகு வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து பாட்டு கேட்கலாம், தொலைபேசி வழியில் கேட்கலாம் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் தொலைபேசி வழியாக நேரடியாக பங்கு பெறலாம் அப்படின்லாம் வந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு நேயர்கள் தினமும் வானொலியில் வந்து பேசுகிறாங்க, இப்போ அந்த மாற்றத்தெல்லாம் எப்படி சொல்கிறீங்க?
0: இது ஒரு வகையான காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வளர்ச்சி தான், வானொலியுடைய வளர்ச்சி. இப்போ ஒரு பக்கமாக வந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு பக்கமாக வரும். ஒரு காலத்தில் வானொலியில் வந்து ஒருத்தவங்க தான் அது செய்வாங்க, இப்போ பொதுமக்களும் எல்லாரோடைய இன்வால்மெண்ட், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நமக்கு இந்த வானொலியில் வந்து இருக்குதுங்க. எல்லாருமே பாமர மக்கள் கூட பங்கேற்க சூழ்நிலை வந்து இப்போ வானொலி உருவாக்கி விட்டு, இப்போ வந்து நேயர் விருப்பங்கள்ல இருந்து இப்போ நேரலையில் வந்து பாமர மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து சந்தேகத்தை கேட்கலாம், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப வானொலிக்கு நம்ம நன்றி சொல்லணும்.
1: இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நேயரா இருந்துட்டு இருக்கும் போது வானொலி நிகழ்ச்சிகள்லயே நாமளே நேரடியா பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? நிகழ்ச்சிகள்ல எப்படி பங்கு பெற்றீங்க? எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க கலந்துகிட்டு இருக்கீங்க?
0: இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா வானொலி கேட்பதால் நாமளும் அதுல நம்ம வந்து பங்கேற்கலாம் அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்து அதிகமா எல்லாருக்குமே வரும். அப்படிதான் எனக்கும் வந்துச்சு, நானும் ஒரு நேயராக இங்க வந்து நிகழ்ச்சியில நான் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன்.
1: நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லலாம்.
0: நான் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், பருவநிலை மாற்றங்கள் சம்பந்த நிகழ்ச்சிகளும் இதெல்லாம் நான் வந்து கலந்து கொண்டு உரையை நான் இருக்கிறேன், நேரலையில வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன், என் நேர்காணலையும் நான் வந்து கலந்துட்டு
1: இருக்கேன். வானொலியை வாழ்த்தணும், ஏன்னா வானொலிக்கு வயது 90. உங்களை வாழ்த்த சொன்னா என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்றென்றும் இனிமையாக இன்று போல் என்றும் வாழணுங்க. வானொலிக்கு என்றென்றும் அழிவு இல்லை, மக்களுக்காக ஒரு மிக சிறந்த பணியை வானொலி செய்து கொண்டு வருகிறது. இதனுடைய பணி சிறக்கணும், மேல்மேலும் நீடிக்கணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம் ஐயா.

0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: அற்புத வானொலி.

0: தலைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேர்களை இன்று இரவு மணி 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வெங்காயம் மற்றும் வாழை போன்ற குறு தொழில் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி கோடைக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள். இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.

0: வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தினர். கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வணக்கம் அன்பு நேயர்களே. நேரம் 9:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் என்றும் மறவா என்பதுகளில் வந்த பாடல்கள் இன்னைக்கு உங்களுக்காக

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

மயில் வந்து மாட்டிக்கிட்ட பாதையில மனசத்தான்.

நேரும் நல்லா இருக்கு படத்துல கேஜே யேசுதாஸ் கே சித்ரா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன். 9:21 நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல்.

0: ஒரு இனிய உதயம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. இசை மனோஜ் கியான்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி.
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

உன்னை நான் சந்தித்தேன் படத்தில் கேஜேஎஸ்தாஸ் வாணி ஜெயராம் பாடியது இசை இளையராஜா. 9:38 நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று மாலை 5:02 சித்த சிவானம் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு முன் செல்லடா. இராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடன் மாணவர்களின் கலந்துரையாடல். இதில் கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி, இந்திய இராணுவத்தின் கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் மற்றும் துறை தலைவர் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் பேராசிரியர் விமலா அவர்கள் பங்கு பெறுகின்றனர்.

0: எடுத்தாச்சு, தந்தி விரிச்சாச்சு, முடி சவுத்தாச்சு, முடிவு என்னாச்சு?
1: ஒரு கைதியின் டைரி படத்துக்காக வாணிசேராம் கங்கை மரன் குழுவினர் பாடியது. இசை இளையராஜா. 9:43 நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல்.

ஊமை விழிகள் படத்தில் பி எஸ் சசிரேகா குழுவினர் பாடியது மனோஜ் கியானோட இசை. நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் விளம்பரங்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வெங்காயம் மற்றும் வாழை போன்ற

மனோஜ் கியானோட இசை. நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் விளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வெங்காயம் மற்றும் வாழை போன்ற குறுதொழில் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போழுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள்.

வரமாட்டம்

0: 9:57:45 நாம் இது வரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சிறுவாணி சேனலில் இன்னைக்கு என்றும் மறவா 80களில் வந்த பாடல்கள் உங்களை மகிழ்வித்தது அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் ஆர்ஜே சந்தி.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல்

0: இன்று பிற்பகல் 2:30
1: பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசியாகுமா?
0: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: படிக்க வேண்டும் பெண்ணே, அப்பத்தான் பார் முழுதும் போற்றிடும் கண்ணே.
3: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி
0: கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
5: வெங்காயம் எல்லா மண்ணுக்குமே வரும். அதாவது கரிசல் மண், கருமண்ணுக்கு வரும், மலனுக்கு வரும், செம்மண்ணுக்கு வரும். கரிசல் மண் காட்டுக்கு கொஞ்சம் நல்லா வரும், செம்மண்ணுக்கு நல்லா வரும், மலன் காட்டுக்கு பின்னையும் கொஞ்சம் தொழில் உரமெல்லாம் போட்டு பண்ணால் நல்லா இருக்கும்.
6: இன்றைய நமது நிகழ்ச்சியில் வெங்காயம் மற்றும் வாழை பயிர்கள் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயமுத்தூர் மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
7: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் நேற்று கோடிக்கணக்கான மரக்கன்று நடப்பட்டது. ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹாரியா கன்றை நட்டு வைத்தார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவிழுத்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 15 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 10:02.
2: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 2000s புது பாடல்களை கேட்கலாம். 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்களுடைய பாடல்கள், இடம்பெற்ற திரைப்படம்,

மாலதி கணபதியிலிருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான பாடல் இப்போ கேட்ட பாடலுக்கு என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாபு மாதவன் வந்து விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. காவிய தலைவன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில், தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்து

சுரா பிலிம்ல இருந்து அழகான பாடல் கேட்டு இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க லோகேஸ்வரன் அண்ணா நகர் நகமம் பகுதியிலிருந்து. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ஒளிபரப்ப காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி நேர்களே உங்களோட விருப்ப பாடல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். 9585800003 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களில் என்ன பாடல் கேட்கணும், எந்த இயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000ல இருந்து ஸ்டில் நவ் என்னென்ன பாடல்கள் வந்திருக்கோ புது பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததான்.

10:24 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட லிஸ்னர் சாய்ஸில் போன பாடல் கேட்டது கும்பன் திரைப்படத்திற்காக பல்லடம்லேருந்து மோகன் ஆனந்தி வந்து தங்களோட பாடல் கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேட்டிருந்தாங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சியில்

0: பாடல் கேட்டு ரசிச்சும் வாழு திரைப்படத்திற்காக பாடல் குறிப்பும் தெரிவிச்சிருந்தாங்க சக்திவேல் காந்திபுரம் பகுதியிலிருந்து. இதே பாடலுக்கு இன்னொரு நேயரும் வந்து விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க, பழனி வட்டம் முத்துக்குமார் திண்டுக்கல் வட்டம் பகுதியிலிருந்து. ஸோ நம்ம வந்து அழகான பாடல் கேட்டுறாச்சும் நேர்களுக்கான நினைவூட்டல் இது. நேர்களே, நீங்கள் வந்து இப்போது ஒருத்தர் வந்து உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து மீண்டும் உங்களோட விருப்பத்தை சொன்னீங்க அப்படின்னா மற்ற புது நேயர்களுடைய விருப்ப பாடலும் நம்மளுடைய இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம பண்பலையான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக கேட்டு மற்ற புதுநேயர்களுக்கும் வழிவிடுறது அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம நம்முடைய பழைய நேயர்கள் அதை வந்து நினைவில் கொண்டு புதுநேயர்களுக்கும் வழிவிடணும் அப்படிங்கிறத சொல்லலாம். நேயர்கள் புதுநேயர்கள் இப்போ தான் வந்து நான் பாடல் கேட்க வரேன் அப்படின்னா 2000 இப்போ வரையும் வந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடலாக இணைந்திருக்கிறோம், இது உங்கள் சாய்ஸ்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30
2: பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசியாகுமா?
1: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: படிக்க வேண்டும் பெண்ணே, அப்பத்தான் பார் முழுதும் போற்றிடும் கண்ணே.
4: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி
1: கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: இதாங்க நம்பி போடுங்க, உங்க பாட்டு வரும். இது உங்கள் சாய்ஸ்ல இணைந்திருக்கிறோம். 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்கள்ல உங்களோட விருப்ப பாடலை நீங்க அனுப்பலாம். நம்பி வாங்கங்கிற மாதிரி நம்பி போடுங்க, கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியில. அடுத்ததாக

எந்திரன் பிலிமுக்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். தொட்டம்பாளையம் ஜெயமணி இவங்களோட விருப்ப பாடல தான் நம்ம கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததா

ஈச்சனாரியிலிருந்து வாணீஸ்வரன் அவரும் அது தொடர்ந்து இதே பாடலுக்கு எஸ் பழனி சிவானந்த காலனியிலிருந்து விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த பாடல்

சிவாஜி ஃபிலிம்காக பாடல் கேட்டுறச்சும். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க வரப்பாளையம் சரவணகுமார், அனீஷ், முகுந்தன், அக்ஷரா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக

10:59 நிமிடம் நேர்கள் இதுவரை கேட்டது இது உங்கள் சாய்ஸ். நிறைவான பாடல் யூத் பிலிம்காக கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க மூர்த்தி, அம்சவேணி, ஜோஷிகா, சோம்நாத் திருப்பூர் பகுதியிலிருந்து. நேர்களை இதுவரையில இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது உங்கள் சாய்ஸ். உங்களோட விருப்ப பாடலை கேட்டுருச்சிங்க 2000 தெல்லாம் வந்த அழகான பாடல்களை. நாளைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். 9585800103 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பலாம். இதுவரையில நிகழ்ச்சி தொகுப்பில் நானாஜி அகில். இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்ரபதி சிவாஜி முடிசூடிய நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது நிர்வாக திறமையை பாராட்டியுள்ளார். மண் வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் குறைந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி அன்பான வணக்கங்கள். 11:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நேயர் இன்றைய பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை யார் நம்மோட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: இனிய காலை வணக்கம் சந்தீப் சார்.
2: வணக்கங்க.
3: கணேஷ் சிறுமுகிலிருந்து பேசுறேங்க.
2: சிறுமுகி கணேஷ், சொல்லுங்க கணேஷ். சரிங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து இன்ஜினியராக தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க.
3: நன்றிங்க.
2: உங்களை பத்தி சொல்லுங்க.
3: என்னை பத்தி சொல்லணும்னா, ஏன்னா நான் வந்து கைத்தறி நேசம் 35 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேங்க.
2: சரிங்க.
3: எனக்கு பொழுதுபோக்கேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு உற்சாகம் தருவது நம்ம FM
2: ரெயின்போவானதுதான்.
3: அதை தவிர எங்க வீட்டுல டிவி இருந்தாலும் டிவி ஓடுறதில்ல, ஷோகேஸ்லதான் வச்சிருக்கோம். எனக்கு மட்டும்தாங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும்.
2: ஓகே, சரி சரிங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: வீட்டுல நான், என் மனைவி உமா, மகன் கோகுல், இந்த சின்ன மகன் வந்து கமலேஷ்.

0: ஓகே,
1: நாலு பேர் இருக்கிறோம். அது போக என் கூட அப்பா அம்மா இருக்கிறாங்க.
0: ஓகே, இந்த ரேடியோ கேட்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு எப்போ இருந்தது இருக்கு?
1: அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா டீ கடை வச்சிருந்தாருங்க. அப்ப வந்து டீ கடையில வந்து வானொலி தான் ஒழிக்கும். அந்த அப்ப வந்து எனக்கு ஒரு 13 வயசுல இருந்தே நான் வந்து நெசவு தொழிலாக செய்ய ஆரம்பிச்சிட்டேங்களா. அப்ப இருந்தே நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: ஓ சரி, சரிங்க. இன்னைக்கு இன்றைய நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க.
1: சரிங்க,
0: என்ன மாதிரி பாடல்கள் எல்லாம் வந்து கொடுக்க போறீங்க, எப்படி இருக்கு?
1: நான் வந்து தேர்வு செஞ்சிருக்கிற பாட்டு வந்துங்க, கடந்த வாரம் என்னோட அக்கா மகன் மனோஜ்குமார் கிருத்திகா திருமண பந்தத்தில் இணைஞ்சாங்க, அவங்களுக்காக நான் கேக்குற பாட்டெல்லாம் வந்துங்க அவங்களுக்காக. படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து மெர்சல்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து ஆள போறான் தமிழன். ரெண்டாவது வந்து தாய் நாடு படத்துல இருந்து தாய் மாமன் கைகள் பட்டு. மூணாவது வந்து புல்லாத மனம் தொல்லும்ல இருந்து இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை. நாலாவது வந்து உள்ளம் கொள்ளை போகிற படத்துல இருந்து கவிதைகள் சொல்லவா. அஞ்சாவது படம் வந்து உழவன் மகன் உன்னை தினம் தேடும் கலைஞன் பாடல். ஆறாவது வந்து ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து பாடல் வந்து உன்னில் என்னை உள்ளது காதல். இந்த பாடல்கள் அனைத்தும் நம்ம வானொலி நேயர்கள் அனைவருக்காகவும் இந்த இளம் ஜோடிகளுக்காகவும்.
0: சரி, எல்லாத்துக்காகவும் பாடல்கள் கொடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷமா கேட்டு பேசினதுல.
1: எனக்கு வாய்ப்பு அளித்த நிலையத்தாருக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மீண்டுமாக நன்றி. இன்றைய பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கணேஷ். சிறுமுகையிலிருந்து அவருடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை இப்போ நம்ம கேட்கலாம்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டிருக்கோம். இன்றைய நேயர் இன்றைய நேராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சிறுமுகையிலிருந்து கணேஷ்.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

இந்திய நேராக பங்கு பெற்று இன்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் சிறுமுகையிலிருந்து கணேஷ். அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா உங்கள் அலைபேசி எண்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கடிதம் மூலமாக தெரியப்படுத்துங்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஸ்டம்ப்டு சீசன் டெல்லி அஞ்சல்.

0: Dumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்டம்ப் சீசன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பற்றின கலந்துரையாடல் டெல்லி அஞ்சல்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது ரெயின்போ கிளாசிக்ஸ். சில பாடல்கள் காதலை வார்த்தைகளால் சொல்லாது, பார்வையாலே சொல்லிடும். அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத ஒரு இனிய ஒரு பாட்டு தான் நம்ம இப்போ தொடக்கமாக கேட்க போகிறோம். காதல் முதன் முதலாக மனதில் முளைக்கும் அந்த தருணத்தில் பேசாமல் பேசும் கண்களின் மொழியை இந்த பாடல் அற்புதமாக வெளிப்படுத்துகிறது. இன்று வரைக்கும் பலருடைய நினைவுகளில் பசுமையாக இருக்கக்கூடிய இந்த மென்மையான பாட்டை கேட்டால் காதலின் இனிமை மனதை வருடாமல் இருக்காது. இந்த பாடல் 1960 வெளியான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் இடம்பெற்றது. இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம், பாடலாசிரியர் கண்ணதாசன், ஒலிக்கின்ற குரல்கள் ஏ.எம். ராஜா மற்றும் பி. சுசீலா பாடியது.

காதலின் மாயாஜலத்தை உணர்த்தக்கூடிய பாடல்கள் வரிசையில் இந்த பாடலுக்கும் ஒரு மிக முக்கியமான இடம் உண்டு சொல்லலாம். காதலில் விழுந்த மனம் என்ன செய்யும்? பேச தெரியாததை கண்கள் பேசும், சொல்ல முடியாததை இசை சொல்லும். அந்த உணர்வை மிகவும் அழகாக சித்தரிக்கக்கூடிய பாடல் இப்போ நம்ம கேட்க போகிறது. 1960 வெளியான அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் பி ஆதிநாராயண ராவ், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கிறார். பாடல் வரிகளை எழுதியவர் தஞ்சை ராமையதாஸ்.

கண்களும் கண்களும் கவி பாடுதே மதனித கண்களும் கவி பாடுதே மதனித கண்களும் கவி பாடுதே மதனித கண்களும் கவி பாடுதே கண்களும் கவி பாடுதே மா

0: ஒரு காதலன் காதலியின் கண்களை முத்துக்களுடன் ஒப்பிட்டு ரசிக்கக்கூடிய அந்த அழகான தருணம், வெட்கமும் பாசமும் காதலும் கலந்த உரையாடலாக இங்கு வரக்கூடிய பாடல் நம் மனதை வருட காத்து கொண்டிருக்கிறது. காதல் என்பது வெறும் வார்த்தைகளால் அல்ல, பார்வைகளாலும் உணர்வுகளாலும் சொல்லப்படக்கூடியது என்பதை இந்த பாடல் அற்புதமாக நினைவுபடுத்துகிறது. தமிழ் திரு இசையில் காதலை மிக மென்மையாகவும் கவிதையாகவும் சொன்ன பாடல்களை பட்டியலிட்டோம்னா அதில் நிச்சயமாக இடம்பெறக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம கேட்க போகிற பாட்டு, முத்துக்களோ கண்கள். 1967 வருடம் வெளியான நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், வரிகளை வடித்தவர் கவியரசு கண்ணதாசன். இந்த இனிய பாடலை TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோர் தங்களது மாயக்குரலால் பாடி அசத்தியுள்ளார்கள்.
1: முத்து

கண்களை மையப்படுத்தி ஒளியுலாவில் வந்த பாடல்கள் இன்றைக்கு ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியை அலங்கரித்தன. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் அஜய் சந்தி. நன்றி நேர்களே.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
5: அர்த்தமுள்ள அரட்டை.
6: ஹலோ, என்ன பலத்த யோசனையில இருக்க? அது வேற அந்த மோட்டு வலையை பார்த்துட்டு ஒரே யோசனையோ யோசனை. கையில இவ்வளவு பெரிய சில்வர் டப்பா வர வச்சிருக்க, என்ன இருக்கு அந்த சம்பளத்துக்குள்ள?
4: எல்லாம் நீங்க கொடுத்த ஐட்டம் தான். நீங்க கொடுத்த இந்த உருண்டைகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கை என்னும் உருண்டையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்.
6: அடாடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். ஆமா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அதை சொல்லு, கரெக்டா சொல்லணும்.
4: என்ன கரெக்டா யோசிச்சுட்டு இருந்தேன்னா, எப்பவுமே நீங்க யங் கேர்ள்ஸ் பத்தியே இப்ப எல்லாம் நிறைய சொல்றீங்க. அதாவது 72 வயதான இளம்பெண், 90 வயதான இளம்பெண்.
6: ஆமா,
4: இன்னைக்கு எந்த யங்களை பத்தி சொல்ல போறீங்க?
6: உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி புதுசா?
4: ஏத்த மாதிரியா? ஏத்த மாதிரி என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, காலி இடம் தான்.
6: எதுத்த மாதிரினா எதுத்த மாதிரியே வா.
4: அப்புறம்
6: ஒரு சைடுல பாரு, டயகனலி ஆப்போசிட், அந்த பக்கமா பாரு.
4: என்ன இருக்கு அங்க?
6: அங்க ஒரு சிஏ இன்ஸ்டிடியூட் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பத்தியா? இப்ப அது வழியா வரும்போது நான் உன்னை பார்த்தேன்.
4: என்ன பாத்தீங்க?
6: ஆக்சுவலா யார் சிஏ படிப்பாங்க?
4: யாரு சிஏ படிப்பாங்க? டிகிரி முடிச்சாதானே படிக்க முடியும் சிஏ.
6: சரி, யங் கேர்ள்ஸ் யங் பாய்ஸ் தானே படிப்பாங்க. கொஞ்சம் பெரியவங்களெல்லாம் பார்த்தேனா, ஒரு 2-3 லேடிஸ பார்த்தேன்.
4: அப்படியா? லேடிஸ பாத்தீங்களா? அவங்க அந்த ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவா இருக்கும், குழந்தை விடுறதுக்காக வந்திருப்பாங்க.
6: ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா ஒருவேளை இவங்களும் சிஏ கிளாஸஸ்ல படிக்கிறதுக்கு வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது.
4: எப்படிக்கா அது சாத்தியமாகும்? சிஏ எல்லாம் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்ச உடனே இம்மீடியட்டா போய் ஜாயின் பண்ணி படிக்கணும். யங் வயசுல படிச்சிடணும். வயசானவங்க எல்லாம் சிஏ படிக்க முடியாது.
6: நானுமே அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவங்க ஒரு ஆர்டிகல் படிச்சேன், அனிதா கப்டின்னு ஒரு லேடி, அவங்க பெரிய சிஏ ஃபர்மோட பார்ட்னரா இருக்காங்க வதோதரால, பரோடான்னு சொல்லுவோம் இல்லையா குஜராத்ல. ஆனா அவங்களோட பயணம் வந்து ரொம்ப ஆச்சரியமான பயணம். ஏன்னா அவங்க 52 வயசுலதான் சிஏவே ஆறாங்க.
4: அப்படியா?
6: ஆமா, திடீர்னு ஒரு ஓவர் நைட்லதான் அவங்களுக்கு ஆசை வந்திருக்கு. அவங்க வந்து பாரு, 3 யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க. காமர்ஸ் தான் படிச்சிருக்காங்க குஜராத் யூனிவர்சிட்டியில. அப்புறம் வேலைக்கு வந்தது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சரா வந்திருக்காங்க. 23 வருஷம் இருந்திருக்காங்க அதுலயே
4: டீச்சராவே.
6: ஆமா, டீச்சராவே இருந்திருக்காங்க. அப்புறம் திடீர்னு தோணி இருக்கு, ஐயோ நம்ம வந்து லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டோமா, நமக்கு மேத்ஸும் அக்கௌண்டன்சி தான் ஆர்வம்னு சொல்லிட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் அதை டீச் பண்ணவும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ மேத்ஸ் அக்கௌண்டன்சி எல்லாம் கத்துக் கொடுக்கணும், வெறும் பிகாம் போதாதே. ஒரு குஜராத் யூனிவர்சிட்டி எம்காம் படிச்சிருக்காங்க. படிச்சு முடிச்சிட்டு சரி எம்காம் படிச்சோம், நம்ம பிஎட் படிக்கலாம்னு பிஎட்டும் படிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஸ்கூல் டீச்சரா இருக்கும் போது படிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ப வந்துட்டாங்க, 48 வயசு அவங்களுக்கு. அப்பதான் சிஏ மேல ஆசை வந்திருக்கு.
4: எப்படி 48 வயசுல ஒருத்தர் ரிட்டையர் ஆவாங்க?
6: வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் தான், வேண்டாம் போதும் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கு. அப்பாவுக்கு வந்து 75th பர்த்டே வருது, அதுக்கு நம்ம சிஏவை ரகசியமா படிச்சு அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். அப்பா தானே நம்மள நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏதோ அவங்க அளவுக்கு படிச்சாங்களே, இன்டர் பாஸ் பண்ணிட்டாங்க.
4: ஓ பரவாயில்ல.

0: எப்படியோ எழுதிட்டு வந்து பாஸும் பண்ணிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு உத்வேகம் வருது, நம்மளே படிச்சு இன்டர் பாஸ் பண்ணிட்டோம், ஏன் ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் சேர்ந்து சின்சியரா படிச்சு இதை ஃபுல்லா முடிக்க கூடாதுங்கிறத இருந்திருக்கு. இவங்க சிஏ படிக்கலான்னு முடிவு பண்ண டைம்ல தான் அப்ப பையனுக்கு போர்டு எக்ஸாம், பொண்ணுக்கு கல்யாணம், எல்லாமே ஒரே நேரத்துல வந்திருக்கு. விட்டுலான்னு கூட பாத்தாங்களாம், ஆனா நம்ம இதை பாஸ் பண்ணி தொலைச்சிட்டோமே, சரி இதை விடாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூட் எல்லாம் சேர்ந்து படிச்சு சிஏ ஃபைனல் எழுதணும். ரெண்டு மூணு நாள் முன்னாடி மாமியார் இறந்து போயிடறாங்க. வீட்டு சூழல் ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கு அவங்களுக்கு. வீட்டு கடமைகள் தான் முன்னாடி வந்து நிக்கும். என்ன சொல்ற?
1: காமா அத சொல்லிதான் நம்ம நிறைய விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியிருக்கு.
0: ஆமா, மத்தவங்க சொல்லவே வேணாம், நம்மளே தியாகம் பண்ணிடுவோம்.
1: ஆமா, இல்லனா நம்மளுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருதே.
0: அது ஒண்ணு. அப்புறம் ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இத்தனை கேள்விகள் நம்ம பின்னாடி இருக்கு.
1: ஆமா,
0: இவங்க ஆனா பாவம் இந்த அனிதா கபடி, இதுக்கு முன்னாடி எல்எல்பி படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் லா காலேஜ் மும்பையில லா
2: படிச்சிருக்காங்க. The Reserve Bank of India has simplified the rules governing investments by foreign portfolio investors or FPIs in government securities. Under the revised framework, FPIs investing through the general route will get greater flexibility as certain investment restrictions have been removed. The RBI has also merged the existing general and long-term investment categories into a single limit for government securities and state government securities. The revised framework is aimed at making investments easier and reducing compliance requirements for foreign investors. The revised directions have come into effect immediately. Central Board of Secondary Education or CBSE has extended the last date for submission of applications for verification of marks and re-evaluation till tomorrow. In a social media post, the board said, students can now submit their applications till Sunday midnight. CBSE said that the decision has been taken in the interest of students to provide them with additional time to complete the application process. The earlier deadline for submission of applications was 6th of this month. Delhi police has arrested a hotel cook named Keshav Negi in connection with the Malviya Nagar fire incident. The fire broke out at a hotel in Malviya Nagar on the 3rd of this month and claimed the lives of 21 people while injuring 40 others. Earlier, the police had also arrested the hotel owner under charges of culpable homicide and other relevant sections. The police stated that further interrogation and investigation is underway. The 29th edition of the India-US Army to Army Staff Talks was held in Hawaii, co-chaired by Lieutenant General Rajiv Ghai, Deputy Chief of the Army Staff Strategy and Lieutenant General Joel Vowell, and Deputy Commanding General of the US Army Pacific. The discussions focused on strengthening bilateral defense cooperation, enhancing interoperability, expanding professional exchanges, and deepening military collaboration in support of shared security interests. Mauritius has imposed a temporary entry ban on foreign nationals who have traveled to, transited through, or stayed in Congo, Uganda, or South Sudan over the past 21 days following the latest outbreak of the Ebola virus. Mauritian citizens and foreign residents holding valid work, residence, occupation, business or student permits will still be allowed to enter the country but will be subject to a mandatory 21-day quarantine if they have visited any of the three countries within the previous 3 weeks. External Affairs Minister Dr. S. Jayashankar today congratulated the newly appointed Foreign Minister of Slovenia, Tone Kaiser, and expressed his desire to work together. Tony Kaiser, a former diplomat with more than 30 years of experience, was officially sworn in under the newly endorsed right-wing coalition led by Prime Minister Janez Janša in Slovenia. In Andhra Pradesh, Jan Sena Party President Pavan Kalyan has announced Lingamaneni Ramesh as the party's candidate for the upcoming Rajya Sabha election. The announcement was made through an official statement issued by the party. L. Ramesh is scheduled to file his nomination papers today. According to party, Ramesh has been associated with Jan Sena and its leadership since 2015. India Meteorological Department or IMD has issued a red alert for very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Keralam and Mahi today. Heavy to very heavy rainfall conditions are also expected over parts of northeast India, Karnataka, Tamil Nadu, Puducherry and Karaikal for the day. Similar conditions have been predicted over sub-Himalayan West Bengal, Telangana, Konkan, Goa, Madhya Maharashtra, Rayalaseema, Andaman and Nicobar Islands and Lakshadweep. The weather agency predicted a thunderstorm accompanied

0: made by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Uttarakhand, East Uttar Pradesh, Madhya Pradesh, Jharkhand and Jammu and Kashmir today. Indian wicketkeeper and batter K.S. Bharat has announced his retirement from international cricket. He represented India at test level on 7 occasions, with his last appearance coming against England at Vishakhapatnam in February 2024. India will face Bangladesh in the final of the SAF Football Women's Championship at Madgaon in Goa today. The match will be held at 6:30 p.m. onwards. And in hockey, India will face host Japan in the final of the Men's Under-18 Asia Cup 2026 in Japan today. The match will start at 3:30 p.m. IST. Earlier, India beat its arch rival Pakistan 5-3 in the second semi-final in a high-scoring contest. And that is the end of this news bulletin.
1: Akashwani Coimbatore Vanoli Nilayam. Neram 12 mani 10 nimidam.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

பாட்டு வந்து நினைத்திருந்தது நடந்து விட்டது அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்புறம் நினைத்த மந்திரம் பலித்து விட்டதுன்னு அவங்க பாடுவாங்க, ஹீரோயின் பாடுவாங்க. யார் பாடியிருப்பாங்க இந்த பாட்டை? எஸ்பிபி சாரும் கௌசல்யா. கௌசல்யா நல்ல சிங்கர் அவங்க. நான் சொன்னேனே அப்பப்போ ஒரு பாட்டு வந்து பாடிட்டு போவாங்கன்னு. ஷாம் சார் மியூசிக்கை பற்றி நான் என்ன சொல்கிறது, லைட் மியூசிக்னு ஒரு ஜானர் இருக்கு. அதாவது சினிமா பாட்டும் இல்லாமல், கிராமிய இசை இல்லாமல், கர்நாடிக் மியூசிக் இல்லாமல் ஒரு ஜானர் ஒன்று உண்டு. கிட்டத்தட்ட அது ஷாம் சார் பாணின்னு நம்ம சொல்லணும். நம்ம மெலிசை எல்லாமே அவர் பாணி தான், அந்த மாதிரி தான் இருக்கும் லைட் மியூசிக். அப்புறம் வந்து பின்னாடி வந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அதே பாணியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சத்தம் இல்லாமல், ஆர்ப்பாட்டமே இல்லாத பாடல் அப்படி தான் இப்படி இருக்கும். ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாட்டு, அதுதான் ஆச்சரியம். என்ன பாட்டு இப்போ கேட்க போகிறோம்? 1981 வந்த மற்றவை நேரில் அப்படிங்கிற படத்துலேருந்து ஷாம் சார் மியூசிக்கில் நினைத்திருந்தது நடந்து விட்டது. அதுதான் இப்போ கேட்க போகிறோம். கேட்போமா?

இது குவிஸ் டைம். ஆமா, அந்த குவிஸ் டைம்னு சொல்றது வந்து உங்களுக்கு என்ன வித்தியாசமா இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டிடி தூர்தர்ஷன்ல வந்து அந்த காலத்துல குவிஸ் டைம்னு சித்தார்த்தா பாசு ஒன்னு கண்டக்ட் பண்ணுவாரு. ஒன்னும் இல்ல, வினாடி வினாதான். அதுக்கு தமிழ்ல அப்படி சொல்லாம குவிஸ் டைம்னு சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல. மத்தபடி கேள்வி பதில் நேரம் தான் இது. சரி, போன வாரம் என்ன கேட்டிருந்தேன், ஒரு மலையாள பாட்டை போட்டுட்டு அது தமிழ்ல என்ன, அதோட ஈக்குவலண்ட் அதே மியூசிக் டைரக்டர் தான் சொல்லியிருந்தேன். கண்டுபிடிச்சிட்டீங்க, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க, உடனே அனுப்பிட்டீங்க. முதல்ல என்ன பாட்டு, அந்த மலையாள பாட்டு கேட்போமா?

0: கேட்டிங்களா?
1: ஷரரா அந்தல் பொண்ணும் பூவும், இது வந்து எம்ஜி ஸ்ரீகுமார் பாடியிருக்காரு. தொடர்கதா அப்படிங்கிற படத்தில் 1991 வந்தது. நம்ம பாட்டு இருக்கு இல்லையா, நம்ம விடை, என்ன விடை?

0: சேலம் விஷ்ணு படத்துல மயங்கினேன் மன்னன் என்று அதே தான். நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களே அந்த பாட்டு தான். எஸ்பிபி சார் எப்படி பாடியிருப்பார். ஆனா ஒன்னு யோசிக்கணும், அந்த டைம்ல இவர் இந்த மியூசிக் பண்றாரு, அதுக்கு முன்னாடியே பூவுக்குள் பூகமம் வந்தாச்சு, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வித்தியாசத்துல வருது. இது யாருக்குமே ரெஜிஸ்டரே ஆல. ஒருவேளை வந்து நார்த்லேருந்து லக்ஷ்மிகாந்த் பியார்லால் பண்ணாங்களோங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ல ராஜா சாரோ அப்படின்னு. ஏன்னா எல்லா பாணியிலும் இருந்தது அது. நீங்க பாருங்களேன், அன்பே ஒரு ஆசை கீதம் அந்த பாட்டுல
1: பாத்தீங்கன்னா
0: அந்த கீஸ் வந்து கொடுப்பாரு பாருங்களா, ஒவ்வொரு டைமும் அந்த ஃபாலோ அப் இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லக்ஷ்மிகாந்த் பியாரிலாலோட ஆர்கெஸ்ட்ரேஷன் மாதிரியே இருக்கும். ஆர்கெஸ்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி நிறைய வாத்திய கருவிகள் இருக்கும். என்னைக்காவது அதை தனியா நம்ம ஒரு ஸ்டீரியோல கேட்டுப்பாதான் தெரியும், தனி

தனித்தனியா எல்லா கருவிகளும் தெரியும். சரி, யாருன்னே சொல்லாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், அது யாரு? எஸ்பி வெங்கடேஷ். சங்கீதராஜன்கிற பேர்ல நம்ம வந்து தமிழ் திரைப்படங்களுக்கு பண்ணார், குறைஞ்ச அளவில் தான் பண்ணியிருக்காரு. மலையாளத்தோட எங்கப்பா அவ்வளோ பண்ணியிருக்காரு. அதாவது அவரோடது மெலடிக்கு தான் ஃபேமஸ். வேற மாதிரி ஃபோக்கிஷ் டியூன்ஸ்லாம் ரொம்ப கம்மி அவர்கள் இல்லைன்னே சொல்லலாம். மலையாளிஸ்னாங்க அந்த மெலடிஸ்க்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவருமே கச்சக்க படங்களுக்கு பண்ணியிருக்காரு மலையாளத்தில். அதான் சொல்றேன், ஆரம்ப காலத்தில் அவர் வந்து ஹிந்தி கம்போஸ், இந்த பாட்டு கம்போஸ் பண்ணது அவர் என்ன நினைச்சாங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சப்பறம் இவரா அப்படின்னு ரொம்ப லேட் ரெகக்னிஷன்லாம் அவருக்கெல்லாம். அவரை நம்ம கொண்டாடவே இல்லை தமிழ்நாட்டில் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா மலையாளத்தில் பண்ண அளவுக்கு பண்ணாதனாலேயே என்னன்னு தெரியல, அவரை நம்ம அவ்வளோவா கொண்டாடலை. சமீபத்தில் அவர் இறந்தும் போயிட்டார். அப்போ வந்து நம்ம ஒரு ட்ரிபியூட் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். நான் இதையும் சொல்லணும், ராஜா சார் எப்படி வயலின் நிறைய யூஸ் பண்ணுவார், இவரும் நிறைய வயலின் யூஸ் பண்ணுவார். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் லக்ஷ்மிகாந்த் பேரில் சித்தார், அது வந்து ஊ ஊன்னு சொல்ற மாதிரி வரும், அந்த மாதிரி ஒரு வயலின் இருக்கும். ஒவ்வொரு விதமான கம்போசர் அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஈர்ப்பு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேல இல்லையா. சரி, இந்த மயங்கினேன் மன்னன் இன்றுன்னு கரெக்டா ஆன்சர் சொன்ன உங்க எல்லார் பேரையும் இப்ப படிக்கிறேன். நிறைய பேரை நான் சொல்லியிருந்தீங்க பேர் படிக்கிற நேரம். இந்த கேள்வி கேட்ட உடனே 12:24 ஷார்பா ஆழியார் சுப்பிரமணியம் ஃபர்ஸ்ட் நேயரா போட்டாரு, கரெக்ட் ஆன்சரை போட்டாரு. அடுத்தது சையத் ரசூல், ஃபாலோட் பை அவர் 12:26 போட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டீங்க. பீடம்பள்ளி வாசுதேவன், கோணமலை ஆனந்தன், சிறுமுகை, சோமு கலைவாணி, பாபு மாதவன் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டார், ஆனா ஃபர்ஸ்ட் வேற ஏதோ பாட்டு போட்டிருந்தீங்க இல்லையா. அப்புறம் அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், தென் பொன்முடி நாகமணி, சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, தீபிகா, சபரி சின்ன மதம்பச்சேரியிலேருந்து, அப்புறம் உமா கணேஷ் சிறுமுகை, குகன் சிந்து கோத்தகிரி, கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, ஆர் கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலேருந்து, ஆலாங்கொம்பு விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெயரேதிவிகா, கனிஷ்கா, அபினவ். நான் என்ன சொல்றேன்னா, பெரியவங்க மட்டும் உங்க பேர் எழுதுங்க, குடும்பத்தினர்னு போடுங்க எங்களுக்கு. குழந்தைங்கள்லாம் யார் கண்டுபிடிப்பாங்களா? ஒரு ரெண்டு பேர், உங்க பேரும் உங்க மனைவி பேரை மட்டும் போடுங்க. பிரபுதேவி, ஸ்ரீ சாய், சண்முக சுந்தரம், ரமணன் முதலிப்புதூர், மூக்கனூர், பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, கல்யா, மதுக்கரை பெரியசாமி, ஏதோ நினைவுகளா அப்படின்னு மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரிய வதம்பச்சேரிலேருந்து கேட்டிருக்கீங்க, வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி, ஹரிஷ், கவிதா இளங்கோவன் கணக்கம்பாளையம்லேருந்து, ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் அவங்க ஒரு விடை சொல்லியிருக்காங்க. சரி, விடை தெரியாதவங்களும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹோப் காலேஜ், பிரணயா குகன், டெய்லர் முருகன், இசையமைப்பாளர் கீரவாணியா, மழையும் நீயவா பாடல் ரெண்டு பேருன்னு சொன்னா உனக்கு கீரவாணின்னு யோசிப்பீங்களா? அன்பே ஒரு பாடலா மேடம் அப்படின்னு சிவகுமார் கிருஷ்ணன் கேட்டிருக்காரு கோத்தகிரியிலேருந்து. வியன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம், சேரன்மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, தேவனூர் ஜோதிலட்சுமி, கும்பகோணம் மனோகரன், அவினாசி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியன், கோவை புதூர் கண்ணன், பாலா பத்மபிரியா, சங்கீதராஜன் அப்படின்னு போட்டு அழகா அனுப்பியிருக்காங்க. இவங்க கூடவே குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர்லேருந்து, பா இளங்கோ, சாந்தி இளங்கோ அன் குடும்பத்தினர் சுரம்பட்டி வலசுலேருந்து, அப்புறம் உங்க பாரதி மகாலிங்கம் கள்ளி வலசு, நவநீதன் சென்னிமலை. விடை கண்டுபிடிக்க முடியலையங்காவா? என்னது? கே என் பாளையம் பேச்சி முத்து, சேவியர் பால். சேவியர் பால் சரியான விடை அனுப்பல, நீங்க டார்லிங் டார்லிங்கான்னு கேட்டிருக்கீங்க. அப்புறம் வேற டேடி டேடி ஓமே டேடியா, நான் கிளீனா உங்களுக்கு க்ளூ கொடுத்தேன். அவருக்கு ஏது ரெண்டு பேரு, ரெண்டு பேர் இருக்கும்னா ரெண்டு விதமான பேர் இருக்கும்னு அர்த்தம். மனைவி சந்திரசேகர், வி விஸ்வநாதன் டாடா பேட்லேருந்து. இப்ப சில பேர் நிறைய நாள் தள்ளி அனுப்புறீங்க, அதனால அந்த பேர் விட்டு போயிடுது. அப்புறம் அவரோன் அனௌன்சஸ் கவிதா, அப்புறம் சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி. கரெக்டான விடைய சொன்ன உங்க எல்லாருக்கும் இன்னங்க புடிங்க பலத்த கைத்தட்டல். சரி, இப்ப இந்த வார குவிஸ் என்ன? இந்த பாட்டை நல்லா கேளுங்க.

ஃபஸ்ட்டு ஒரு ஹம்மிங் வரும், அதுக்கப்புறம் பாட்டு ஸ்லோவாக வரும், அப்புறம் பாட்டு ஃபாஸ்ட்டாக வரும். அந்த பீட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுட்டு இதோட தமிழ் ஈக்குவலண்ட் என்ன, அதாவது தமிழில் அந்த டைரக்டர் வந்து இதே டியூனை எடுத்து பண்ணியிருப்பார், அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணியிருக்காரு. இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை மோனிகா ஓமை டார்லிங் வருது இல்லை, அதே போர்ஷன் ஹம்மிங்காக வரும் தமிழில். ஆண் குரலில் ஹம்மிங் வரும். இது எவ்வளோ பெரிய க்ளூ! நான் இப்போ இதை கேட்ட உடனே ஹோட்டல் சொர்க்கமில் வந்த அனிதா பாட்டான்னு உடனே

வெயிட் பண்ணுவீங்க, அது டைப் பண்ணக்கூடாது. அனிதா பாட்டு இதே தான். ஆனால் அது இல்லை, அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது அதே பீட்டில். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அந்த மியூசிக் டைரக்டர். அவரை மியூசிக் டைரக்டர்னு மட்டுமா நம்ம சொல்கிறது? ஆனால் இன்னும் ஒரு பொடி வைக்கிறேன் பாருங்க. இதிலே ரெண்டு பாட்டு இருக்குது அதே பாணியில். என்னது போச்சுடா, ரெண்டு பாட்டா? ஒன்றே எங்களால் சொல்ல முடியாது, நீங்கள் ரெண்டும் சொல்ல வேணாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று சொன்னால் போகும், ரெண்டையுமே நான் விடையாக எடுத்துக்கிறேன். அந்த பாட்டு இப்போ நீங்கள் கேட்டிங்களே, பியா தூ அப்தா ஆஜா, அதுதானே பாட்டு? கேரவான் எப்போ வந்தது? 71 வந்தது. இது வந்து நான் இயர் சொல்ல முடியாது, ஆனால் 80s வந்தது. அவ்வளோதான், ஒரு அதிரடியான மியூசிக் கம்போசர் அவர். அவரோட படத்தில் இந்த பாட்டை வச்சிருப்பாரு. ரெண்டு விதமான படத்தில் ரெண்டு விதமான பாட்டு, இதே இன்ஃப்ளூயன்ஸ் தான், இதே பீட்டு, மாற்றமெல்லாம் இருக்காது. இதில் இருக்கிற எல்லா அம்சமும் அதில் இருக்கும், அவ்வளோதான். என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே விடை சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பாட்டா 9 சிறுவாணி சரல், இதைத்தான் நான் போட்டேன். ஆமாம், நீங்கள் நேற்று போட்ட பாட்டே எங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வேற சொல்கிறீங்களேன்னு, அதுக்கு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. ஆனால் அது அப்போ மட்டும் இல்லையே, அதுக்கப்புறமும் போட்டுகிட்டே தான் இருந்தேன். 9:00 போட்டேன், போட்டுகிட்டே தான் இருக்கும், கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் போடாத பாட்டு இல்லை, நமக்கு பிடிச்ச சிங்கர் பாட்டா சொல்லும் போதே அப்பா சக்கரையாட்டம் இனிக்குது. வேற யார் பாடுவாங்க? நம்மளோட ஃபேவரட் சிங்கர்ஸ் தான் பாடியிருக்காங்க. க்ளூ, அவர் ஒரு ரகளையான கம்போசர், அவர் பாட்டையே தான் வாசிப்பார், சுவாசிப்பார், நேசிப்பார். இதை விட க்ளூ ஒன்றும் பெஸ்ட்டாக கொடுக்க முடியாது. கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எங்களுக்கு மெசேஜை அனுப்பி தள்ளுங்கோ. உங்களுக்கு மொபைல் நம்பர் சொல்லணுமா? 9 58 58 00 103. ஈஸியாக இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்றோ கேட்டது என்று மினிக்குதில் செகண்ட் சாங், அதுவும் ஷாம் சார் மியூசிக்கில் வந்த பாட்டு தான். ஒரே சிலிர்ப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. சிரிச்சா சிலு சிலுங்குது எனக்கு, ஐயோ எங்கேயோ கேட்டிருக்கோமா அப்படின்னு. ரொம்பலாம் கேட்டதில்லை, மற்றவரை நேரிலாவது படம் ரிலீஸ் ஆச்சு, அதை நல்லா கேட்டிருக்கோம் ரேடியோவில்ன்னு. இது வந்து ஊஞ்சல், ரிலீஸே ஆகாத படம் தான், ஆனால் அட்டகாசமான பாட்டு இருக்குது. இதில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அந்த ஃபோட்டோ இருக்கும், சக்கரவர்த்தி அப்புறம் சுமத்தின்னு ஒரு ஹீரோயின் இருப்பாங்கல்ல, காதல் வைபோகமே, அவங்க தான் ஏ ஸ்டார் கேஸ்ட். நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, சக்கரவர்த்தி, சுமதி, விஜயன், வடிவுக்கரசின், நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. சூப்பர்பான இசை. என்ன பாட்டு அதான் நான் சொன்னேனே, சிரிச்சா சிலு சிலுங்கு எனக்கு, யார் படிப்பா? SPB சாரும் எஸ் ஜானகி அம்மா. ரெண்டு லைன் இப்படி இருக்குமா பல்லவி, அவரோட பாணி என்ன, அந்த செவக்குற பூவை கண்டு அப்படிங்கிற இடத்துல நடமாத்திடுவார். மெலடி இருக்காது, மெலடி இல்லாமல் கொஞ்சம் அந்த ஃபோக்கிஷ் இதுக்கு போயிட்டு திருப்பியும் வருவோம், தப்லால நடமாறும். இந்த நடமாத்துற இது வந்து நமக்கு தெரியும், அடாடா பாட்டு இப்படி போகுதுன்னு. இந்த மாதிரி மியூசிக்கை நீங்கள் நிறைய இதில் பார்த்துருக்கீங்க. நன்றி மீண்டும் வருகலை, காதல் கனவுகளே, அதுலேயுமே எப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டு நடமாறி போயிட்டு திருப்பி வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அது அவரோட ஸ்டைல். அதாவது எப்படின்னா, மெலடியில் ஆரம்பித்து ஃபோக்குக்கு போயிடுவார், போட்டு திருப்பி மெலடிக்கு வருவார். ஆச்சரியமா இருக்கும், இப்படிதான் பாட்டு இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது ஷாம் சார் மியூசிக்ல. அது அது மாதிரி வித்தியாசமான ஸ்டைல் இந்த பாட்டுல இருக்குல்ல பாருங்களேன். சிரிச்சா சிலு சிலுங்குது, அந்த குழு குழு ஃபீல் வரும் அவங்க பாடும்போது. சிரிச்சா அப்படின்னு பாடும்போதே நமக்கு இங்க ஜில்லுன்னு இருக்கும், ரொம்ப குளிர், நம்ம மயிர்காலெல்லாம் குத்திட்டு நிக்கும்ல, அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த பாட்டை கேட்டா நமக்கு அப்படிதான் இருக்கும். பாட்டு சாதாரண பாட்டு வரிகள்லாம், ஆனா இவங்க பாடி அதை எங்கேயோ எப்படியோ ஒரு பாட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. வந்திருந்தா எப்படி வந்திருக்க வேண்டிய பாட்டு இல்லை. ஊஞ்சல் அப்படிங்கிற படத்தில் நீங்கள் ஊஞ்சல் அப்படின்னு போட்டு கூகுளில் தேடினீங்கன்னா என்ன ஊஞ்சல் வரும், இளமை ஊஞ்சல் அடையது வரும், அப்புறம் ஏகப்பட்ட ஊஞ்சல் படம் வரும். இது மட்டும் வராது, ஏன்னா அந்த மாதிரி இது அன்னோன் படமாக போயிடுச்சு. சரி, என்ன பாட்டு கேட்க போகிறோம்? சிரிச்சா சிலு சிலுங்குது எனக்கு, ஐயோ இதை கேட்டா சிலு சிலுங்குது நமக்கு. எஸ் ஜானகி அம்மா, SPB சார் பாடின, ஷாம் சார் மியூசிக்கில் வந்த ஒரு சூப்பர் பாட்டு. கேட்போமா?

உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். கீதா மொடப்பலூர்ல இருந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, சிஸ்டர்ஸ் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை, நிஜமாவே எங்களை சிஸ்டர்னு நினைச்சிட்டாங்க. தேங்க்யூ கீதா. அப்புறம் வந்து ஆன்சர் தொண்டை வரை இருக்கு, இது கீதா தான் எப்பவுமே. மலையாள பாட்டல் ஞான் பிளே செய்தது ஈஸி தானே. அப்புறம் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது பாடல் அருமை ஆர்.எஸ்.புரம் ஹரிஹரன். வாழ்த்துக்கள் வி.என். இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம். அப்புறம் குழம்பு உரையாடல் அருமை. நான் என்ன குழம்பு பத்தி பேசினேன், யார் ஒரே குழப்பமா இருக்கே. கோணமலையானந்தன் போட்டிருக்காரு, அப்புறம் பாட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டை வந்து தகவல் மிக அருமை. கேன்பாளையம் பேச்சு முத்து. சுகமராஜா தேவராயபுரம் பேசும் அழகு அழகோ அழகு அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி. அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது பாடல்கள் உற்சாகம் தரும் வகையில் இருந்தன. அப்புறம் நேர்களின் மடல்கள் வாசிப்பு சிறப்பு அப்படின்னு தென்பொன்முடி நாகமணி போட்டிருக்காங்க. நன்றி. ஜெயகிருஷ்ணாபுரம் சஹானா யோகவர்ஷினி நெபுலா ஆதி இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. அப்புறம் என்றோல வந்து ரெண்டு சாங்ஸும் மனதை கவர்ந்தது, பழைய பாடல்களின் மென்மையும் இசை இனிமையும் மீண்டும் கேட்க வைத்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் குவிஸ்ல வந்து நிறைய பேர் முகநூல்ல விடை அனுப்பிடுறாங்க, அதனால புதிய போட்டிகள் நடத்தினால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. யாரது 7 மணிக்கு இடம்பெற்ற ஜனனி ஜனனி பக்தி பாடல் போல ஆனா அன்பின் உணர்வுடன் இருந்தது, காதலின் மென்மையை அழகாக வெளிப்படுத்தியது அப்படின்னு போட்டிருக்காரு. யாரு, மனவை சந்திரசேகர். ஓகே, விஸ்வநாதன் வேலை வேணும் அந்த படத்துல வந்த பாட்டு. ஐயோ, பியூட்டிஃபுல் மெலடி தான் அது. உங்களுக்கு பக்தி பாட்டு

மருந்துதா அது? இது ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, முகநூல்ல போடாதீங்க. ஆமா நானும் அதை கேட்டுக்கிறேன், முகநூல்ல விடைய சொல்லாதீங்க, எல்லாரும் பாப்பாங்க இல்லையா. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, அதான் நம்பர் இருக்கே. பொன்மாலை பொழுது, மறந்தே போச்சு, அந்த சாங்கு, பூவழி வாசலில், அப்புறம் இந்த மாதிரி நிறைய பாட்டு இருந்தது. கட்டப்புள்ள குட்டப்புள்ளெல்லாம் போட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சனிக்கிழமை பொன்மாலை பொழுது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியன்றே போட்டு விட்டார் மிஸ்டர் பிரபுதேவி ஸ்ரீசாய். நான் அப்புறம் கேட்டேன், இன்று வெள்ளியாயிற்றே அப்படின்னு கொடுத்த உடனே, ஆமாம் ஆமாம் மேம், நான் உங்கள் வசந்த இல்லம் பற்றி ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அந்த ஞாபகத்தில் சனிக்கிழமை நினச்சி போட்டேன். என்ன தான் போட்டிருக்காரு, வசந்த இல்ல வாசலில் காத்து கிடக்கும் நேயர்களில் நானும் ஒருவன். நமக்கு இப்படி ஒரு ரசிகர், தேங்க்யூ. நெஞ்சம் தானே கேட்கிறேன், இதுவரை கேட்காத பாடல், அருமை. சயந்திர சொல் போட்டிருக்காரு. பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, கல்யா, மூக்கனூர்லேருந்து என்ன போட்டிருக்காங்க, அத்தமிழ் அரட்டை, தீபு கன்வர் அவர்களின் கதை வந்து சூப்பர். குடும்பத்தினருக்கு பாராட்டுக்கள், பண்பலை நிகழ்ச்சிகள் மிக மிக அருமை, உங்க ரெண்டு பேருக்கும் நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. சாந்தி இளங்கோ, நீங்க பெயர் வாசிக்கப்படவில்லைன்னு சொல்லக்கூடாது. உங்க குடும்பத்துல உங்க பேரும் உங்க கணவர் பேரும் தான் ஆன்சர்ல படிக்க முடியும், மெசேஜ்லயும் அப்படிதான். எல்லாரும் அந்த குழந்தைங்க பேர்லாம் அனுப்பாதீங்க பிளீஸ், ஏன்னா நீங்க தான் எழுதுறீங்கன்னு தெரியும். ஏதோ ஒரு பேரு ரெண்டு பேரும் நாங்க சேர்த்து படிக்கிறோம், எல்லா பேரையும் படிக்கணுமா? நாங்க யோசிச்சு பாருங்க, அதை வேற சுட்டி வேற காட்டுறீங்க, கரெக்டா அனுப்புங்க எங்களுக்கு. ஓகே, அடுத்த மெசேஜ். மயிலருக நிகழ்ச்சிக்கு ஒரு மகுடம் வைத்தார் போல் திரை விமர்சனம் வழங்கி வரும் காட்சிகளையும் பாடல்களையும் ஒலிபரப்பி மகிழ்வது ஆர்ஜே ரமேஷ்க்கு வாழ்த்துக்கள். பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம் 6:40 வழக்கம் போல பாராட்டியிருக்காரு. சிறப்பு குழந்தைகளுக்கான யோக பயிற்சி பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. தென்பொன்மொழி நாகமணி. மனவை சந்திரசேகர் என்ன போட்டிருக்காரு, அரிய பாடல்களை தேடி பிடித்து எங்களுக்கு வழங்கிய உங்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. ஓ, என்றோ பாடல்களை போட்டிருக்காரு, இல்லைனாலும் 6:40 எல்லாம் தேடி தேடிதான் போடுகிறோம். வசந்த இல்லம் சனிக்கிழமை வருது இல்லையா, என்னை போல வேலைக்கு போற நேயர்களுக்கு இப்ப மறு ஒலிபரப்பு நீங்க தரீங்க பாருங்க, ரொம்ப நல்ல விஷயம். நானும் இவ்வளவு நாளா கேட்டேன் பாருங்க, இப்ப கொடுக்குறீங்க, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, கனகரத்னம் கன்னியாபுண்டியிலேருந்து. நேயர்களின் கருத்தை செவிமடுத்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்காக தான் அது, எல்லாரும் மறு ஒலிபரப்பு கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா, அதுக்காக தான். நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, பிரபு தேவி ஸ்ரீசாய், அதுக்கப்புறம் திருப்பூர் வெள்ளியங்கிரி குடும்பத்தினர் மாதிரி நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அர்த்தமுள்ள அரட்டை 10 நிமிட செய்தியாக இருந்தாலும் ஆழமான பதிவு செய்கிறது. சௌமியா மேடம், தேவிக்கு மேடம், இருவர் உரையாடலும் அருமை. அடுத்த வாரம் என்ன தகவல் வரும் அப்படிங்கிற அவளோடு வெயிட் பண்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. யாரு இவங்க வந்து, ஈரோடு சூரம்பட்டி வலசுல தியானாதித்தன், நிவேதா செந்தல், தருண் தேஷ்னா. அப்புறம் அர்த்தமுள்ள அரட்டையில் வந்த உங்க இருவருக்கும் வாழ்த்துக்கள். சனிக்காலை 9 மணிக்கு போடும் பாடல்கள் அருமை, என்றோ பாடல்கள் மிகவும் சிறப்பு, இப்படி சொல்லியிருக்கார் பாரதி மகாலிங்கம் கள்ளிவரசிலேருந்து. நபநீதன் சென்னிமலையிலேருந்து என்ன போட்டிருக்காரு, அர்த்தமுள்ள அரட்டை, பெண்களின் படிப்பிற்கு திருமணம் தடை இல்லை அப்படின்னு சாதித்து காட்டிய பெண்மணியை பற்றி நீங்க சொன்ன தகவல் நல்லா இருந்தது. 1000 ஜென்மங்கள்ங்கிற பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. சுதாகர் ஆதித்தன், நீங்க என்ன போட்டிருக்காரு, சமையல் பற்றிய உரையாடல் சூப்பர். சமையல் பத்தி நம்ம என்ன பேசணும், சிங்க பெண் சிந்துஜாவுடைய குரலும் நல்லா இருந்தது. டிரெஸ் பத்தி கேட்டீங்க, பட்டு புடவையில் விருப்பமா, அது பட்டு புடவையும் இல்ல, நான் கேட்டது அது வந்து கைத்தறி, அதெல்லாம் ஒரு பர்சனல் டச்சுக்காக கேக்குறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இன்னும் நான் கவனிச்சேன் அவங்களோட உடைய, அது அவங்களோட இதுலயே வீவ் செய்யப்பட்டது, அதுலயே வந்து டிசைனும் செய்யப்பட்டது, தைச்சதும் அவங்க டீம் தான், அதுக்காக கேட்டேன். நான் என்ன கேட்க போறேன்னு எனக்கே தெரியாது, ரிஹர்சல்லாம் பண்றதுல அப்படியே நேச்சுரல் ஃப்ளோவோட வந்துடும், அவ்வளவுதான். மீனா சுவாமிநாதன் அவங்களையும் பாராட்டி இருக்காரு, அவங்க குரலும் நல்லா இருந்தது, அவங்க கூட ஆர்ஜேவா வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காரு. தேங்க்யூ, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதை சொன்னா. அப்புறம் என்றோல வாணி ஜெயராம், சிரித்து கொண்டு பாடும் பாட்டை ரசித்து சொன்ன விதம் அழகு அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, பா இளங்கோ அண்ட் ஃபேமிலி. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் 3 மணிக்கு நேர் விருப்பம் மாத்திடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் யாரு, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம். இங்கே பாருங்களேன், அது பெரிய கஷ்டமாக இருக்குது, நானும் மாற்றணும்னு தான் நினைக்கிறேன். கோவை மாவட்ட நேயர்களுக்கு அவங்க வந்து வேறு நிகழ்ச்சியிலலாம் பங்கெடுக்கிறதில்ல, அதனால் அவங்களுக்கு 3 நாள் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, கொடுக்கலாமே. அப்புறம் சிவாஜி எம்ஜிஆர் பாடல்கள் மட்டும்தான் கேட்குறாங்க, அது போர் அடிக்குது அப்படிங்கிறார், அது அவங்களுக்கு தான் தெரியணும். கேட்குற நேயர்கள் வெரைட்டியாக கேட்கணும். ஆமாம், கோயம்புத்தூர் நேயர்கள் பெரும்பாலும் யாரும் பங்கெடுக்கிறதில்ல. மற்ற லிசனர்ஸ், எல்லா ஸ்டேஷனுக்கு போகிற லிசனர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் தான், வராதிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, எல்லாரும் எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனால் நமக்கு வாய்ப்பு வந்து கோவை நேருக்கு அதிகமாக நம்ம கொடுக்குறோம், அதையும் நம்ம சொல்கிறோமே. அப்புறம் நெஞ்சம் தானே கேட்கிறேன், அந்த பாட்டு வந்து மனதை அள்ளி கொண்டு போனது. இப்படி பாடல்களை கொடுத்து நேர்களை கட்டி போட்டு விடுகிறீர்கள், எங்களை கிறுக்கு பிடிக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு போட்டிருக்காரு. யாரு, பாபு மாதவன் அவினாசியிலேருந்து இப்படி ஒரு அன்பு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, என்ன பண்ணுறது. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் என்ன சொல்லியிருக்காரு, என்றோல பாடல் நெஞ்சம் தானே கேட்கிறேன்,
அப்புறம் வந்த 1000 ஜென்மங்கள் அப்படிங்கிற பாடலும் சுகராகமாக இருந்தது. தீபக் அன்வர் கணவர் குடும்பத்தை தான் பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவன் படிக்க வச்சிருக்காங்க இல்லையா. அப்புறம் ஓ தால் பட்டி சூர்மாவை தான்

0: குழம்பு நேரம் ஓகே, தால்பட்டி சூர்மா வந்து எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கே அது ஓசி. சரி இப்பவே நான் சொல்லிடுறேன், மெசேஜ் படிக்கும் போது என்னடா நம்ம மெசேஜ்லாம் வரலையே அப்படின்னு ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கு. இப்போ இதை மட்டும் படிக்க போறதுல, இளையராஜா ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் இல்லையா, அதோட மெசேஜும் படிக்கணும். 12:50 இருக்கு இல்லையா பூந்தெண்டல் வருமே, அங்கேயும் தொடர்ந்து உங்க மெசேஜ் படிக்கப்படும். இங்க இல்லைன்னா அங்க வரும், வெயிட் பண்ணுங்க. ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. என்ன
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.

0: நேரம் 12:39 தொடர்பு தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றி அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த

0: உட்படுத்த 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உசைன் ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டிலில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த 100கணக்கான இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். அது ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊனை முட்டு இருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18 லிருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: என் பேர் ஆதர்ஷன். நான் கடந்த 5 வருஷத்துக்கு கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் 28 மாநிலங்கள்ல வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் கலந்துகிட்டேன், அதுல வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவை வந்து அப்பா வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட்லாக்கிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமாசங்கர், சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார், ஆர்த்தி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐ கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமா பிளாக் பண்ணிருக்காங்க, கொடுத்தா என்ன பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியக்காக மெடல் பண்ணலாம்னு இருக்கேன்.
0: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில்

இன்று மாலை 6:30 தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரின் முல்லான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. KL ராகுல் 50 ரன்னுடனும் சாய் சுதர்ஷன் 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு

0: விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50.
2: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
3: உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து அத்தமிழ் அரட்டை. அதுல வந்து குயிஸ் டைம் அப்படிங்கிற தலைப்போடு ஒலிபலம் செய்யறீங்களே, அது மிகவும் அருமை. குயிஸ் டைம்னா நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், தூர்தர்ஷன் வந்து அதுதான் வினாடி வினா கேள்வி நேரம், அவ்வளவுதான். அவினாசி, ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம் எல்லோருடைய விடாமல் பிடிச்சிட்டாங்க. தேவகி மேடம்க்கு எல்லோருடைய செய்து தாருங்களா. எல்லோருண்டை சாப்பிட்டா குரல் இனிமையாகட்டும், அதை யார் உங்களுக்கு சொன்னா? இது அவினாசி, ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம். இதுல இவர் வேற சுதாகர் ஆதித்தன். நீங்கள் சொன்னதை கேட்டு எல்லோருடைய ஆசை வந்தது, அதை நான் வீட்டில் செய்து தர சொன்னேன். என்னது இது, எல்லாம் ஒரே எல்லோருண்ட புராணமா இருக்கு. அர்த்தமுள்ள அரட்டை, அதுல வந்து படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறது வந்து இவங்களுடைய வாழ்க்கை வந்து நம்மளை எடுத்து காட்டிட்டு. யாரோட வாழ்க்கை? தீபகன்னூரோட வாழ்க்கை. அந்த வீட்டில் ஒரு கோயில் பாடல்கள் அருமை அப்படின்னு ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம்லேருந்து அவர் போட்டிருக்காரு. தேவனூர் ஜோதிலட்சுமி, அப்புறம் வந்து ராஜேஸ்வர் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர், இவங்களாம் என்ன போட்டிருக்காங்கன்னா, தீபு கன்வர் பற்றி அறிய செய்தீர்கள் என்றோட இடம்பெற்ற பாடல்கள் சிறப்பு அரிதான பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொன்மாலை பொழுது பாடல்கள் அருமை. திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரிஷ் அவங்க போட்டிருக்காங்க. தேங்க்யூ. இது வந்து ராஜா சாரோட பர்த்டே ப்ரோக்ராம், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இல்லையா, அதுக்கான மெசேஜஸ் இப்போ நடுவில் அதில் விட்டு போன மெசேஜும் வரும். அதனால என்னடா இது பாதி அது பாதி வருதுன்னு குழப்பிக்காதீங்க, ரெண்டும் வரும். இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும், அவ்வளவு திறமைசாலி இல்லை நீங்க, சொல்ல வார்த்தை வரவில்லை அப்படின்னு எனக்கு சகலகலாவலில் பட்டம் வந்து உங்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்தாங்க பிடிச்சுக்கோங்கன்னு பிடிச்சுக்கிட்டேங்க. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து எனக்கு பழச ஞாபகப்படுத்து. நான் காலேஜ் படிக்கும்போது, பிஜி படிக்கும்போது, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில ஒரு சிஸ்டர் படிச்சாங்க கூட, லூசின்னு பேர் அவங்க. அவங்க நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உடனே கட்டி பாராட்டி இந்த தலைப்பை தான் கொடுத்தாங்க. ஆட்டோகிராஃபில் எனக்கு எழுதுவாங்க, சகலகலா வள்ளி, அவங்களுக்கு மலையாளி அவங்க, அது எழுதியிருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது அது ஞாபகம் வருது. தேங்க்யூ. மற்றவங்க வந்து நம்மளை அங்கீகாரம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தானே. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்லேருந்து கொடுத்துருக்காங்க. 92 இளைஞர் போத்தனூர் ராமகிருஷ்ணன், அவர் வந்து தள்ளாத வயதிலும் பேச முடியாமல் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் இல்லையா, அறிவுரைகளை வழங்கினார், ரசித்தோம். நிகழ்ச்சிக்கு பாராட்டு கொடுத்துருக்காங்க. 90 சந்தித்த 92, அதுதான் நம்ம தலைப்பு கொடுத்தோம். அதை ஜேவியர் ஜிஎன் மில்ஸ்லேருந்து அவரும் போட்டிருக்காரு. அண்ணன் போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்களை பேட்டி எடுத்தது ஆத்மார்த்தமாக இருந்தது. ரெண்டுமே வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, சாய்வு நாற்காலியில வந்தது. அதை இவங்க ரெண்டு பேருமே பாராட்டியிருக்காங்க. நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்க ரெண்டு பேரோட மெசேஜையும் நான் வந்து அவருடைய மகளுக்கு அனுப்பி வச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் இதை கேட்டு, தன் ப்ரோக்ராமுக்கும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜேவியர் ஜிஎன் மில்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் என்றோ எங்கெங்கோ கேட்ட பாடல்கள் அன்றும் இன்றும் என்றென்றும் இனித்தது அப்படின்னு போட்டிருக்காரு. ஓ, ராஜா சாரின் பிறந்த நாளை ஒட்டி சிறுவாணி சாரலாக சிறப்பு சர்ப்ரைஸாக வழங்கிய உங்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. சிறப்பு மயிலிறகு நிகழ்ச்சி மிக மிக அருமைங்க அப்படின்னு கவிதா இளங்கோவன் போட்டிருக்காங்க. சிறப்பு மயிலிறகு அருமைன்னு பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம் அவரும் போட்டிருக்காரு. இதுல எல்லார் பேரும் மாறி மாறி வரும், ஏன்னா நிறைய மெசேஜஸ் வந்தது. அப்படியே மெசேஜஸ் வாஸ் போரிங்கிற மாதிரி எஃபியில் போட்டிருக்கீங்க, வாட்ஸ்அப்லேயும் வந்திருக்கு. நான் உங்களுக்கு எப்படியும் எல்லார் மெசேஜஸையும் படிச்சிடுறேன். இளையராஜா பிறந்த நாள் அன்று அவர் இசையமைத்த பாடல்கள் மிக மிக அருமை. தமிழில் வர்ணிக்க வார்த்தை இல்லை. 6:40 எஸ்ஜே அம்மாவோட பாடல் அட்டகாசமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அழியார் சுப்பிரமணியம் அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ. ஊர்புறத்திலேல வந்த கோவை சூளூர் கரையான்புதூர் கார்த்திக் அவர்களின் தென்னை பற்றிய டாக் அப்புறம் மற்றும் தெளிவு இருக்கதெல்லாம் மிக அருமையா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. புலக்காட்டுப்பாளையம் ஜெகநாத், படித்தவர்களும் விவசாய பணி செய்ய வேண்டும் என சொன்னது சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. ராஜாவின் ராஜ்யத்தின் நிகழ்ச்சி சிறப்பு போங்க. நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், இவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழே நான் போடலையே. பல மொழிகளில் ஒலித்த பாடல்கள் முக்கணி சுவையா பஞ்சாமிரத சுவையா என்று ஒன்றை ஒன்று மிஞ்சியது. 9:30 வந்த மயிலிறகு அந்த பாடல்கள்ல வந்து இளையராஜா சாரின் இசை மேன்மை உணர்த்தும் வகையில் இருந்தது அப்படின்னு மனவை சந்திரசேகர் போட்டிருக்காரு. குவாலிட்டி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, நமக்கே தெரியும் பாடல்கள் வந்து அந்த ரெக்கார்ட் குவாலிட்டி நமக்கு கிடைச்ச குவாலிட்டி அதுதான், அதையும் நான் சொல்லிதான் ஆனும். அப்புறம் கலக்கு கலக்கு என்று கலக்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு சுதாகர் ஆதித்தன் போட்டிருக்காரு. மக்கள் திலகம் பாட்டு ஒன்றுதான் வந்ததா, என்னது, தேன்மல்லி பூவேவா? ஓகே, காலையில வந்ததே கவனிக்கல. என்னோடு பாடுங்கள். அவருக்கு ஹாப்பி பர்த்டே நான் அந்த பாட்டு மூலமா நான் சொல்லியிருப்பேன், கவனிக்கலையா?

போத்தனூர் ராமகிருஷ்ணன் நேர்காணல் கண் கலங்கியது. சூப்பர். நானும் ரெயின்போ எஃப்எம்மின் குடும்பம்தான். எல்லாரையும் சந்திக்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது. எனக்கு ஒரே ஆறுதல் எஃப்எம் தான், உங்கள் எஃப்எம் தான் போட்டிருக்காரு. அப்புறம் சரி, ஏதோ செய்தி அனுப்பணும்னு சொல்லியிருக்கீங்க. ஐ எம் ஓவர்லோடட் வித் செய்தி, அதனால அது போறோம். எனக்கும் அந்த குறிப்பெல்லாம் கிடைக்கும் இல்லையா? பரவாயில்ல, உங்க அன்புக்கு நன்றி. ஆனா யாருமே வீடியோவோ போட்டோவோ தயவு செய்து அனுப்பாதீங்க. அது அஃபிஷியல் வாட்ஸ்அப். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இருந்தா அது வந்து டெலிட் பண்ற மாதிரி வரும், எங்களால் பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. அது வந்து ஸ்பேம் ஆயிடும். நாங்க டெலிட் பண்ணாதான் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும். அதை மட்டும் கவனமா பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி இவர் பாட்டு வரல, அவர் பாட்டு வரல, தமிழ் பாட்டு வரல, அதெல்லாம் சொல்லாதீங்க. ப்ரோக்ராம் ஸ்பெஷல் ப்ரோக்ராமா பண்ணியிருக்கோம், நல்லா இருந்ததுன்னா என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. பாபு மாதவன் என்ன போட்டிருக்காரு, அவிநாசியிலிருந்து. ராகதேவனுக்கு இதை விட வேறு சிறப்பான பிறந்த நாள் பரிசு வேறு இருக்க முடியாது. இசை பற்றி இவ்வளவு விஷயங்களை நீங்க சொன்னீங்க. நீங்க அமைப்பாளரா இருக்கிறது எங்கள் பாக்கியம். நன்றி. வெறும் பாடல்களை மட்டும் கேட்டோம் என்றில்லாமல் அதனுடன் தொடர்புடைய நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு போட்டிருக்காரு. இவ்வளவு சீக்கிரம் ஒரு மணி நேரம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி. அப்புறம் பீடமளி வாசுதேவன் என்ன போட்டிருக்காரு, ப்ரோக்ராம் அருமையா இருந்தது, இளையராஜா சிறப்பு நிகழ்ச்சி அருமைன்னு போட்டுட்டு இன்றைய நேருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்க போன் பண்ண நீங்க எடுக்கணும், முதல்ல நீங்க எடுக்கவே இல்லை போன. ஆமா, எல்லா லிசனர்ஸ்க்கும் அதான் சொல்லிக்கிறேன், போனே எடுக்க மாட்டேங்க பாதி பேரு. சையத் ரசூல் என்ன சொல்லிருக்காரு, 10 பாடல்களும் முத்தான பாடல்கள் வழங்கிய உங்களுக்கு நன்றி. சாய்வு நாற்காலி அருமை, 90-92 வருகை அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. சாய் மனோகர் என்ன போட்டிருக்காரு, பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் டூ ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி டூ, அப்படி வரணும் இல்லையா? நைஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் செலிபிரிட்டி, அதுதானே வேணும். 92 மீட்ஸ் 90 இல்லையா, நமக்கு அதுதான் வேணும். அப்புறம் ஆனந்த முருகன், உமா கணேஷ், சிறுவாணி சாரால பாராட்டியிருக்காங்க. பன்மொழி பாடல்கள் அருமை, பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி வழங்கிய உங்களுக்கு நன்றி அப்படின்னு தே நா மணிகண்டன் போட்டிருக்காரு. அப்புறம் வியன் இளங்கோ, கவிதா, இவங்கெல்லாம் என்ன போட்டிருக்காங்க, ராஜா சாருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழ் தவிர்த்து மற்ற மொழி பாடல்களின் அணிவகுப்பு எங்களை திக்குமுக்காட வைத்தது. பாடல்கள் அதற்கான விளக்கங்கள் அத்தனை அருமை அப்படின்னு சிவி ஆதித்யா போட்டிருக்காரு. இது மாதிரி அனைத்து மொழிகளிலும் உள்ள ராஜா சார் பாடல்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு தரலாமே அப்படின்னு போட்டிருக்காரு. இதுக்கான ப்ரப்போசல் ஆல்ரெடி சென்ட் சார், எங்களுக்கு தெரியாதா என்ன, ஆனா அதுக்கு இன்னும் அனுமதி வரவில்லை. சரி, ஆனா நான் அந்த டைம் யோசிக்கல, நான் வேற டைம் யோசிச்சு வச்சிருக்கேன். இவர் எங்கேருந்து அனுப்பியிருக்காரு, திருவான்மியூர்ல இருந்து. ஓகே, நன்றி. தெய்வமே அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்காரு, யாரு? வணக்கம், இன்றைய சிறுவாணிச்சாரல் படு ஜோர், வாய்ப்பே இல்லை, வாரம் ஒரு முறையாவது இது போல் எங்களை மகிழ்விக்கவும் அப்படின்னு போட்டிருக்காரு. இதே நிகழ்ச்சியை பாராட்டி சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரியிலேருந்து போட்டிருக்காரு. பாலசுப்ரமணியம் அவிநாசி ராயம்பாளையம்லேருந்து, டாக்டர் விமலா பேசியது ஆறுதலையும் நம்பிக்கையும் தந்தது. இது முன்செல்லடாக்கான பதிவு. அப்புறம் சிறுவாணிச்சாரல்ல ராஜா சார் பிறந்த நாள் நிகழ்ச்சி பாடல்களை ஒட்டுமொத்தமாக கேட்க வாய்ப்பு கிடைத்தது, அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இளையராஜா அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக பன்மொழி பாடல்கள் பின்னோட தகவல்களுடன் தொகுத்து வழங்கி நேயர்களை மகிழ்வித்ததற்கு பாராட்டுக்கள். இது பிரேம்நாத். அப்புறம் வெரி ஃபென்டாஸ்டிக் ப்ரோக்ராம், யுவர் டெடிக்கேஷன் ஆன் தி சப்ஜெக்ட் இஸ் ட்ரூலி அப்ரிஷியபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கண்ணதாசன், MSVP சுஷிலா, இவங்க பேர்லயே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்களேன்னு சாய் மனோகர் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இதை சென்னையில போன வருஷம் பண்ணேனே, மன்னரும் அரசரும்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேனே, இந்த தடவை ஏதாவது பண்ணலாம். அப்ப உங்களுக்கு ஒரு தகவலா சொல்றேன், MSV சார் வந்து மறைந்த பிறகு அப்போ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல டிசைட் பண்ணாங்க, அங்க சென்னையில இருந்தப்ப. அப்போ வந்து அவங்களுடைய புதல்வி மது அக்கா அவங்க சொன்னாங்களாம், உண்மையாதான் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பண்ணேன், அதுக்காக பண்ணேன், ரொம்ப பாராட்டினாங்க. ஒரு மணி நேர ப்ரோக்ராம் அது இருந்து அதை கூட உங்களுக்காக வழங்கலாம், பாக்குறேன், முயற்சி செய்யறேன். குகன் சிந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரியலி வெரி நைஸ் சாங்ஸ், ஒவ்வொரு பாடலை பற்றியும் நீங்கள் கூறும் விதமும் அருமை, சிறுவாணி சாரல் ராஜா சாரோட பாடல்களை தொகுத்து வழங்கிய விதமும் அருமை, இன்னைக்கு சிறுவாணி சாரல் மல்டி லிங்குவல் சூப்பர் அப்படின்னு யார் போட்டிருக்காரு, ராமலிங்கம் ராமநாதபுரத்துல இருந்து போட்டிருக்காரு. நாட் ஒன்லி ராஜா இஸ் கிரேட், அவர் மேடம் இஸ் ஈக்குவலி கிரேட், ஐயோ சார் வித் மல்டி லிங்குவல் காமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. எல்லா மொழியிலையும் பாராட்டி இருக்காரு, மஸ்ட் மஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. அடிப்பொழியின் மலையாளத்துல எல்லா லாங்குவேஜ்லயும் போட்டிருக்காரு, சோ ஸ்வீட். ஓகே, தேங்க்யூ சார். விஸ்வம் அறந்தாங்கிலிருந்து என்ன போட்டிருக்காரு, பன்மொழி திரைப்பட பாடல்கள் இளையராஜாவின் இசை நெறியில் சௌமியா மேடத்தின் இனிய மொழியில் அறிந்தது மிக்க மகிழ்ச்சி, பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. குமார் சங்கமேஸ்வரன், இசை மழை பொழிந்தது அப்படின்னு போட்டிருக்காரு பெருமாநல்லூர்ல இருந்து. ஆர்ஜே லக்ஷ்மி பிரியா அவங்களும் போட்டிருக்காங்க, இன்னிசை மழை பொழிந்தது ஸ்டுடியோவில் அப்படின்னு போட்டிருக்காங்க, அவங்க நம்ம அறிவிப்பாளர், அவங்க போட்டிருக்காங்க, நன்றி லக்ஷ்மி. அப்புறம் லோகேஸ்வரன் நெகமம்ல இருந்து, இளையராஜா ஸ்பெஷல் சாங்ஸ் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜி தூடியலூர் அவங்க சூப்பரோ சூப்பர் அனுப்பியிருக்காங்க, எக்ஸலன்ட் கம்பைலேஷன். மீனா சுவாமிநாதன் ஆடிட்டர் மேடம் வந்தாங்க இல்லையா, அவங்க போட்டிருக்காங்க, எல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க. புளக்காட்டு பாளையம் ஜெகநாதன் என்ன போட்டிருக்காரு, ராஜா சார் பாட்டு இசை மழையில் நனைந்து விட்டோம், அருமையோ அருமை, அனைத்து மொழிகளிலும் அழகு,

அப்படின்னு போட்டு பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் பா பரணிதரன் திருப்பூர்ல இருந்து, வேதம் நீ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ஆரம்பப்பாட்டே அமக்களங்க அதி அற்புதமான பாடல்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க நம்ம நேயர் ரெகுலரா கேட்கிறாங்களாம், எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஒலிபரப்பிய பாடல்கள் தான், ஆனால் நீங்கள் வர்ணனை செய்த பிறகு பாடல்களையே கேட்கும் போது அதில் உள்ள இசை ஜாலம் மனதை தொடுகிறது, மறு ஒலிபரப்பு பிளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுல அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ரேடியோ கேட்பாங்களாம். வீக்கெண்டில் திருப்புர சுந்தரி கமல் அவங்க நம்ம அறிவிப்பாளர் இல்லையா, அது அவங்களது கேட்பேன், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜில் அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ. சனிக்கிழமை வசந்த இளம் எப்போது வரும்னு நானும் என் கணவரும் காத்திருப்போம். உங்கள் குரலை கேட்டாலே பாசிட்டிவாக உணர்கிறோம். நிறைய எழுத வேண்டும். ப்ளீஸ் கண்டுபிடித்து அனுப்பினேனே, நீங்கள் விடை கரெக்டாக சொல்லியிருந்தீங்களா? உங்கள் பேரை நீங்கள் கேட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, விண்டேஜ் ராஜா சாங்ஸ் நீங்க தான் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் இது? சிறுவாணி சாரல் சூப்பரோ சூப்பர். ராஜி துடியலூர், சேலத்திலிருந்து பாடல்களை கேட்கிறேன். சேலம் மழைக்கு வனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை போல ஜில்லுன்னு பாடல்கள் அப்படின்னு பாடல்களை பத்திய ரசிக்க, அதை எங்களை ரசிக்க வைக்க உங்களால் தான் முடியும்னு பாராட்டி அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ ராஜி. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. பாபு மாதவன், சுதாகர் ஆதித்தன், அப்புறம் பா பரணிதரன், மனைவி சந்திரசேகர், ஐயோ ஏகப்பட்ட பேர். நான் பேர் சொல்லணும்னா கோச்சுக்காதீங்க. அவ்வளோ பேரும் பெரிய பெரிய மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. பிரபு தேவி ஸ்ரீசா இவங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணி படிச்சிடுறேன், ஆனால் கண்டிப்பாக படிச்சிருவேன். சந்தோஷமா இருந்தது. ஒரு டைம் எடுத்து ஒரு மெனக்கடலோட மெசேஜ் அனுப்பணும்னு தோணுது பாருங்க. அதுக்கே உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காலை 9 மணி நிகழ்ச்சியும் இரவு 9 மணி நிகழ்ச்சியும் வேறு வேறு கோணங்களில் செஞ்சிருந்தீங்க. காலை 9 மணிக்கு என்ரோவில் வரும் கேள்வி பாடல் போல, இரவு 9 மணி வந்து என்ரோ கேட்ட பாடல் போல. அல பலே பலே பலே. மிகுந்த சிரத்தை எடுத்து தரம் பார்த்து பிரித்து ஏற்றம் இறக்கம் எல்லாம் பார்த்து நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க. அந்த கோடி இன்ப பாட்டு மட்டும் சற்று கூடுதல் ஒலியுடன் ஒலித்தது. அன்னைக்கு பாடல்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு, நமக்கு கிடைச்ச குவாலிட்டி இல்ல, கம்பெனி குவாலிட்டி அவ்வளவுதான் இருக்கு. அப்புறம் வந்து பாடல்களை பக்தியாக நினைத்தால் மட்டும்தான் இப்படி எல்லாம் செய்ய முடியும். அது என்னவோ வாஸ்தவம் தான். பாட்ஷா படத்தில் வரும் பாலகுமாரன் வசனத்தை போல் நாடி நரம்பு சதை புத்தி ரத்தம் அத்தனை பாடல் வெறி ஊறி போன ஒருவரால் மட்டும்தான் இப்படி பரிமளிக்க முடியும். நன்றி. அதுவும் வாஸ்தவம் தான், அப்படிதான். ஆரம்ப பாடல் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோல வேதம் நீ சிறப்பு. அவரோட கர்நாடக இசை பாடல்களை எடுத்துக்கொண்டால் இந்த பாடல் தான் முதலில் நிற்கும். அதனாலதான் அன்னைக்கு அந்த பாட்டு 8 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து இளங்காத்து, அதை குறிப்பிட்டிருக்காரு. 10 மணிக்கு விடுதலையில, புது விடுதலையில வந்த பாட்டு. நிகழ்ச்சி அழகாக செதுக்கப்பட்டு இருந்தது. அவர் பாணியில் சொன்னால் எதுவுமே நாம் செய்யவில்லை, எல்லாமே அதுவாக நடக்கிறது. பா பரணிதரன் குடும்பத்தினா திருப்பூர்ல இருந்து இவ்வளவு பெரிய மடல்ல நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ. இதனவோ காலையில வேதம் நீ போடணும் அந்த பாட்டெல்லாம் நான் தான் டிசைட் பண்ணி கொடுத்தது 8 மணி அந்த மாதிரி. சிலது அப்படியே அமைஞ்சது, அது நம்ம இல்ல அவரே வாங்கிக்கிட்டாரு. அது மாதிரிதான் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன், எப்பவுமே நான் நிகழ்ச்சி நல்லா வரணும், யார் பேர்ல அந்த ப்ரோக்ராம் பண்றேன்னா அவங்களே நான் வேண்டிப்பேன். இந்த இதுல சத்தியமா ராஜா சாரை தான் வேண்டிக்கிட்டேன். சார் நல்லா வரணும் ப்ரோக்ராம், உங்களை பத்தின ப்ரோக்ராம் நல்லா வரணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ல முக்கியமா நல்லா வரதுக்கு காரணம் இன்னொன்னு, எனக்கு பக்க பலமா வலது கை இடது கை ரெண்டாவும் இருக்கிறது ஒரு ஆள், உங்களுக்கு தெரியும் யாருன்னு தெரியும், தேவைக்கு தான் வேற யாரு. அவங்களுக்கு உங்க சார்பா நான் ஏற்கனவே பாராட்ட சொல்லிட்டேன், நீங்களும் அனுப்புங்க பாராட்ட. அப்புறம் ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன் ஹரிஹரன் இவங்க வந்து மிஸ்டர் மாம் இந்த படத்தை வந்து அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா அர்ஜு சாருகேசினியா, அதை வந்து பாராட்டி அனுப்பியிருக்கீங்க. அப்புறம் லக்ஷ்மி தேவி பண்ண கேம் ஷோ ரொம்ப சூப்பராக இருந்தது பாராட்டியிருக்கீங்க. அப்புறம் கூடவே அருமையான பாடல் அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி என்ன சொல்லியிருக்காரு, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி 90 சந்திக்கும் 92 அவ்வளோ அற்புதமாக இருந்தது, ஐயா பேசியதை முழுமையாக கேட்டேன். 32 வயது இளைஞனுக்கு 92 வயது இளைஞர் கூறிய அனுபவ பாடம் இன்னும் மென்மேலும் உயர்த்தும் என்பதில் ஐயமில்லை. நன்றி கோரவும் மன்னிப்பு கோரவும் அப்புறம் மகிழ்ந்தே இருப்பது இதெல்லாம் வந்து நான் தீவிரமா கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன், உறுதியாக இருக்கேன். ரொம்ப நெகிழ்வான நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ முனுசாமி. அப்புறம் இசை கேட்கும் போது அது தரும் பரவச உணர்வை எளிதாக விவரித்து விட முடியாது. பல நேரங்களில் உங்கள் நிகழ்ச்சிகளில் இசை பற்றி சொல்ல தொடங்கினால் அல்லது ராகங்களை பற்றி சொல்ல தொடங்கினால் அந்த பாடல் தரக்கூடிய உணர்வை இசையின் ஜீவனை அப்படியே எங்களுக்குள் கடத்தி விடுகிறீர்கள். இந்த மாயாஜாலத்தை எப்படி நிகழ்த்துகிறீர்கள் அப்படின்னு, இது பாபு மாதவன் அவிநாசிலேருந்து. நான் என்ன பண்றேன், அவங்க அந்த மாதிரி மாயாஜாலத்தை வந்து நிகழ்த்தி வச்சிருக்காங்க பாடல்களை. சோ அந்த சந்தோஷம் நம்மளையும் வந்து தொத்திக்குது. 99.99% அவங்க பண்ணா 0.001% ஆகுது நம்ம பண்ணணும் இல்லாத, அதை எடுத்துட்டு போய் உங்ககிட்ட சேர்க்கறேன். அது அவ்வளவே என்னுடைய வேலை. நன்றி, அதை ரசிச்சிருக்காரு. நன்றி. முடிஞ்ச வரைக்கும் படிச்சிடுறேன். அப்புறம் நம்மளோட டாக்கர்
அவங்க வந்து தமிழ் பூங் கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பன்மொழி வித்தகி சௌமியாவின் குரலும் இதயத்தை வருடியது சீரிய பணி. சர்க்கரை பந்தை

இதில் தேன்மாறி பொழிந்து சிறக்க வைத்தது போல் பன்மொழி பாடலில் இன்னிசை சாரல் இதயத்தை குளிர்வித்தது. சீரிய பன்மொழி பாடல்கள் நம்மொழி பாடல் இல்லையே என்ற ஏக்கம் வந்தது. ஆனால் அதற்குள் நிகழ்ச்சி நிறைவடைந்து விட்டது, ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்னு இவர் என்ன போட்டிருக்காரு, பெரியவங்க கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல பிளெஸிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு சாய் மனோகர் போட்டிருக்காரு. யூ டிசர்வ் இட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா அவரு வாழ்த்தினார் இல்லையா, 92 வயது பெரியவர், அதுக்கு போட்டிருக்காரு தேங்க்யூ. அப்புறம் சுகந்தி ஐடல் பம்ப்ஸ் அவங்க என்ன போட்டிருக்காங்க, நிகழ்ச்சி மிக மிக அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம டாக்கர்ஸ் கேட்டுட்டு நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்ல. 9 மணிக்கு வந்த சிறுவாணி சாரல் கனியூர் அண்ணாதுரை என்ன எழுதியிருக்காரு அதை பத்தி, பாடல்கள் அனைத்தும் அருமை, இந்த பாடல்களை எங்கே ஒழித்து வைத்திருந்தீர்கள், இது என்னைக்கு அனுப்பியிருக்காரு, போன சண்டே சிறுவாணி சாரலுக்கு அனுப்பியிருக்காரு. ஓகே, ஏன்னா போட்டுட்டு தானே இருக்கோம், நீங்க கேட்கறதுலன்னு நினைக்கிறேன். எல்ஐசி அனந்தகிருஷ்ணன் என்ன போட்டிருக்காரு, எக்ஸலன்ட் ப்ரோக்ராம் ஆன் ராஜா சார்ஸ் பர்த்டே, குறிப்பா மராட்டி சாங் அது வந்து புதுசுங்க எனக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. கிரேட் கோயிங் அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி சார், தேங்க்யூ. இசைமழையில் நினைந்தோம் குமார் சங்கமேஸ்வரன் போட்டிருக்காரு. அப்புறம் இளையராஜா சாரின் பிறந்த நாள் ஸ்பெஷல், தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி மராட்டி என எல்லா பாடல்களையும் கொடுத்து அசர வைத்து விட்டீர்கள், கோவை செல்வபுரம் சையத் ரசூல் போட்டிருக்காரு. தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், தமிழ் பாட்டு தானே இருந்தோம் ஆனா அதை விட பன்மொழி பாடல்கள் சூப்பருங்க அப்படின்னு போட்டிருக்காரு. சிறப்பு சிறுவாணி சாரல் பத்தி கருத்து, சிறப்பு எதிர்பார்க்காத பாடல்கள், அடுத்து என்ன பாட்டு வரும்னு எதிர்பார்க்க தூண்டிய பாடல்கள், ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கங்கள் அருமை. திருப்பூர் வெளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ் சமங்க அப்படின்னு போட்டு மனதை குளிர வைத்தது, மொத்தத்தில் மழையே இல்லாமல் இசை மழையில் எங்களை நனைய வைத்து விட்டீர்கள். சிறுவாணி சாரல் சிறப்பு பாடல்கள் அருமை அற்புதம், ஒவ்வொரு பாடலும் வண்ண வண்ண வைரக்கற்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வைர மாலை போன்றது அப்படின்னு போட்டிருக்காரு. அடேங்கப்பா, நீங்க ராஜா சார் பற்றி கூறிய தெரிந்திராத கருத்துக்களுக்கு மனதார ஒரு பாராட்டு, மறு ஒலிபரப்பு எப்போது, எனக்கு என்னவோ வசந்த இல்லத்திற்கான கேள்வியும் இந்த நிகழ்ச்சியில் ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது. பாருங்களேன் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீ சாய், முள்ளக்காடு பாபு சூப்பர்னு அனுப்பியிருக்காரு. தேவிக்கு மேடம்க்கு நன்றின்னு நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு சொல்லிருங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. தோ சொல்லிட்டங்க, அவங்களும் தலையாட்டிட்டாங்க. ஆர்ஜே சௌமியா மேடம் யாருது, ஹலோ, நான் ஆர்ஜே இல்லைங்க. சரி, இருந்தால் சிவசுப்பிரமணியன் என்ன போட்டிருக்காரு, ப்ரோக்ராம் நல்லா இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் கொடுத்துருக்கீங்க, இவங்கெல்லாம் எஃபியில வாழ்த்து கொடுத்துருக்காங்க. கஞ்சம்பட்டி செல்வராஜ் என்ன போட்டிருக்காரு, ராஜா ப்ரோக்ராம் செய்ய ஒரு ராஜகுமாரி கிடைத்து விட்டால்னு பாராட்டியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் வந்து சண்முகானந்தம், அதி அற்புதம் அப்படின்னு போட்டிருக்காரு. பிறந்த நாள் சிறப்பு மயிலிறகுக்கு போட்டிருக்காரு. நான் இதுவரை கேட்டிராத பாடல்கள் இளையராஜா பாடல்கள் இடம்பெற்றது அப்படின்னு பீடம்பள்ளி வாசுதேவன் அவர் போட்டிருக்காரு. இப்ப இன்னைக்கு என்னன்னா, எல்லாம் உங்க லெட்டர்ஸ், அதாவது உங்ககிட்ட இந்த மெசேஜஸ் நிறைய இருந்தது, படிச்சு முடிச்சாச்சு. ஆனா உங்ககிட்ட இந்த லெட்டர்ஸும் நான் எதிர்பார்க்கறேன், எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் வரும். அதாவது நாங்க 2 நாள் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிடுவோம், இன்னைக்கு வெயிட் பண்ணி நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அப்பயும் மெசேஜஸ் வந்த வண்ணம் இருக்கு, சில மெசேஜஸ் விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விட்டு போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, இது விட்டு போச்சு, என்னுடைய பேர் விட்டு போச்சுன்னு சொல்லுங்க. காரைக்கால் நிறவி NMP நச்சுப்பிள்ளை குடும்பம், அவங்க ப்ரோக்ராம் நல்லா இருந்தது, இளையராஜா ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்காங்க ஃபேஸ்புக்கில். அப்புறம் VN இளகோ சாமி செட்டிப்பாளையம், இளையராஜா அவர்களின் பிறந்த நாளிற்கு அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழ் பாடல் தவிர்த்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் பாடல்களின் அணிவகுப்பு எங்களை திக்குமுக்காட வைத்துவிட்டது, பாடல்களை அதற்கான விளக்கங்களுடன் தொகுத்து வழங்கிய மேடம் அவர்களுக்கு நன்றின்னு போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டை என்றோ பாடல்கள் மறு ஒலிபரப்பு செய்ததுக்கு நன்றி சசிகலா கணக்கம்பாளையம். அதாவது மறு ஒலிபரப்பு வந்து கேட்டிருக்கிறது எல்லாமே இளையராஜா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ரெண்டு போச்சு இல்லையா, ரெண்டுக்குமே நீங்க மறு ஒலிபரப்பு கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் சில பேரோட பேர்லாம் சொல்லியிருக்கேன், தேங்க்யூ. கண்டிப்பா ஒரு நாள் போடலாம், உடனே போட முடியாது ஆனா போடலாம். ஓ, ரத்னகுமார் தொட்டாம்பாளையம்லேருந்து லெட்டர் மாதிரி எழுதி மெசேஜை போட்டிருக்காரு. சிறுவாணி சாரலில் இளையராஜாவின் பன்மொழி பாடல்களையும் கேட்க வாய்ப்பு கிடைத்தது நிகழ்ச்சி அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. சரி, இப்ப குவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். இந்த பாட்டு ஒன்று வரப்போகுது பாருங்களேன், நல்லா கேளுங்க.

0: பாட்டை தான் இப்ப நீங்க கேட்டீங்க. கேரவான் படத்துல இருந்து தமிழ்ல இதே மாதிரி ரெண்டு பாட்டு இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ஒரு பாட்டு கரெக்டா இது மாதிரி இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் அதுல இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கும். உடனே என்ன கொடுத்துடக்கூடாது, இந்த பாட்டை கேட்ட உடனே ஹோட்டல் சொர்க்கமில் அனிதா அனிதா பாட்டு டிஎம்எஸ் பாடியதுன்னு எனக்கு அனுப்பக்கூடாது. கரெக்டு தான் அது, இருந்தாலும் இங்க அது தப்பு. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, பியாத்தோ ஆப்தோ ஆஜா அந்த பாட்டு வந்த வருஷம் ரொம்ப 71 வந்தது. அதுல இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகி நம்ம இசையமைப்பாளர் ஒருத்தர், ஐயோ அவர் பல்கலை வித்தகர் தான், அவர் வந்து இதை வந்து மாடிஃபை பண்ணி நம்ம தமிழுக்கு ஏத்த மாதிரி பண்ணியிருப்பார். அந்த டிஸ்கோ ஈரால வந்த படம், அதுல இருந்து பாட்டு ரெண்டு பாட்டும் அவர் படத்துல தான், அவ்வளவுதான். அதோ பாருங்க இன்னொரு க்ளூவும் கொடுத்தாச்சு. சரி, இப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அதுல ஹம்மிங் கேளுங்க, இதுலயும் ஹம்மிங் கேளுங்க, இதுலயும் அந்த ஹம்மிங் இருக்கும். அதுல மோனிகான்னு வருது பாத்தீங்களா, அது இதுல ஒருத்தர் அந்த லைனை வந்து ஹம்மிங்ல மட்டும் பண்ணிருப்பாரு, அப்புறம் பாட்டெல்லாம் வரும். சூப்பரா சொல்லிட்டேன் பாருங்க. இதை விட என்ன சொல்றது, இப்ப அந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிங்க. இப்ப ரெண்டு பாட்டுன்னு நான் சொன்னேன், ரெண்டுல ஒன்னு சொன்னா போதும், ஓகேவா? ரெண்டும் நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்னு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு, இன்னொன்னு அப்புறம் வந்தது, எல்லாமே 80s தான். போங்க, க்ளூவும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல சொல்லணும்னா நான் விடையை தான் சொல்லணும். ஓகே, கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பி தள்ளுங்க. சரி, இந்த வார குவிஸ் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லக்கூடாது. நான் போன வாரம் உங்களுக்கு கஷ்டம்னு நினைச்சேன், அது ஏன் உஃப்னு ஊதிட்டீங்க, ஈஸின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு ஈஸி தான். ஏன்னா தமிழ்ல இந்த பாட்டு இருக்கு இல்லையா, நான் கேள்வி கேட்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அது அடிக்கடி நான் போடுவேன். 8 மணில போடுவேன், காலையில 7 மணில போட்டிருக்கேன், எல்லா டைமும் போட்டாச்சு. ஏன் நீங்களே லிஸ்னர் சாய்ஸ்ல எவ்வளவு தூரம் கேட்டுட்டீங்க ராத்திரி 10 மணிக்கு? அப்புறம் இதுக்கு மேல நீங்க ஆன்சர் அனுப்புங்க, அவ்வளவுதான். சரி, எப்போ சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாட்களும் 12 மணிக்கு வசந்த இல்லத்துல அர்த்தமுள்ள டைம் வரும், என்றோ கேட்டதும் வரும். அதனால உங்களுக்கு ஒரு கூடுதலா டைமும் இருக்கும், உங்களுக்கு வந்து கேட்டுட்டு அதாவது கேள்விக்கான விடை அனுப்புறதுக்கு டைமும் இருக்கும். அப்புறம் இந்த ரெண்டு நாள் கேட்டுட்டு திங்கக்கிழமைக்குள்ளேயே எங்களுக்கு பண்ணிருங்க. புதன் வியாழன்லாம் அனுப்பக்கூடாது, ஒரு குவிஸ்ன்னா உடனே அனுப்பணும், 24 மணி நேரம் தான். போனா போதுன்னு உங்களுக்கு 48 மணி நேரம் தரேன், அதனால கரெக்டா அனுப்பி வச்சிடணும், ஓகேவா? அடுத்த வாரம் ரொம்ப ஈஸியான குவிஸோட ரெண்டு சூப்பரான பாட்டு, இந்த வாரம் ஷாம் சார் கேட்டோம் இல்லையா, இதை விட சூப்பரா இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கான்னு பாக்குறேன். அது அப்புறம் வழக்கம் போல கலகல கலகலன்னு ஒரு அரட்டையோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ சோ மச், கீப் ஸ்மைலிங், அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா.
1: இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு நாளை மதியம் 12 மணிக்கு கேட்கலாம். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்,
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103, இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா?

நேர்களே, இன்று பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் எடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்ஸ்வை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நேர்களை நீ கேட்கலாம். மணியன்று மலரன்று, இன்னைக்கு மணியன்று மலரன்று நிகழ்ச்சியில் என்ன ஃபிலிம் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சின்ன வயசில் நிறைய ஃபிலிம்ஸ் மனசில் வந்து நின்றுருக்கும் இல்லையா. அப்படி நம்ம படித்த ஒரு புத்தகம் கண்ணு முன்னாடி வருது அப்படின்னா உண்மையாலுமே ஆச்சரியமாக தான் இருக்கும். அதில் வர கேரக்டர்ஸும் அப்படியே அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நம்ம

எங்கேயோ படிச்சிருப்போம், ஆனால் அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நம்மளோட இமேஜினேஷனில் வந்த ஒரு கேரக்டரை வச்சு அழகான படம் தான் வந்து டாம் சாயர். 1973 வந்த இந்த திரைப்படம் அமெரிக்க எழுத்தாளரான மார்க் ட்வைன் அவங்களால எழுதப்பெற்ற புகழ்பெற்ற நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சின்ன வயது சாகசங்கள், நட்பு, அழகான ஒரு குடும்பம், இதை எல்லாத்தையும் திரைப்படமாக்கியிருப்பாரு. நம்ம ஒருவேளை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னடா இது, போர் அடிக்குதே, நம்மளுடைய பழைய ஞாபகங்களெல்லாம் நம்ம கண் முன்னாடி திரைப்படமாக ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு திரைப்படமாக வருதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் டாம் சாயர். கேட்கலாம் மணி அன்று மலர் என்ற நிகழ்ச்சியில், நிகழ்ச்சி தொகுப்பிலான அர்ச்சி யாகேல்.

மணி அன்று மலரன்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்தது போல ஒரு அழகான ஆங்கில திரைப்படம் எடுத்து அதை நம்ம நம்மளுடைய நினைவுகள்லாம் சேர்த்து அதை ரசித்து கேட்கிற ஒரு அழகான நிகழ்ச்சி ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் 103 FM. இன்னைக்கு டாம் சாயர் 1973 அழகாக உருவான திரைப்படம் மிசிசிப்பி நதிக்கரை. ஒரு குறும்புக்கார பையன், அவனுடைய நடை உடை பாவனைகள் போதும்பா உன் குறும்பு அப்படின்னு செய்ய சொல்கிற அளவுக்கு இருக்கும் அவனுடைய செயல்கள். 1840களில் அமெரிக்காவில் மிசிசிப்பி நதிக்கரையோரம் அமைந்திருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் பார்க் அப்படிங்கிற ஒரு சின்ன நகரம், அங்கே தொடங்குது இவருடைய குறும்பு கதை. டாம் சாயர் தன்னோட அத்தை வாலியோட வாழ்கிறாரு. படிப்பை விட விளையாட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குட்டைகளில் மீன் பிடிக்கிறது, நண்பர்களோட அங்கங்கே வெளியே போய் சுற்றுறது, அங்கேருந்து லேர்ன் பண்ணிக்கிறது, இப்படி ரொம்ப சுட்டியாக வளர்றாரு டாம். அதுலேருந்து அதிக ஆர்வம் கொண்ட ஒரு நபராக நம்ம ஒரு ஒரு கதாபாத்திரத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவருடைய வேலையை அவர் செய்கிறதுல காட்டுற முனைப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி மற்றவங்களை அதில் எப்படி இன்வால்வ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வேலைக்கு வெள்ளை அடிக்கிற ஒரு அழகான காட்சி டாம் சாயரில். ஒரு நாள் டாமோட குறும்புகளால் ரொம்ப கோவம் அடைஞ்சு, யூஸ்வலாக பெரியவங்க பண்ணுறதே தான், அத்தை என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு வேலி ஒன்று கட்டுறாங்க, அந்த வேலியை வந்து வெள்ளை அடிக்க சொல்லிடுறாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப சடைஞ்சுக்கிட்ட டாம் அந்த வேலையை என்ன பண்ணுறாரு, ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு அந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. அந்த சிறுவர் காட்டுற அந்த மகிழ்ச்சி, அந்த ஆர்வம் அப்படிங்கிறது காட்சிகளில் நமக்கு தெரியும். நம்மளுடைய நம்மளும் சேர்ந்ததில் வேலை செய்கிற மாதிரியான அனுபவம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற சிறுவர்களையும் வந்துட்டு ஓகே வாங்களே போட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உள்ளே வருது. இங்கே என்ன அப்படின்னா, கோபமான ஆண்டி வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, ஆனால் டாம் அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் பாருங்களேன். தொடர்ந்து கேட்கலாம் மணி ஒன்று மலர் ஒன்று.

0: மணி ஒன்று மலருடைய நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இது டாம் சாயர். 1973 வெளியான இந்த அழகான திரைப்படத்தில் அவர் குட்டி வராரு. அவருடைய சுட்டித்தனத்தை வந்து மெய் மறந்து பார்க்குற அளவுக்கு தான் அவரோட அமைஞ்சிருக்கு. அப்படியே அவங்க அத்தையை கோபப்படுத்தி அத்தை வந்து கொடுத்த பனிஷ்மெண்ட்டை இவர் வித்தியாசமாக பண்ணிடுறாரு. அடேங்கப்பா இவ்வளோ அறிவாக இந்த குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தா அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, டாமுக்கு கொடுத்து அப்படியே அந்த ஆரம்பத்தில் பண்ணுறவர் சலிப்படைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை எப்படி மற்றவங்கள்ட்ட கைமாற்றலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. யோசித்தோன்னே ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, அந்த வேலையை ரொம்ப மகிழ்ச்சியாக செய்கிறது போல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையெல்லாம் காட்டிக்கிறாங்க. உடனே அதோட விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கக்கிட்ட இருக்கிற நிறையா திங்ஸ் எல்லாத்தையும் டாம் கிட்ட கொடுத்துட்டு அந்த வேலையை போட்டி போட்டு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு அறிவு பாருங்க டாமுக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இப்படி தொடர்ந்து நம்மளோட ஃபிலிம் ஃபுல்லாகவே டாம் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து குழந்தைகளுடைய அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம எவ்வளோ அளவு கிரகிச்சுக்கிறோம், அதில் என்ஜாய் பண்ணுறோமா அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஒரு இடத்துலையுமே காட்டிகிட்டே இருக்காங்க டைரக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைங்க அப்படின்னாலே ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. டாமும் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். டாமோட நெருங்கிய நண்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்வின். இவர் என்ன பண்ணுறாரு, தனக்கான கட்டுப்பாடுகளே இல்லாமல் பூம்பா சொல்கிற மாதிரி ரூல்ஸே இல்லாத வாழ்க்கை தான் எங்களோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி, ரூல்ஸ் ஏதாவது இருக்கா லைஃப்பில், நோ ரூல்ஸ் பி ஹாப்பிங்கிற மாதிரி கட்டுப்பாடே இல்லாமல் சுதந்திரமாக வாழ்கிற அந்த ஹகியோன வாழ்க்கையை டாம் ரொம்ப நோட் பண்ணுறாரு. அது டாமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும், டாமோட சாகசங்களே பயங்கரமாக இருக்குது. அடுத்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற சாகசங்கள் குறும்பு இதெல்லாம் நிகழ்ச்சியில் அடுத்த விஷயங்களை கேட்குறக்கோ இமேஜின் பண்ணுறக்கோ நமக்காக காத்திருக்கு. இணைந்திருக்கிறோம். இது மணி ஒன்று மலரன்று.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள். The Indian Navy invites online app

1:35 இணைந்திருக்கிறோம். இது மணி அன்று மலரன்று. இன்னைக்கு மணி அன்று மலரன்று. இந்த நிகழ்ச்சியில டாம் சாயர் இந்த ஃபிலிம் பற்றி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் டாம் ரொம்ப சுட்டி பையனாக இருந்தாலும் சில விஷயங்கள் பார்க்கும்போது அடடா இப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு நம்மளை யோசிக்கிற அளவுக்கு பண்ணிடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற குறும்பு சாகசம் இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு. பள்ளியில் புதிய மாணவியாக வந்து சேர்றாங்க, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கி. ஸோ பார்த்த உடனே டாம் வந்து ஒரு நிதர்சனமான ஓகே ஃபைன் நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்னு ஈர்க்கப்படுறார். தன்னோட காதலை வெளிப்படுத்துகிற முயற்சியும் அந்த காட்சிகளும் அவர் வெளிப்படுத்தும் போது ஏற்படுற நகைச்சுவையும் ரொம்ப அழகாகவும் ரசிக்கக்கூடிய விதமாகவும் இருக்கு. யூஸ்வலாக குழந்தைங்க கிட்ட வந்து பேய்கள் பற்றின கதைகள் பேசும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தெரியும். நைட்டு தான் தெரியும் யாரை கூப்பிடுவாங்கன்னு. அந்த மாதிரி தான் ஒரு இரவு என்ன பண்ணுறாங்கன்னா, டாம் அண்ட் ஹாகி ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து சரி ஒரு கோஸ்ட் கதைலாம் பேசலாமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு நேரில் பார்க்குறக்கு போகிறாங்க கல்லறைக்கு. அப்படி போகும்போது எதிர்பாராத விதமாக வந்து அங்கே ஒரு விஷயத்த நேரில் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம். 1:37 இணைந்திருக்கிற ஒமானி அன்று மலரன்று.

0: 1:40 மணி அன்று மலரன்று நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம் டாம் ஜாயர். இப்படி வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க போக போக தன்னோட ஜேர்னியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அதை வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு டாமும் அவரோட ஃப்ரெண்டும் தவிச்சு போயிடுறாங்க. ஒரு அப்பாவி மனிதர் மேலே அவர் பழி சுமருது, அப்பையும் அவர் வந்து மனசு கஷ்டப்படுது. டாமால் வெளியே சொல்லாமல் இருக்கிறதும் அந்த கான்ஷியஸும் வந்து அவரால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு போராட்டம் நடக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஃப் பாடரோட கைது செய்யப்படுற நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் போது உண்மையை மறைக்கிறது டாமோட மனசுக்கு ரொம்ப பாதிக்க விஷயமா இருக்குது. சரி, எப்படியாவது இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சில நிகழ்வுகளுக்கு பிறகு வேற ஒரு விஷயத்தை சந்திக்கிறாங்க. ஒரு சின்ன தீவுக்கு போகிறாங்க, அங்கே கடற்கொள்ளைகள் போல் வாழ முடிவு பண்ணுறாங்க. சுதந்திரமாக வாழ்கிற அந்த காட்சிகள், குழந்தைகளோட கற்பனை உலகம் இதெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது, அழகான விதத்தில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. திடீர்னு சிறுவர்கள் காணாமல் போனதுனால என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனிதர்கள்லாம் சேர்ந்து யூஸ்வலாக எப்பையும் போல் தேவசம் கொடுக்குற மாதிரி அந்த ஊரில் என்ன பண்ணிடுவாங்க, குழந்தைங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நினைவு நிகழ்ச்சி வச்சுட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கான ஒரு நடை இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு விஷயம் மாதிரி தங்களுக்கான ஒரு நினைவு நிகழ்ச்சி நடக்குது, போய் தான் பார்ப்போமே அக்கு அப்படிங்கிற மாதிரி டாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இது என்னடா ஃபோட்டோவில் இப்படி இருக்கிற பிள்ளைங்க இங்கே வந்து நிற்கிறாங்களே, அங்கே இருக்கிறவங்கள அதிர்ச்சியாகி அப்படி ஒரு திருப்பி பார்க்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் வெளியே வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஃப் பாடரோட விசாரணை போது டாம் என்ன பண்ணுறாரு, தன்னோட பயணத்தையும் தாண்டி உண்மையை சொல்லிடுறாரு. அப்போ போய் என்ன ஆகுது அப்படின்னா இஞ்சந்தோ வந்து கொலை செய்தவன் அப்படின்னு வெளிப்படுத்தப்படுது. இப்படி அங்கேருந்து தப்பிக்கிறதோ, குகை சாகசங்களும் பயங்கரமான மோதல்களும் இப்படி எல்லாம் தாண்டி புதையலும் வெற்றியும் அப்படின்னு நிறைவாக வந்து நிற்குது. என்ன அப்படின்னா இந்த ஏஞ்சன் அப்படிங்கிறவர் மறைச்சி வைக்கிற ஒரு புதையல் இருக்குது, டாம் அண்ட் ஹாக் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதன் மூலம் அங்கே வந்து இருக்கிற ஊர்க்காரங்கள்ட்ட எல்லாம் இவங்க பெரிய ஹீரோவாக வந்து மாற்ற பண்ணுறாங்க. நட்பு, தைரியம், நேர்மை, வெற்றி இப்படி படம் அழகாக போய் நிறைவடையுது. குறும்பு, சாகசம், நட்பு, குழந்தை பருவத்தில் இதை வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா. இந்த இனிய நினைவுகளை நம்மளோட லைஃப்லையும் அனுபவிச்சிருப்போம். குறும்பு, அங்கங்கே செஞ்ச சாகசம், அதுவும் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நம்மளோட பெரியவங்க அதை நம்மளுடைய எல்லாருடைய முன்னிலையும் சொல்லும் போது உண்மையாலுமே ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்படி அந்த படம் வந்து முடிவடையுது. காலத்தால் அழியாத ஒரு அழகான திரைப்படம். அந்த அனுபவம் தான் வந்து 1973 ஆண்டு வெளியான டாம் ஜாயர் நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு பெறுவதுனான அஜய் யாகேல்.
1: செப்புக்கல்லு சீரழக சின்ன சம்பவம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானினை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.7% அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், பொருளாதார வளர்ச்சியுடன் ஸ்திரத்தன்மை மற்றும் நீடித்த நம்பகத்தன்மையே இதற்கு சாத்தியமானதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேச கட்டமைப்பு, புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு இந்தியா சிறந்து விளங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர் நாடுகளை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் பரவலாக்கப்பட்ட வளம், ஒருங்கிணைப்பு, மீட்சிமை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நாளையொட்டி பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை திருவிழாவை அமைச்சர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்த இசை விழாவில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து நாடுகள் பங்கேற்கின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கிற்கான இளம் சாதனையாளர்களின் பயணங்களை அங்கீகரிக்கும் மை பாரத் யூத் கன்வென்ஷன் 2026 புதுதில்லியில் இன்று தொடங்கியது. தேச கட்டமைப்பிற்கான திறமையான தீர்வுகளை உருவாக்கும் வகையில் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாடு முழுவதிலும் உள்ள இளம் சாதனையாளர்கள் பங்கேற்க உள்ளனர். சிறந்த சமூகத்தின் மூலம் வளர்ச்சியடைந்த தேசம் மற்றும் மேம்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான 29th பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இரு நாட்டு ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டது. 2027 பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31st வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். எபோலா அச்சுறுத்தல் காரணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவதாக மொரீஷியஸ் அரசு அறிவித்துள்ளது. மேலும் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகளில் பயணம் மேற்கொண்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டிற்கு வர தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் மொரீஷியஸில் நடைபெறவிருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சி மாநாடும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இத்தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில், இந்த சாதனையின் மூலம் தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ள பிரக்ஞானந்தா மேலும் பல புதிய

சேனைகளை படைத்திட வாழ்த்தியுள்ளார். பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசிய மற்றும் மாநில அளவில் பிஜேபி சிறப்பாக செயல்படுவதாக கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், திரு அண்ணாமலை விலகியதால் பிஜேபிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றார். தீ பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களிலும் இன்றும் நாளையும் இது தொடர்பான பயிற்சி நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், திருவெறும்பூர், லால்குடி உள்ளிட்ட 11 தீயணைப்பு நிலையங்களில்

0: தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களிலும் இன்றும் நாளையும் இது தொடர்பான பயிற்சி நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், திருவெறும்பூர், லால்குடி உள்ளிட்ட 11 தீயணைப்பு நிலையங்களில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீயணைப்பு கருவிகள் உபயோகிக்கும் முறை, மின்சார தீ விபத்து உள்ளிட்டவற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது பற்றிய சிறப்பு பயிற்சி மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுவதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பெரம்பலூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிக விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படும் இடங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதிகளில் கடந்த ஓராண்டில் போதைப்பொருள் விற்பனை செய்த 79 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையில் கல்லூரி மாணாக்கரிடையே காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வாழ்வாதார வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 500,000 மேற்பட்ட தனி நபர்களுக்கு வேலை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஜிராம்ஜி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2025-26 492,781 தொழிலாளர்களுக்கு வங்கிக் கணக்கில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை வேலை வழங்க வேண்டும் என்று 688 ஊராட்சிகளிலும் 441,000 குடும்பங்களைச் சேர்ந்த 595,000 பேருக்கு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, கோவை, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அம்மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. எமரால்டு, நஞ்சநாடு, முத்துறை உள்ளிட்ட இடங்களில் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று காலை முதல் உதகை நகர பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள இத்தலார், எமரால்டு, நஞ்சநாடு, கப்பத்துறை, முத்தோரை, பாலாடா, பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நீலகிரி மாவட்டத்திலும் மழை தொடங்கியுள்ளது. உதகையில் மழை பெய்து வருவதால் குளிர் நிலவ தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி சந்தையில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மீன்பிடி தடைகாலம் காரணமாக நாட்டுப்படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றன. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் இன்று காலை கரை திரும்பின. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. இதன் காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து வஞ்சிர மீன் கிலோ 1,600 ரூபாய் வரையும், விலை மீன் கிலோ 800 ரூபாய் வரையும் விற்பனை ஆனது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் ஓரளவு விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் வழங்கப்படும் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தோர் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதமரின் தேசிய திறன் பயிற்சி சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் அஞ்சல் குறை தீர்நாள் கூட்டம் வரும் 24 தேதி நடைபெற உள்ளது. பெரம்பலூர் கோட்டத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் குறை தீர்நாள் கூட்டம் வரும் 9 தேதி நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் யுசுகி இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இதுவரை 5 முறை இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை

0: பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பான் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: சென்னை மெச்சென்டர்லேருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்கலாம். நேரம் 1:55. கோயம்புத்தூர் பொறுத்தமட்டில் இன்னைக்கான நிலவரம் 28 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. தொடர்ந்து திருப்பூரில் பார்த்தோம் அப்படின்னா 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. ஈரோடில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலம்ல 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காடுல இடியுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காற்றின் ஈரப்பதம் 85% காணப்படுது. 28 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நீலகிரியில பொறுத்தமட்டில் அங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. இந்த வானிலை அறிக்கை சென்னை மெட் சென்டரிலிருந்து.

0: இம்சையரசன் 23 புலிகேசி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். நேரம் 1:59 நிமிடம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ அம் சாய்ரா முஜ்தபா வித் தி மிட் டே நியூஸ்.

0: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்பது இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் உலகின் மிகப்பெரிய பொது சுகாதார திட்டங்களில் ஒன்றாகும். அனைத்து குழந்தைகளுக்கும் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ஆபத்தான 12 நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகளை முற்றிலும் இலவசமாக வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 2.6 கோடி குழந்தைகளும் 2.9 கோடி கர்ப்பிணி பெண்களும் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டமானது 12 முக்கியமான நோய்களிலிருந்து பாதுகாப்பை அளிக்கிறது. காசநோய் குழந்தை பிறந்தவுடன் போடப்படும் BCG தடுப்பூசி மூலம் தடுக்கப்படுகிறது. தொண்டை அடைப்பான், கக்குவா நிருமல், ரணஜன்னி இவை DPT மற்றும் TD தடுப்பூசிகள் மூலம் தடுக்கப்படுகின்றன. இளம்பிள்ளை வாதம் சொட்டு மருந்து மற்றும் ஊசி மூலம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றியால் 2014 முதல் இந்தியா போலியோ இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பு வாய்ந்தது. அடுத்து ஹெப்படைட்டிஸ் பி, கல்லீரல் பாதிப்பை தடுக்கும் தடுப்பூசி மற்றும் தட்டம்மை, ரூபெல்லா இவை MR தடுப்பூசி மூலம் 2 தவணைகளாக வழங்கப்படுகின்றன. நிமோனியா மற்றும் மூளைக்காய்ச்சல் PCV மற்றும் HIV தடுப்பூசிகள் மூலம் தடுக்கப்படுகிறது. ரோட்டோ வைரஸ் வயிற்றுப்போக்கு, குழந்தைகளுக்கு வாய்வழியாக சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. மூளைக்காய்ச்சல், இது இந்த நோய் பரவக்கூடிய குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டுமே செலுத்தப்படுகிறது. மேலும் முக்கிய துணை திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பமாக விளங்குகிறது மிஷன் இந்திரதனுஷ். கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புற குடிசை பகுதிகளில் விடுபட்ட அல்லது பகுதியளவு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் தேடி கண்டுபிடித்து தடுப்பூசி போடுவதற்காக 2014 தொடங்கப்பட்ட சிறப்பான திட்டம் மிஷன் இந்திரதனுஷ் திட்டமாகும். யூவின் செயலி, கொரோனா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கோவின் தளத்தைப் போலவே தற்போது வழக்கமான தடுப்பூசிகளை கண்காணிக்க யூவின் என்ற டிஜிட்டல் தளம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் பெற்றோர் தங்களுக்கு அருகில் உள்ள தடுப்பூசி மையங்களை கண்டறிந்து முன்பதிவு செய்யலாம். தடுப்பூசி போட்டவுடன் அதற்கான டிஜிட்டல் சான்றிதழையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அடுத்த தடுப்பூசி எப்போது போட வேண்டும் என்பதை நினைவூட்ட பெற்றோரின் மொபைல் எண்ணிற்கு SMS அலர்ட் அனுப்பப்படுகிறது. தற்போது கர்ப்பப்பைவாய் புற்றுநோயை தடுக்கும் HPV தடுப்பூசி மற்றும் பெரியவர்களுக்கான TD தடுப்பூசி போன்றவையும் இந்த திட்டத்தின் கீழ் படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் உலகளாவிய தடுப்பூசி திட்டம் யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் UIP என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் இடம்பெற கேட்டோம். நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு பயனுள்ள தகவல் பற்றி அறிந்து கொள்வோம்.
3: தொடர்ந்து திரைப்பட பாடல் கேட்கலாம். திரைப்பட பாடலின் முதல் பாடலாக வானத்தை போலே படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சுஜாதா மற்றும் அருண்மொழி பாடியிருக்கும் பாடல்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.
1: Hello everyone, our students are happy to share their ideas, thoughts and messages through this program. We hope this program will be informative and enjoyable for everyone. Now let us begin today's program.
2: யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடிய மகாகவி பாரதியாரின் பாடலை கேட்போமா?

கையிலுள்ள செல்வத்தை காட்டிலும் நிலைத்த புகழுடைய கல்வித்தான் ஒருவருக்கு வாழ்வின் இறுதி வரையிலும் கை கொடுக்கிறது. கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகு. சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது. பெண் கல்வியை மீட்டெடுக்க உலகம் முழுவதும் சான்றோர் பலர் பாடுபட்டிருக்கின்றனர். மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலாலா வரை சாதனை பெண்கள். ஒவ்வொருவரின் வரலாற்றிலும் ஒரு சோதனை காலமும் ஒரு வேதனை முகமும் இருக்கின்றது. பெண் கல்வி காலூன்றி கடந்து வந்த பாதைகளை காட்டும் நாட்டுப்புற கலை வடிவமான வில்லிசையை செவிமடுப்போம்.

0: அண்ணே, இன்னைக்கு எதை பத்தி பாட போறோம்?
1: நாடும் தாய் தான், நகரும் நதியும் தாய் தான், மொழியும் தாய் தான், சுழலும் புவியும் தாய் தான்.
0: பீடிக்க போடாம செய்திக்கு வாங்கண்ணே.
1: இப்படி எல்லாத்தையும் பெண்ணாக பார்த்து வணங்குற நாம எல்லாரும் வீட்டுல இருக்க பெண்ண மதிக்கிறோமா?
0: அண்ணே, மதிக்க என்ன இருக்கு, எல்லார் வீட்லயும் இப்படித்தானே.
1: சரி, இதுவே ஒரு பெண் ஆட்சியர் வந்தா என்ன செய்வ?
2: என்னன்னே கேள்வி இது. உடனே எழுந்து நின்னு வணக்கம் சொல்லுவேன்.
1: அப்போ ஒரு பெண் படிச்சு பெரிய பதவிக்கு வரும்போது தானா மரியாதை வருதுல்ல? அதான் இன்னைக்கு பெண் கல்வியின் அவசியத்தை பத்தியும் கல்வியில சிறந்த பெண்களை பத்தியும் பாட போறோம்.
3: படிக்க வேண்டும் பெண்ணே. அப்ப

0: தென்னே, அப்பத்தான் பார் முழுதும் போற்றிடும் கண்ணே.
1: ஆமா பார் முழுதும் போற்றிடும் கண்ணே.
2: ஆமானே, எனக்கு ஒரு சின்ன ஐயம். அந்த காலத்துல எந்த பெண்ணை படிக்க வச்சாங்க? அப்போல்லாம் நாடு நல்லா இல்லையானே.
3: தம்பி, உனக்கு விவரம் பத்தாது, சொல்றேன் கேட்டுக்க.

0: பெற்றாங்க.
1: என்னது, பெண் பார்ப்பளவர்களா?
2: ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணிக்குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளிவீதியார், காவர் பெண்டு, நப்பசலையார். இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம்.
1: படிச்ச பெண்களுக்கு கிடைச்ச பெருமையை இன்னும் சொல்லுங்க.
3: சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்துல மாதவி மகள் மணிமேகல கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க.
4: அப்படியா என்ன, வேற யாரெல்லாம் படிச்சு பெருமை அடைஞ்சாங்க?
3: பக்தி இயக்க வளர்ந்த காலத்துல காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் முதலிய பெண்கள் தம் இறைவனுக்கு பாமால சூட்டினாங்க.
1: ஆமாண்ணே, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா திரும்பவும் எனக்கு ஒரு ஐயம். இவ்வளவு பெண்கள் படிச்சிருந்தோம், நம்ம நாட்டுல சில நூற்றாண்களா ஏன் பெண்ணடிமைத்தனம் வந்துச்சு?
3: தம்பி, நல்ல கேள்வி கேட்ட, சொல்றேன் கேளு.
0: ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பினில, இயற்கை படைப்பினில சமம் என்று நினைச்சாங்க. முன்னோர்கள் சரியாக வாழ்ந்தாங்க. இடையில் குடி புகுந்த மூட பழக்கங்களால், மூட பழக்கங்களால் பெண்களை தாழ்த்தினாங்க. சமத்துவத்தை அடியோடு வீசினாங்க.
2: அது சரிண்ணே, இன்று பெண்கள் நல்லா படிச்சு உயர்ந்த பதவியெல்லாம் பெற்று நாட்டையே ஆள்றாங்க. இந்த நிலை எப்படின்னே வந்தது?
3: அது ஒரு நூற்றாண்டு கால வரலாறு தம்பி. இந்த நிலையடைய அவங்க பட்டப்பாடு சொல்லி முடியாது.
1: அதைத்தான் கேக்குறேன், விரிவாக சொல்லுங்கண்ணே.
3: அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதுக்கு

0: அனோமா கேட்டவங்க மத்தியிலே.
1: ஆமா மத்தியிலே
0: தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவரா சாதனை படிச்சாங்க முத்துலட்சுமி.
2: ஆமா முத்துலட்சுமி, அடடா என்ன அருமையான செய்தி, அவங்கள பத்தி கொஞ்சம் இன்னும் விரிவா சொல்லுங்கண்ணே.
3: முத்துலட்சுமி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவரா இருந்தாங்க. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரும் இவங்க தான். சென்னை மாநகராட்சியில முதல் துணை மேயரா இருந்தாங்க. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. தேவராசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றதுக்கு காரணமா இருந்தாங்க. சென்னை அடையாற்றுல 1930 அவ்வை இல்லத்தையும் 1952 புற்றுநோய் மருத்துவமனையும் நிறுவனாங்க.
0: அவங்களை போலவே மூவலூர் ராமாமிருதம் அம்மையாரும் நல்லா படிச்சவங்க. சமூக சேவகியா இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டாங்க.
4: மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் எழுத்தாளராகவும் இருந்தாங்க. திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளராகவும் இருந்தாங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் இவர். இவரின் பெயரில் வழங்கி வந்த திருமண நிதி உதவி திட்டம் 2022 2023 முதல் உயர்கல்வி உறுதி திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் தமிழ் வழி பள்ளிகளில் 6 முதல் 12 வரை பயின்று உயர்கல்வி பயில்வதற்காக கல்லூரிகளில் சேர்க்கின்ற அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் அவர்களின் பட்டப்படிப்பு முடியும் வரை ₹1000 வழங்கப்படுகிறது.
0: முத்துலட்சுமி எப்படி தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவரா இருந்தாங்களோ அதே மாதிரி தமிழகத்தோட முதல் பெண் ஆசிரியர் தான் சாவித்ரிபாய் பூலே.
3: 1848 பெண்களுக்காக தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். இன்னும் வேற யாரெல்லாம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டாங்கன்னு
0: சொல்றேன் கேளு தம்பி.

0: அடிமை தீருமோ என இடி முழக்கம் செய்தவர் யார்? நம பாரதிதாசனாரு.
1: மத்திய மாநில அரசுகள் பெண் கல்விக்காக என்ன செய்தனான்னு
2: அத சொல்லாம விடுவனா தம்பி?
0: கற்க வேண்டும் பெண்கள்.

0: ஆமா, உயர்ந்தார்கள்.
1: நமது தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்களையே தந்திருக்குது அண்ணே.
2: ஆமா ஆமா, அரசு திட்டங்கள் மட்டுமல்ல தனிமனித பங்களிப்பும் இருக்கு. சொல்றேன் கேளு. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரச்சிறுமி மலாலா நோபல் பரிசு வாங்கினாங்க தெரியுமா?
3: ஆமா அண்ணே, நான் கூட கேள்விப்பட்டேன். யார் அவங்க?
1: பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12.
2: எப்படி மலாலா பெண் கல்வி வேண்டும்னு போராடினாங்களோ அதே மாதிரி பெண் கல்வியோட உயர்வுக்காக போராடினவங்க தான் பண்டித ரமாபாய்.
3: இவர் சமூக தன்னார்வலர். தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர். பெண்களின் உயர்வுக்கு பெரிதும் துணை நின்றவர்.
2: இத்தனை போராட்டங்களுக்கு பிறகுதான் இன்று பெண்கள் அதிகமாக கல்வி கற்று வராங்க. உயர்கல்வி கற்று எல்லா துறையிலையும் பணியாற்றி திறமையாக செயல்படுறாங்க.
4: அடடே, இது எவ்வளவு பெரிய செய்தி அண்ணே. என்னன்னு நீங்க சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தாலே நேரம் போனதே தெரியல.
2: சரி சரி, அப்படின்னா மங்களம் பாடிடுவோமா?
5: வாழி

0: நாம கேட்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருச்செறிவு மிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய

0: சிறப்பாகும். சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை கூற வருகிறார்கள் எமது பள்ளி மாணவிகள் ஹர்ஷினி பிரியா, சனா பாத்திமா, சிவரஞ்சினி மற்றும் கவிதாஞ்சலி.
1: பெரியார்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஆளுக்குரு வேலை என்னும் கதைய கேட்கலாமா? ஒரு சின்ன பையன்தான் நம்ம கதை நாயகன். இவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுத்திக்கிட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட பிடிவாதத்தை யாராலும் மாத்த முடியல. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு.
2: அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. இப்ப நீ சரியா படிக்கலனா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலைய பாரு.
3: படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது.
1: விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்மா பகைங்கிற மாதிரி இந்த பையகிட்ட போராடிதான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேய்ங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்க அப்பா பொறுமையா அறிவுரை சொல்றாரு. ஆனா பையன் கேக்கல.
3: போப்பா, பள்ளிக்கூடம் போறதெல்லாம் எனக்கு ஒத்து வராது.
1: அப்பாவுக்கு கோபம் வருது. சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளிய வராங்க.
4: ராசா, உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். நீ படிக்கலன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க.
1: அடைமலை விட்டாலும் செடி மலை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். அவனுக்கு படிக்க பிடிக்கல. நினைச்சுதான் கழுத எடுத்துதான் ஓட்டோங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பாக்குறான். அங்கே எறும்பு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு.
3: எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வர்றியா?
4: போ, உனக்குதான் வேலை இல்ல. குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய் எல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா? நான் கிளம்புற, நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு.
3: தேனி தேனி, நீ என் கூட விளையாட வர்றியா?
2: நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்குதான் வேலை இல்ல. 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தா இங்க கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு. போ.
3: உங்க கூட்டத்துல 1000 தேனி இருக்கே, நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலன்னா என்ன குறைஞ்சா போயிடும்?
2: ஆளு கூடுனா பாம்பு சாகுமா? கைய ஊனித்தான் கரணம் போட முடியும். பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் தேன் எடுக்க போகணும்.
1: தேனியும் போயிடுது. பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு வாசல்ல பொதிமாடு ஒண்ணு நின்னுகிட்டு இருக்கு.
3: மாடே மாடே, சும்மாதானே இருக்க? என் கூட விளையாட வரியா?
2: என்னது சும்மா இருக்கிறேனா? காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்ப உனக்கு தான் வேலை இல்ல. இருப்பவனுக்கு புலி ஏப்போம், இல்லாதவனுக்கு பசி ஏப்போம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புலி மூட்டை எல்லாம் சுமக்கணும். நான் வரல, நீ அதோ அந்த ஆமை கிட்ட போய் விளையாடு.
3: ஆமையே ஆமையே, நாலு வீட்டுல கல்யாணமா? நாய்க்கு அங்கே இங்கேயும் ஓட்டமாங்கிற மாதிரி எங்க வேகமா போயிட்டு இருக்க? என் கூட விளையாட வரியா?
4: என்னை விட வேகமா ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்க. அவ பொழுது போக்குவதிலும் தவ பொழுது நல்லதும்பாங்க. நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காம நடந்தே ஆகணும்.
3: பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயல முந்த முடியுமா?
4: அதிர அடிச்சா உதிர விளையும். அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும். நீ வேணும்னா அதோ அங்க படுத்திருக்கிற முயல் கூட போய் விளையாடு.
1: பையன் கொஞ்ச தூரத்துல படுத்து கிடக்குற முயல் கிட்ட போறான்.
3: முயலே முயலே, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாம படுத்திருக்கேயே, வா விளையாடலாம்.
2: அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்ற மாதிரி இழையில் படுத்து தூங்கினதால போன தடவை ஆமையிடம் தோத்து போயிட்டேன். இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும். அதனால நான் வேகமா ஓடணும். நீ வேணும்னா அதோ அங்க இருக்கிற குட்டிச்சவர் கூட போய் விளையாடு.
1: அந்த பையன் கார்த்திகை மாசம் பெரைய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு அந்த குட்டிச்சவரு மேல ஏறி ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுறான். அது ரொம்ப பழைய சவரு. மலையில வேற நல்லா ஊறி இருக்கு. இவன் ஏறி குதிச்சதும் பொல பொலன்னு இடிஞ்சு விழுது. அதுல இருந்த பூச்சி எறும்பு வண்டு எல்லாம் வெளியில வருது.
4: அடப்பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதி இல்ல, அப்பால போனாலும் விதி இல்லன்னு நினைச்சு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இருக்கோம். உனக்குதான் வேலை இல்லனா நாங்க பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டியே.
1: எறும்பு பூச்சி எல்லாம் கோபத்தோட அவன் கையில கால ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குதுங்க. அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு அந்த பையன் வலி பொறுக்க முடியாம கத்திக்கிட்டு ஓடுறான். அம்மாவாசை இருட்டுல பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வலிதான் என்கிற மாதிரி காட்டுலயும் மேட்டுலயும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேர்றான்.
3: அம்மா அம்மா, ஊரு உலகத்துல எல்லாரும் அவங்க அவங்க வேலைய பாக்குறாங்க. எறும்பு கூட சும்மா இல்லாம வேலை செய்யுதுங்க. எனக்கு இப்பதான் புத்தி வந்தது என்னோட வேலை படிக்கிறதுன்னு. எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமே நானும் சும்மா இல்லாம ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிப்பேன்.
1: அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியா படிக்க தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இத்தோட கதை முடியுது.

0: இதுவரைக்கும் பொறுமையா இருந்து இந்த கதையை கேட்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி.
1: இதுவரை கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லக்ஷ்மணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லட்சுமணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

56 நிமிடம். வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் ஊத்துக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர், நாலுமுக்கு சோலையார் முள்ளங்கினாவிலை, கத்திவாக்கம் அவிலாஞ்சி சின்னக்கல்லாறு ஊத்து நெய்யூர் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், விம்கோ நகர் கொடுமுடியாறு அணை, மணலி திருவொற்றியூர் குண்டேரிப்பள்ளம் எண்ணூர் இரணியல் நாகர்கோவில் கும்மிடிப்பூண்டி திருப்பதி சாரம் உபாசி குருந்தன்கோடு ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டரும் மற்றும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் அதிக அளவாக 41.4 டிகிரி செல்சியஸும், கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 23.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், மேற்கு மத்திய மற்றும் வடகிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், மேலும் வடமேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 2-3 நாட்களில் தீவிரமடைய கூடும். இதன் காரணமாக இன்றும் நாளையும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். இன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலையோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனத்த முதல் மிக கனத்த மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி மாதம் 10ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடிமின்னலுடன் கூடிய சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமும் ஈரப்பதமும் கூடிய வானிலை நிலவக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. நார்வே செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளாா்.

0: வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லட்சாதிபதி சகோதரி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித்தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாமஞ்ச கூடத்தின் கட்டுமான பணிகளை இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். சண்டிகரில் நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 232 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஷேயா சையத் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல.
3: வணக்கம். கோயம்புத்தூர் ஆகாஷவாணி 103 FM-ல கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம் சனிக்கிழமை. ஸோ செம ஜாலியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கால் பண்ணுங்கள் 042-22 அப்படின்ற ஒன்று இணைப்பு என்னோட 2316-312 இன்னொரு நம்பர் 2312-103 இல்லைனா 2317-046 அப்படி நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1969 காலகட்டம் வரை வந்த படங்கள்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சி தொகுப்பில் அங்கே கூட உங்கள் ஆஜே உதயா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா பாடிய பாட்டை நம்ம கேட்கலாம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல டீ டைம்.
2: டீ டைம் கேட்டு இருக்கோம். 3:06 ஆகாஷ்வாணி 103 FM-ல. வணக்கங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருந்தீங்க, ஏன் பேசாமல் போயிட்டீங்க அப்படின்னு தெரில. ஸோ நீங்கள் இணைப்பில் வந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் காத்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம கேட்கலாம். ஓகே, இப்போது நம்ம அடுத்த பாட்டு கேட்கலாம். அதுக்கப்புறமா நேயர்கள்கிட்ட நம்ம பேசலாம்.

0: என்ன
1: பாட்டு கேக்கலாங்க?
0: எங்க ஊர் ராஜா படத்திலிருந்து யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க பாடலை காற்றிலே காணப்படுகிறது.

0: போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே.
1: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் கேட்டு இருக்கீங்க. 3:17 வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: நான் திருப்பூர்ல இருந்து சரஸ்வதி பேசுறேங்க.
1: சரஸ்வதி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
2: நம் நாட்டுல இருந்து நினைத்ததை முடிப்பவன் போடுங்க.
1: நினைத்ததை முடிப்பவன் சாங் கேட்டுலங்களா?
2: கேட்டுலாங்க.
1: ஓகேங்க.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கங்க.

0: இருந்து பாடல்களை கேட்குறீங்க. ஒரு சில பேர் அதையும் தாண்டி 70s வந்த பாட்டெலாம் கேட்குறீங்க. ஸோ 70s வந்த பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கலெக்ஷன்ஸ் டெய்லியும் சாயங்காலம் 6:40 நம்ம பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கேட்குறோம் இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச 80s சாங்ஸை மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சியில் ராத்திரி 10 மணிக்கு கேட்குறீங்க. ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 19-20 வருடங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ளே அடிக்கடி நீங்கள் கேட்குற பாட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பாட்டை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்னும் நிகழ்ச்சி கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற வேண்டுதலோட நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காரு, அவர் கூட நம்ம பேசலாம். வணக்கங்க.
1: என்ன
0: பாட்டு
1: கேக்கலாங்க?
0: எல்லாத்துக்காகவும் நம்ம கேக்கலாங்க. நன்றி.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். டீ டைம் கேட்டுருக்கோம். 3:30 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நேர்களை இன்று மாலை 5:02 நமது ஆகாஷவாணி 103 FM ஆகாஷவாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷவாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு முன் செல்லடா. ராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடன் மாணவர்களின் கலந்துரையாடல் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சி கேளுங்க. அடுத்து கோலர் இருக்காரு. வணக்கம். வணக்கங்க. யார் பேசுறீங்க?
1: சுப்பிரமணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சுப்பிரமணி, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: யானை பழம்

0: படத்திலிருந்து செங்கனி வாய் திறந்து சிரிச்சிருவாங்கன்ற பாட்டுக்கா சார்?
1: சரிங்க, கேட்கலாங்க.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசியிடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கௌண்ட்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: அடக்காடு வளைஞ்ச நமச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
1: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.
0: நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.
2: டி டைம் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷவாணி 103 FM-ல. வணக்கங்க, யார் பேசுறீங்க
3: சார்? வணக்கம் சார்.
2: வணக்கங்க, உங்க பேருங்க?
3: ரங்கராஜன்யா, மலையாள பஸ்ல இருந்து பேசுறேங்க.
2: ஓகேங்க.
3: என்ன ஒளி விளக்கல் இருந்துங்க?
2: ஓகேங்க.
3: நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தான் அந்த பாட்டு போடு.
2: அப்படிங்களா? ஓகேங்க, கால் பண்ணதுக்கு நன்றிங்க.
3: சரி.
2: ஆ சரிங்க, ஓகே.

0: டீ டைம் ஆகாஷவாணி 103 FM கேட்டுட்டு இருக்கோங்க. 3:42 ஆகிட்டு இருக்குங்க. டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் 1950 தொடங்கி 1969 வருடங்கள் வரை ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து பாடல்களை கேளுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட எஸ்டிடி கோடுக்கு அப்புறமா 23 16 312 இல்லைனா 23 12 103 இல்லைனா இன்னொரு எண் கூட இருக்குது 23 17 0 46 அப்படின்ற இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணில் கால் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க? சொல்லுங்க பாலசுப்ரமணியம். என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: அனத்தோட்டம் படத்துலேருந்து என்னதான் நடக்கும் அந்த பாடல் கொடுத்து.
0: சரிங்க.

0: ஆகாஷவாணி 103 FM-ல டீ டைம் கேட்டுட்டு இருக்கோம். நினைவூட்டுகிறோம், இன்று 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வெங்காயம் மற்றும் வாழை போன்ற குறு தொழில் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதியைச் சார்ந்த சுப்பிரமணியம் அவர்கள். டீ டைம் நிகழ்ச்சியில் அடுத்து காலர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நான் கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சண்முகானந்தம், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: தெய்வ மகன் படத்தில் இருந்துங்க, கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, அந்த பாடல் தாருங்க சார்.
0: ஓகேங்க.

0: டிடிஎம் கேட்டு இருக்கோம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கங்க.
0: ஆ வணக்கங்க,
1: நான் திருப்பூர் காவினி காலேஜ்ல இருந்து அம்பிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க அம்பிகா, என்ன பாட்டு வேணுங்க?
1: புதிய தரவல் படத்துல இருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடல்.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிறைவான தருணத்தில் இருக்கிறோம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க
1: சார்? அபிமன்யு சார்.
0: அபிமன்யு, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க
1: சார்? என்னோட நேட்டிவ் வந்து ஊட்டி சார்.
0: ஓகே.
1: இங்க கோயம்புத்தூர்ல ஸ்டே ஆகி 30 இயர்ஸ் ஆச்சு சார்.
0: ஓகே, சூப்பருங்க. என்ன பாட்டு கேட்கலாம்
1: சார்? வேட்டைக்காரங்களுக்கு மஞ்சள் முகமே வருங்க.
0: சரிங்க.

0: இதுவரை கேட்டது டி டைம். இனி தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழி தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் மாநகர ஆணையரும் இணைந்து விசாரணை மேற்கொண்டு தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில

0: மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாமன்ற கூடத்தின் கட்டுமான பணிகளை இன்று ஆய்வு செய்தார். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் பிரக்யானந்தாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இன்று தொடங்கிய ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 305 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் கோயம்புத்தூர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர்ல கெட் செட் கோ கேம் ஷோ உங்களுக்காக இங்க காத்திருக்கு. எஸ், ஸோ கேம் ஷோ அப்படின்னாலே நம்ம நேயர்கள் வந்து ரெடி ஆயிடுவாங்க கேம் ஷோல இன்னைக்கு என்னடா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம டீ சாப்பிட்டு முடிச்சா எப்படி நம்மளோட மைண்டு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதே மாதிரி இந்த கேம் ஷோ கேட்கும் போது நம்மளோட மனசு ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆயிடும், மனசு விட மூளை வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடும் அப்படின்றது தான். எஸ், இன்னைக்கு கேம் ஷோ கெட் செட் கோல உங்களுக்கான புதிர்கள் போடப்போறேன். அனிருத் ரவிச்சந்திர இசைமித்து ஹிப் ஹாப் தமிழாவோட சேர்ந்து பாடின பாட்டு கத்தி மூவியில் இருந்து.

புள்ள கிமிய செல்ஃபி புள்ள கிமிய செல்ஃபி புள்ள கிமிய செல்ஃபி புள்ள கிமிய.

0: நெல்லை கேட்ட இந்த பாட்டு செல்ஃபி ஃபுல்லு, இந்த சாங்கே உங்களுக்காக வந்துச்சு கத்தி மூவிலேருந்து. ஆக்சுவலி பக்கம் வந்து சாங் கேட்கலாம்னு நினச்சோம், ஆனால் அது பக்கம் வராமே போயிடுச்சு. ஓகே, விஜய் ஸ்மிருதி சவான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க இந்த பாட்டு. ஆகாஷவாணி 103 FM-ல கேட்டுட்ருக்குறோம். 4:09 கெட் செட் கோ கேம் ஷோ உங்களுக்காக வந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி கெட் செட் கோ கேம் ஷோவில் நம்ம என்ன விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னா புதிர்கள் உங்களுக்காக. ஓகே சரி, இப்போது முதல் புதிர், ஒரு கூடையில் 10 மாம்பழம் இருக்குது. ஓகே, 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 10 பேருக்கும் ஒவ்வொரு மாம்பழமாக கொடுத்த பின்னாடியும் ஒரு கூடையில் ஒரு மாம்பழம் அப்படியே இருக்குது. இது எப்படி அப்படின்றத நீங்கள் சொல்லணும். மறுபடியும் உங்களுக்காக ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு கூடையில் 10 மாம்பழம் இருக்குது, ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு மாம்பழமாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு கூடையில் ஒரு மாம்பழம் இருக்குது, இது எப்படி அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் வாட்ஸ்அப் அண்ட் முகநூல் வாயிலாக. ஓகே, ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட்.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது. அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: ஓகே, கெட் செட் கோ கேம் ஷோல கேட்டுருக்கோம். நேர்கள் வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ளியம்புதூர்லேருந்து திரு அண்ட் ராஜசேகர் அவங்க சொல்லியிருக்காங்க, 10 நபர்களில் ஒருவருடையது அந்த கூடை அப்படின்னு வச்சுருக்காங்க. சரியா அப்படின்னு பார்க்கலாம். எல்லாரும் இந்த ஆன்சர் தான் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பேர் அனுப்பலையே, நட்ராஜ் அனுப்பிச்சிருக்காரு, எந்த ஊர் அப்படின்னு அனுப்பலை. ஓகே, டிபியிலேருந்து உங்களோட பேர் எடுத்து கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்க. அன்பு நண்பர் உதய் அவர்களுக்கு வணக்கம். 9 பேருக்கு மட்டும்தாங்க கொடுத்தாங்க, 10வது நபருக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. இல்லை, 10 பேருக்கும் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரு கூடையில் வந்து அந்த மாம்பழம் மீதம் இருக்குது அப்படின்றது தான். பாண்டிய நகர்லேருந்து சிவசங்கர் இந்திராணி அவங்க தான் இந்த பதில் சொல்லியிருக்காங்க. வாசுதேவன் ஃப்ரம் பீடம்பள்ளியிலேருந்து 10வது நபருக்கு கூடையோடு கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. அண்ட் தென் பொன்முடியிலிருந்து நாகமணி அவர்கள், அது அந்த நண்பரோட கூட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா மல்லிகா மந்த்ராச்சலம் பிரியங்கா, ஊர் பெரியவதம்பச்சேரி, அந்த நண்பருக்கு கூடையோட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து பாலா அவர்கள், ஒருவர் வியாபாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, வியாபாரி கிடையாது. எஸ் நம்ம நேயர்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் கரெக்டான பதில். சூப்பர். என்ன அப்படின்னா 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் 10வது நபருக்கு வந்து அவரோட சொந்த கூடை அது, அதனால அவருக்கு கூடையோட அந்த மாம்பழத்தை சேர்த்து கொடுத்துறாங்க. அதனால தான் அந்த கூடையில் அப்படியே மாம்பழம் இருக்குது அப்படின்றது. ஓகே, இதே மாதிரி நம்ம தொடர்ந்து விளையாட போகிறோம். ஸ்டேட்யூட் இருக்குது ஆகாஷவாணி.

103 FM-ல கேட்டு இருக்கீங்க. கெட் செட் கோ கேம் ஷோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இனி அடுத்த யுவன் சங்கர் ராஜை சமைத்து தன்விஷா சுவியோட சேர்ந்து பாடின பாட்டு பில்லா 2 மூவியிலிருந்து.

கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்லேருந்து 4:15 ஆகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கெட் செட் கோ என்னமா போயிட்டுருக்கு அப்படின்னா வந்துட்டு புதிர் நாங்கள் போட்டுட்ருக்கோம், நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ அடுத்த புதிர் உங்களுக்காக என்ன அப்படின்னா, ஒரு மனிதருக்கு 7 மகன்கள் இருக்காங்க, ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு சகோதரி இருக்காங்க அப்படின்னா அந்த மனிதருக்கு மொத்தமாக எத்தனை குழந்தைகள் அப்படின்றது தான் எங்களோட புதிர். ஒரு மனிதருக்கு 7 மகன்கள் இருக்காங்க, ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு சகோதரி இருக்கிறாள், அந்த மனிதருக்கு மொத்தமாக எத்தனை குழந்தைகள்

அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு டக்குன்னு வாட்ஸ்அப் இல்லைன்னா முகநூலில் எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 அப்படின்றது முகநூல் ஐடியா ஆகாஷவாணி கோயம்புத்தூர். ஓகேங்களா, சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலிருந்து 14 குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்டா அப்படின்னு பார்க்கலாம். ஜோதி நகர்லிருந்து அஜய் மகத்தி 8 குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெய்ஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளியிலிருந்து 8 சொல்லியிருக்காங்க. தென் தாசிரப்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம் 15 சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளிக்குப்பம்பாளையத்திலிருந்து சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா இவங்க 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்தன் கோணமலையிலிருந்து 14 குழந்தைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா நாகமணி தென்பொன்முடியிலிருந்து 7 குழந்தைகள், 15 தங்கைகள் அவரை சேர்த்து, ஸோ மொத்தமாக 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமதி சாவுக்கட்டு பாளையத்திலிருந்து 8 சொல்லியிருக்காங்க. புரியவில்லை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க, இது நல்லா இருக்கே. ஓகே, சென்னையிலேருந்து அந்தோனிராஜ் 13 சொல்லியிருக்காங்க. குகன் சிந்து கோத்தகிரிலேருந்து 8 சொல்லியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து ஓவியா மதன் 8 சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் கோணமலையிலிருந்து 15 சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்றது தான். வணக்கங்கள் சார். ஓகே, வணக்கங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, 7 சொல்லியிருக்காங்க இவங்க. ஓகே ரைட்டு, சரி யார் சொன்னது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடலாமா, ஆன்சர் சொல்லிடலாமா, கண்டிப்பாக சொல்லிடலாம். ஸோ சரியான பதில் வந்து 8 குழந்தைகள் அப்படின்றது தான். யாரெல்லாம் கரெக்டாக 8 குழந்தைகள் அப்படின்னு சொன்னீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் கை தட்டுறோம். சூப்பராக கை தட்டுங்க. எஸ், ஸோ எப்படி 8 குழந்தைகள் வருதுன்னா, ஒரு மனிதருக்கு 7 மகன்கள்னா 7 மகன்கள். ஓகே, ஸோ 7 மகன்களுக்கு, அதாவது ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு சகோதரினா, ஒரு சகோதரியாக இருந்தாலும் 7 மகன்களுக்கு ஒரே சகோதரி தானே. ஸோ மொத்தமாக 7 + 1 = 8 அப்படின்றது தான். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு சவால? ஓகே, இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆகாஷவாணி 103 FM-ல கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ. மூளைக்கு வேலைங்க.

ஆகாஷவாணி 103 FM-ல கேட் செட் கோ கேம் ஷோ கேட்டுருக்கீங்க. 4:22 ஆச்சு. இன்னைக்கு உங்களுக்கான புதிர்கள் வந்துட்டு இருக்கு. அந்த புதிரிக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப் அண்ட் முகநூலில் உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்து கேள்வி உங்களுக்காக ரெடியாக இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கோழி 3 நாட்களில் 3 முட்டைகள் இடுகிறது அப்படின்னா மொத்தமாக 12 நாட்களில் எத்தனை முட்டைகள் இடும் அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு கோழி 3 நாளில் 3 முட்டைகள் இடுது, 12 நாட்களில் எத்தனை முட்டைகள் இடும் அப்படின்றதுதான். ஓகே, சொல்லுங்க யாரு கரெக்டாக பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஆகாஷ்வாணி 103 FM-ல கவிதா சொல்லியிருக்காங்க 16 அப்படின்னு சொல்லிட்டு, அவினாஷில் இருந்து 16 அப்படின்னு பார்க்கலாம் என்ன அப்படின்னு தெரில. அண்ட் ஜோதி நகர்லேருந்து அஜய் மகத்தி 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜ் சாந்தி பொன்னே கவுண்டனூர்லேருந்து 12 முட்டைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோவில்பாளையம் பொள்ளாச்சியிலேருந்து ரங்கராஜ் புஷ்பலதா 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் வடவள்ளியிலிருந்து ஜெய்ஸ்ரீ 12 சொல்லியிருக்காங்க. நாகமணி அவங்களும் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பொன்முடியிலிருந்து தென் சங்கீதா தங்கவேல் செட்டிக்காடு சாவுக்கிட்டு பாளையத்துலேருந்து 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக கேட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், நீங்கள் சொன்னது கரெக்டான பதில், 12 தான் அப்படின்றது. ஓகே, இன்னொரு கேள்வி உங்களுக்காக கேட்குறேன். எல்லாம் முழிக்க போகிறீங்க பாருங்கள். ஒரு பேருந்து போயிட்டுருக்கு, அதில் 10 பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு பேருந்து போயிட்டுருக்கு, அதில் 10 பேர் இருக்காங்க. முதல் நிறுத்தத்தில் 4 பேர் இறங்கிடுறாங்க, 2 பேர் வந்து ஏறுறாங்க. ஓகே, முதல் நிறுத்தம் அதில் 4 பேர் இறங்குறாங்க, 2 பேர் ஏறுறாங்க. அடுத்த நிறுத்தத்தில் 3 பேர் இறங்குறாங்க, 5 பேர் ஏறுறாங்க. சரியா, அப்படின்னா அந்த பேருந்து ஓட்டுநரோட வயசு என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசித்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் நல்லா யோசிங்க. ஓகே, இப்போ நாம் கேட்க இருக்கக்கூடிய இந்த பாட்டு சாட்டை மூவியிலிருந்து சிட்டி தஞ்சை ராதிகா ஸ்ரீக் இவங்கெல்லாம் பாடியது டீமானிசையில்.

ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் கேட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்ருக்கீங்க. கேட்ட இந்த பாட்டு பிரம்மன் மூவியில் இருந்துங்க. MLR கார்த்திகேயன் ஆண்ட்ரியா ஜெரமியா பாடியிருந்தாங்க. தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக்கில் அந்த பாட்டு வந்துச்சு. 4:34 ஆகாஷ்வாணி 103 FM கேட் செட் கோ கேம் ஷோவில் நான் ஒரு புதிர் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. சூப்பருங்க. ஒரு பேருந்தில் 10 பேர் இருக்காங்க. முதல் நிறுத்தத்தில் 4 பேர் இறங்குறாங்க, 2 பேர் ஏறுறாங்க. அடுத்த நிறுத்தத்தில் 3 பேர் இறங்குறாங்க, 5 பேர் ஏறுறாங்க. அப்படின்னா பேருந்து ஓட்டுநரின் வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் நம்ம நேயர்கள் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாண்டியன் நகர்லேருந்து இந்திராணி சிவசங்கர் 33 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ரவி ஒலம்பஸ் கோயம்புத்தூர்லேருந்து 18 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பீடம்பள்ளியிலிருந்து வாசுதேவன் அவருக்கு அதே வயசு தான் சொல்லியிருக்காங்க. என்ன வயசுன்னு நான் சொல்லவே இல்லையே. வெள்ளலூர்லேருந்து நாச்சிமுத்து 33 வயசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் கோணமலையிலேருந்து 52 சொல்லியிருக்காங்க. ஆனந்த முருகன் பூலுவாப்பாளையத்துலேருந்து 45 சொல்லியிருக்காங்க. சுமித்ரா ராஜேந்திரன் அவங்க 65 வயதாக இருக்கும் ஓட்டுநருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் உமா மகேஸ்வர் 20 வயசு அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு பார்க்கலாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டானு சொல்லிட்டு. டிரைவரோட வயசு டிரைவருக்கு தான் தெரியும். கஞ்சப்பட்டியிலேருந்து சண்முகானந்தம் சொல்லியிருக்காரு. இடைக்கால பாடல்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்குமே, நீங்கள் பேசுகிறது கமல் மாதிரி இருக்கு, புரிய மாட்டேங்குதுன்றாங்க. புதிர்கள்லாம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி கண்டுபிடிங்க. அது அரசு பேருந்தா இல்லை தனியார் பேருந்தா அப்படின்னு வேற கேட்டிருக்காரு. கல்யம்புதூர்லேருந்து ராஜசேகர் அவர்கள், வடவள்ளியிலேருந்து ஜெயஸ்ரீ அவர்கள் 45 வயசாக இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணிகள் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஓட்டுநர் வயசு எப்படி சார் தெரியும்னு சொல்லிட்டு தாசிரப்பட்டிலேருந்து பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் சுமதி சவுக்கட்டுப்பாளையத்துலேருந்து 24 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே 24 வயதை அஜய் மகத்தி ஜோதி நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. அவரோட வயசு எனக்கு எதுக்கு சொல்லிட்டு பாலா திருப்பூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நேயர்கள் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இல்லை கரெக்டாகவே சொல்லிட்டாங்க. எஸ் அவரோட வயசு தெரியாது நமக்கு, பிகாஸ் அவரோட வயசு என்னென்னே நான் சொல்லலை. ஸோ தெரியவில்லை அப்படின்றது தான் ஆன்சர் அப்படின்றது. ஓகே, எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தோம் பார்த்தீங்களா, நீங்கள்லாம் டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி கொடுத்தேன். ஓகே, எனிவே சூப்பர். சரி, இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு புதிர் தான், இப்போவே டக்குன்னு கண்டுபிடிச்சி அனுப்புங்க. யார் top 3, அது மீன் டக்கு டக்குன்னு யார் ஃபஸ்ட்டு 3 பேர் அனுப்புவீங்களோ அவங்க பேர் நம்ம படிச்சுட்டு அடுத்த பாட்டு கேட்கலாம். ஒரு வருடத்தில் 28 நாட்கள் கொண்ட மாதங்கள் எத்தனை அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. ஒரு வருஷத்தில் 28 நாள் கொண்ட மாதங்கள் எத்தனை, டக்கு டக்குன்னு பண்ணி பார்க்கலாம். இந்நேரம் பண்ணிருக்கணும். 1 அப்படின்னு நினச்சி எல்லாருமே 1 நினச்சிருக்காங்களே. விஜயமங்கலம் மணி கீர்த்தனா ஜித்வின் இசோக் 1 அப்படின்னு நினச்சிருக்காங்க.

இது செல்லாது செல்லாது, உடனே மாத்திட்டாங்க நிறைய பேர். அமிர்த கணேசன் பீளமேடு கோவில் இருந்து 12 சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து கணேஷ் சிறுமுகல் இருந்து 1 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஒரே மாதம் தாங்க அப்படின்னு சண்முக சுந்தரம் ராமநாதபுரத்துல இருந்து, எஸ் ஒரே மாதம்லாம் கிடையாதுங்க, 12 ஓகே. 28 நாட்கள் கொண்ட மாதங்கள் எது அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். எல்லா மாதத்துலையும் 28 நாள் வருது இல்லை, என்ன பாஸ் நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க. ஓகே, எனிவேஸ் ஆகாஷவாணி 103 FM கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நீ தொடர்ந்து நாம கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் ஜஸ்டின் பிரபாகரன், வைரம், பாண்டியம்மா, தாயம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து பாடினது. ஜஸ்டின் பிரபாகரனுடைய இசையில் பண்ணையாறு பத்மினியம் படத்துல இருந்துங்க.

ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டு இருக்கோம் கெட் செட் கோ கேம் ஷோ. 4:41 ஆகுது. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 5:02 ஆகாஷவாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷவாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு முன் செல்லடா. ராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடன் மாணவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான அடுத்த புதிர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஒற்றை எண்ணாக இருக்கிறேன், நான் ஒரு ஒற்றை எண்ணாக இருக்கிறேன், எண்ணிலிருந்து ஒரு எழுத்தை நீக்கினால் நான் இரட்டை எண்ணாக மாறிவிடுவேன் அப்படின்றதுதான் வந்து உங்களுக்கான புதிர். பட்டு இதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் அந்த வார்த்தை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு நான் சொன்ன விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன வார்த்தை அப்படின்றது கிடைச்சிரும். உங்களுக்கான க்ளூஸும் நான் கொடுத்துட்டேன். ஓகே, க்ளூ கொடுத்துட்டேன். ஓகே, நான் ஒரு ஒற்றை எண், ஓகே, ஆட் நம்பர், எண்ணிலிருந்து ஒரு எழுத்தை நீக்கினால் நான் இரட்டை எண்ணாக மாறிவிடுவேன், நான் யார் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சு அனுப்புங்க. ஆக்சுவலி நிறைய நேர்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக அனுப்புகிறாங்க, பிகாஸ் நியூஸ் ஆன் ஆப்பில் கேட்குறதுனால எங்களுக்கு டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் பரவாயில்ல, அவங்களோட ஆன்சர்ஸையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே, ஆகாஷவாணி 103 FM-ல் இப்போது யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, துளசி நிவேதா பொள்ளாச்சியிலிருந்து அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்ன பதில் அப்படின்றத நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேங்க, வாயிலிருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. ஓகே, பாண்டிய நகர்லேருந்து இந்திராணி அவர்கள் 100 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. 100 வந்து 100 அப்படின்னா ஹெச்ஓ இல்லை ஏதோ ஒரு நம்பரை ரிமூவ் பண்ண எப்படி மாறுது அப்படின்னு தெரில, ஒற்றை என்ன எப்படி மாறுது அப்படின்னு தெரில. நம்ம நேர்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு வேணால் நான் டைம் தரேன். ஓகே, அந்த டைமில் நம்ம இப்போது அடுத்த பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் விரட்டு மூவியிலிருந்து வந்துங்க. எஸ் விரட்டு மூவிலிருந்து நம்ம கேட்க போகிறோம். தரண்குமாரோட மியூசிக்கில் ஆண்ட்ரியா ஜெரமியா நரிசையர் பாடினது, மதன் கார்கி பாடல் வரிகள்.

4:48 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கெட் செட் கோ கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு புதிர்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஒரு சில புதிர்கள் புரியவே மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த பாட்டுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஒரு ஒற்றை எண்ணாக இருக்கிறேன், எண்ணிலிருந்து ஒரு எழுத்தை நீக்கினால் நான் இரட்டை எண்ணாக மாறிவிடுவேன். அதுக்கு உங்களுக்கான ஒரு க்ளூ கூட கொடுத்தேன், அதை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் தான் மொழிபெயர்த்து இந்த கேமை விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க பார்க்கலாம். 7 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. மணிமேகலை அவர்கள் எந்த ஊர் அப்படின்னு அனுப்பல. ஓகே, அடுத்ததான் வந்து பெருமாள் சாமி சாவுக்கட்டு பாளையத்திலிருந்து 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 அப்படின்ற இருக்காங்க. பாலா திருப்பூர்லேருந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலாங்கொம்பு தண்ணீர் தரத்திலிருந்து உமா மகேஸ்வரி விஜயகுமார் ரொம்ப கஷ்டமுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 அப்படின்னு சொல்லிட்டு சண்முகானந்தம் கஞ்சம்பட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான். அண்ட் ஜெயஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளியிலேருந்து இவங்க அப்ளையாகவே சொல்லிட்டாங்க கரெக்டாக. எஸ் 7 அப்படின்னு நான் பதிலையும் சொல்லிட்டேன், 7 தான். எஸ், 7 அப்படின்றது தான் கரெக்டான பதில். ஓகே, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவர்கள் கூட 7 அப்படின்றத அப்ளையாகவே சொல்லியிருந்தாரு. அமிர்த கணேசன் பிளமேட்டிலிருந்து 80 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 80ன்றதும் ஈவன் நம்பர் தான், 8ன்றதும் ஈவன் நம்பர் தான். ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு தெரில. நிறைய பேர் 80 அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஈவன் ஹரிஹரன் வந்து 10 அப்படின்னு நினச்சிருக்காங்க. 10ல் நீங்கள் எந்த எழுத்தை ரிமூவ் பண்ணுவீங்க எனக்கு புரியல. வெள்ளலூர்லேருந்து நாச்சிமுத்து அவர்கள் 7 அப்படின்னு நினச்சிருக்காங்க. செல்வராஜ் கோணமுலையிலேருந்து 0 அப்படின்னு நினச்சிருக்காங்க. 0 நீங்கள் ஹீரோ தான் போங்க. குகன் சிந்து கோத்தகிரிலேருந்து 1 பெருக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1 எடுத்துட்டால் 10 வருமா? சூப்பர். ஓ, 11 எடுத்துட்டா 11 எதை ரிமூவ் பண்ணால் 10 வரும், எனக்கு புரியலையே. ஓகே ரைட், எனிவேஸ் ஸோ கண்டுபிடிச்சவங்களுக்கு ஆல் தி கால், சூப்பர். ஓகே, இப்போ அடுத்த கேம் போகலாம். ஓகே, அடுத்து புதிர்வங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஃபோட்டோ இருக்குங்க, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, இவரின் தந்தை என் தந்தையின் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார்? ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு பெண் சொல்கிறாங்க, இவரின் தந்தை என் தந்தையின் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த புகைப்படத்தில் இருக்கிறது யாராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் இல்லை இந்த முகநூலில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 அப்படின்றது முகநூல் ஐடியா ஆகாஷவாணி 103 FM அப்படின்லாம் நீங்கள் டைப் பண்ணாமல் ஷார்ட்டாக ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்த பாட்டு கல்யாணி நாயர் பிரதீப் குமார் இவங்க பாடின பாட்டு, சந்தோஷ் நாராயணன் இசையில், குக்கு மூவியில் இருந்துங்க.

ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேம் ஷோ கேட்டிருக்கோம். கெட் செட் கோ கேம் ஷோ உங்களையா வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டுக்கு முன்னாடி நான் ஒரு புதிர் கேட்டிருந்தேன் இல்லையா, ஒரு பெண் ஒரு புகைப்படத்தை பார்த்துட்டு இவரின் தந்தை என் தந்தையின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு பதில் தானே வரணும், நியாயமா சொல்லுங்க நீங்களே. ஒரு நேயர் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க, கருணாகரன் பாக்யலட்சுமி அய்யம்பாளையத்துல இருந்து, அவரது அண்ணன் இல்லைன்னா தம்பியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. என்ன அதுங்க. ஓகே, ஜெயலட்சுமி மனோகரன் சிங்காநல்லூர்ல இருந்து சகோதரன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வெள்ளிக்குப்பம் பாளையத்துலேருந்து சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா இவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லி அணிஞ்சிருக்காங்க, தாத்தான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வடவள்ளியிலேருந்து ஜெயஸ்ரீ மை செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீடம்பள்ளி வாசுதேவன் சகோதரராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஆன்சரு துளசி நிவேதா பொள்ளாச்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சிவா ரேவதி கோவை பதில் வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை மூட்டாம்பாளையம் அங்கிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தந்தை அப்படின்றது சரியான பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் மகன் அப்படின்னு பிரியங்கா ஊர் பெரிய பந்தம்பச்சேரியிலேருந்து, அண்ட் சங்கர் பல்லடம் கவுண்டம்பாளையத்துலேருந்து என்ன ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, டிஎஸ் சங்கர். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்காங்க, சிக்ஸ் அப்படின்றது, அதை வந்து நீங்கள் நீக்கினீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர், அதனால 10 வருது. ஓ, இது வித்தியாசமான முயற்சியாக இருக்கேன், நைஸ். ஆனந்த முருகன் பூலுவப்பாளையத்திலேருந்து சகோதரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடுமலையிலேருந்து சுடர் முருகானந்தம் ஜெயந்தி, தாத்தா இல்லைனா பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன்சர் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. அதற்காக

பதில் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ அவங்களுடைய மகன் அப்படின்றது தான். அந்த ஃபோட்டோ பார்த்து அந்த லேடி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவரின் தந்தை தந்தையின் மகன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அவங்களோட மகன் அப்படின்றது தான். சூப்பர் சூப்பர். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேம் ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் தலையப்பிச்சிருப்பீங்க. பட் எனிவேஸ் அந்த ஹோல் இந்த ப்ரோக்ராம் கேட்கும்போது நமக்கு அப்படியே இந்த டைம் போனதே தெரியாமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நிறைவான பாட்டு முண்டாசுப்பட்டி மூவியிலிருந்துங்க கேட்டுட்ருக்கோம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பு வச்சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித் தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர்

0: பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:02.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவினை இப்பொழுது கேட்கலாம். நிகழ்ச்சியில் கர்னல் சிஎஸ்டி சுவாமி மற்றும் முனைவர் பேராசிரியர் ஏ விமலா ஆகியோர் மாணவர்களுடன் கலந்துரையாடினர்.
4: ஹாய் சார். ஹலோ மேம். ஐ எம் கார்ட்ரல் அனுஸ்ரீ, பர்சிவிங் மை யூஜி இன் கேபிஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து சாருக்கு மேம். ஸோ இப்போது நம்ம NCCயே எடுத்துட்டோம்னா சார், உள்ளே வர நிறைய கேடட்ஸுக்கு வந்துட்டு உள்ளே வரும்போது ஒரு இன்டென்ஷனோட வராங்க, லைக் எதர் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுனாலோ இல்லை வந்து டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இன்டென்ஷனோட தான் வராங்க. பட் ஒரு ஒரு 3 இயர்ஸ் இல்லை ஒரு ஏசெட் பிசெட் சி சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு போகும்போது அவங்க இன்டென்ஷன் வந்து அப்படியே மாறிடுது. லைக் எல்லாருமே அந்த இன்டென்ஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதில்ல, அந்த இன்டென்ஷன் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக கடைசியில் போய் முடிஞ்சிருது. ஸோ அதை எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது, லைக் அந்த இன்டென்ஷன் எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி?
5: ஓகே, நீங்கள் NCCயில் முதல்ல சேரும்போது NCCயை முடித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு சேராமல் NCCயில் கிடைக்கிற அந்த பயிற்சியை வந்து நான் சின்சியராக பண்ணுவேன், என்னால் எவ்வளவு முடியுமோ அதை வந்து பண்ணி என்னோட தலைமை பண்புகளை மற்ற ஸ்கில் செட்ஸை, நாங்கள் நிறைய ஸ்கில் செட் சொல்லிக் கொடுக்குறோம் உங்களுக்கு, அதை வந்து நான் எப்படி பர்ஃபெக்டாக அடாப்ட் பண்ணுவேன், எப்படி நான் அதில் வந்து சிறப்பாக வெளியே வருவேங்கிறத முதல்ல நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா பேஸ் இல்லாமல் கட்டடம் எழுப்ப முடியாது, அடித்தளம் தேவை. NCCயோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், நாங்கள் நடத்துகிற கேம்ப்ஸ், மற்ற வித எந்த விதமான ஒரு செயல்பாடுமே உங்களோட தலைமை பண்புகளை இன்னும் உயர்த்தி காட்டுறதுக்கு தான் உதவுது. ஸோ நீங்கள் முதல்ல அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். NCC கேம்ப் நடக்கும் போதும் மற்ற நிகழ்ச்சிகள் நடக்கும் போதும் நாங்கள் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து கரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறோம். அதாவது உங்களுக்கு இருக்கிற கேப்பபிலிட்டி என்ன, நாங்கள் கொடுத்த அந்த NCC ட்ரைனிங்கில் நீங்கள் எப்படி இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு எங்களுக்கே ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். இந்த கேடட் வந்து இந்த ஜாப் டிஃபென்ஸுக்கு போவாங்களா, டிஃபென்ஸில் அவங்களுக்கு இருக்கா, அதுலேயும் ஏர்ஃபோர்ஸ் அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா, நேவி சூட்டபிளாக இருக்குமா, ஆர்மி சூட்டபிளாக, இது எல்லாமே எங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். அட் த சேம் டைம் NCC ட்ரைனிங்கை முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சிவில் சர்வீசஸ்க்கோ ரிசர்ச்க்கோ டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கோ போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் கொடுக்குற அந்த கேரியர் கைடன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் செல்ஃப் அவேர்னஸ், மேடம் சொன்ன மாதிரி சுய பரிசோதனை பண்ணி நான் எதில் நல்லா இருக்கேன், எந்த விதமான ஒரு ஸ்கில் செட் எங்கிட்ட இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சி சர்டிஃபிகேட்டை முடிக்கும் போது யூ ஹேவ் டு டேக் அ கால் வெதர் நான் வந்து டிஃபென்ஸ்க்கு எலிஜிபிள்னா அது டெஃபினெட்லி நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா NCC ட்ரைனிங் அப்படிங்கிறது டிஃபென்ஸில் ஆஃபீஸர் லெவல் ஆகிறதுக்கான ட்ரைனிங், அதுக்கான ப்ரிப்பரேஷனில் 50% உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். பாதி கிணறு தாண்டின கதை, பாதி கிணறு தாண்டிட்டு மீதி கிணறை தாண்டாமல் விடக்கூடாது. அதனால டிஃபென்ஸ் கேரியர் முன்னாடி நம்ம ஆர்ஜே யாகேல் இருக்காங்க, அவங்களும் ஒரு எக்ஸ் NCC கேடட், NCCல இருந்து மேடம் கூட NCC கேடட் விமலா மேடம், இவங்க எந்தெந்த துறையில கால் வச்சாங்களோ அங்கெல்லாம் கொடிநாட்டிட்டு தானே இருக்காங்க. எல்லாருமே டிஃபென்ஸ்க்கு போகல. மேடம் வந்து இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருக்காங்க, இன்னைக்கு இவ்வளவு பெருமுக்கிற ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்று நமக்கு எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, எவ்வளவு ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு பர்சனாலிட்டி அவங்க இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த தைரியம் மைக் முன்னால் நின்று பேசுறது, லட்சக்கணக்கான மக்களோட லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது, இது எல்லாமே NCC கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். NCC இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் யுவர் பெட்டர் லைஃப் லேட்டர். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தோம், நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள், அவரும் ஒரு எக்ஸ் NCC கேடட், நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள், இந்த மாதிரி நிறையா எந்த ஃபீல்டில் பார்த்தாலும் எக்ஸ் NCC கேடட்ஸ் வந்து ஒரு பெரிய பேரும் புகழோடும் தான் இருக்காங்கன்னு நான் சொல்லலாம். அதனால நீங்கள் NCCயை சின்சியராக முதல்ல பண்ணுங்க. பாருங்க, அது மூலமா உங்களுக்கு எந்த விதமான ஸ்கில் செட்ஸ் கிடைக்குது, எந்த விதமான தலைமை பண்புகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சு எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் நீங்க போலாம்.
6: அதே மாதிரி அடிஷனல்

0: சாரோட சேர்ந்து நான் சொல்றது என்னன்னாமா, நீங்க என்சிசி முடிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் போகும்போது உங்களுக்குன்னு வந்து அலோகேஷன் ஆஃப் சீட் இருக்கு. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி எல்லாம் போட்டீங்கன்னா என்சிசி வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போயிட்டு ஜாயின் பண்ணலாம், அதுக்குன்னு நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்கு. செகண்ட் திங், ஆஸ் அ என்சிசி கேடட்டா நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னன்னா, நம்மளுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தனி கிளாஸ் அவசியம் இல்லை. நாம இங்கவே இன்னை வரைக்கும் நான் வந்து ஒரு உட்கார்ந்து பேசும்போது முதுகு வளைச்சிக்கிட்டு பேசுறது கிடையாது, நேரா உட்கார்ந்து பேசுவேன், நிமிர்ந்து தான் யாரையும் பார்த்து பேசுவேன். அதே மாதிரி யாராவது சல்யூட், அந்த கொடி ஏத்துறப்பெல்லாம் சல்யூட் அதை ஏத்துக்கிறாங்க இல்லையா, அந்த கொடி ஏத்துறதோட வந்து எல்லாம் அந்த முன்னாடி நின்று ஒரு பிரசிடென்ஷியல் பர்சன் ஏத்துக்கிறாங்கல்ல, அந்த இடம் நான் நிற்கும் போது அது டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த சல்யூட் அடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சல்யூட் இருக்கும் நம்ம கிட்ட. அதனால உங்களோட பர்சனாலிட்டி, ஃபிட்னஸ் ஆஃப் பாடி, இதெல்லாமும் உங்களோட சேர்ந்து வளருது. இது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட டே டு டே லைஃபுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வச்சு நீங்கள் கெரியர் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக தேர் இஸ் அ லாட் ஆஃப் கெரியர்ஸ் இருக்கு, அந்த கேரியருக்கு போகலாம். இது ஏன் மாணவர்கள் வந்து மாத்திக்கிறாங்க அவங்களோட ஐடியாவை 4 வருஷம் படிக்கும் போது 3 வருஷம் படிக்கும் போது அப்படின்னா, ஒரு நாள் எஃபோர்ட் சக்சஸ் ஆகாது சரியா. இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க ஒரு நாள் என்ன பேச கூப்பிட்டுருக்கீங்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டேன். என்னோட பல்கலைக்கழகத்துக்கு டெய்லி அதே டைம்ல கிளம்பி அதே டைம் யூனிவர்சிட்டிக்கு போறேன், அங்கே டே டு டே வேலையை செய்யறேன், இந்த மாதிரி பல நாட்கள் போடுற எஃபோர்ட் தான் என்னோட டிபார்ட்மெண்டோட சக்சஸ் தீர்மானிக்குது சரிங்களா. அப்ப என்சிசி பீப்புளும் அந்த எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நீங்க ஆக்டிவிட்டிஸ்ல போய் சேர்ந்தாலும் கண்டினியூஸ் எஃபோர்ட், தொடர்ச்சியான உங்களோட முயற்சிகள் மட்டுமே வெற்றிக்கு வித்துடும்.
1: எஸ் மேம். மேம் இப்போ அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு தான் மேம். இப்போ இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ட்ரீம்ஸ்னு ஒன்று எப்பவுமே வச்சுருக்கோம் மேம் ஸ்டார்டிங்லேருந்தே. பட் நிறையா பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபியர் இருக்குது மேம், ஃபியர் ஆஃப் ட்ரைங், இல்லை ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நம்ம அதுக்கு வேண்டி கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட்ஸ் போட்டு ஒருவேளை அது நமக்கு கிடைக்காமல் போயிருமோங்கிற ஃபியர்லேயே அதை வந்து ட்ரை பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே ஃபெயிலியர் ஆகவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த ஃபியர் ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களோட சஜஷன்.
0: ஆமாம், அதாவது நம்ம சொல்லுவோம் பலமுறை சிந்தித்து ஒருமுறை முடிவெடு அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் இருக்குது. சரி, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நல்லா யோசிச்சு பல விஷயங்களை ஆராய்ந்து முடிவெடுத்து அதுக்குண்டான எஃபோர்ட்டை போடுறோம். ஒன்று, எப்பவுமே நம்ம ஃபெயிலியர் ஆயிருமோன்னு பயத்தில் இருந்தோம்னா இந்த நாளைக்கு நான் இருப்பனா இல்லையான்னு கேட்டுட்டே இருந்தால் இன்னைக்கு நான் இங்கே உட்கார மாட்டேன். நாளைங்கிறது நம்ம கையில் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ பிளான், பிளான் பண்ணுங்க, திட்டமிடுங்க. ஆனால் நாளைக்கு நான் இருப்பினா மாட்டேனா இருப்பினா மாட்டேனா ராத்திரி பூரா நான் பயந்துட்டு படுத்துட்டு இருந்தேன், யோசிச்சு பாருங்க காலையில் எப்படி எந்திரிப்பேன்னு சொல்லிட்டு. அதனால் எஃபோர்ட்டை எடுக்கும் போதோ நீங்கள் வந்து ஒரு திட்டமிடுதல் என்னும் போதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்கிற மாதிரி ஒரு ட்ரீம், அந்த ட்ரீமை ரியலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு தான் வரணும். இந்த ஃபியருங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு காலகட்டங்களில், ஒரு காலத்தில் 70s 80s ரேஞ்சில் 70-80 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு குறைவாக தான் இருந்தது இந்தியாவில், வேலை வாய்ப்பு குறைவாக தான் இருந்தது. இன்னைக்கு இந்திய அளவில் மட்டும் கிடையாது, உலக அளவில் இந்திய மாணவர்களை எதிர்பார்த்து உலகமே காத்துட்ருக்குது. இதில் ஏன் நம்ம போய் பயந்துட்டுருக்கணும்? இன்னைக்கு ஃபாரின்ல போய் படிக்கிறதோ ஃபாரின்ல போய் வேலை செய்கிறதோ நம்மளோட இந்திய மக்களுக்கு சாதாரண விஷயமா இருக்குது, நம்மளுக்கு இங்கே தான் வேலைன்னு கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயம் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒன்று பிடிச்சதை செய்யுங்க, இல்லை செய்கிறத பிடிச்சிக்கோங்க, இதான் மேட்ரு. நான் யார் சொன்னால் எனக்குலாம் டீச்சிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு, எனக்கு ரொம்ப ஆசை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், அதுதான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. பட் நான் ட்ரை பண்ண ஒரு குரூப் ஒன் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் எழுதி டெப்டி கலெக்டர் கேடரில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் டீச்சிங் வந்ததுக்கப்புறம் டீச்சிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது அதை பற்றி யோசனை வேணால் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை பெஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான எஃபோர்ட்டை போடுறோம். அதனால் இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து நம்ம தோண்டு போக ஆரம்பிச்சிட்டோம்னா நாளைய வேலையை உங்களால் செய்யவே முடியாது. அதனால் இந்த ஃபெயிலியருங்கிறது விஷயம், அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை மனசார நான் பண்ணிட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் உங்கள் கையில். தெரிஞ்சோ நான் திருப்பி திருப்பி அதை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அது வந்து நம்மளுக்கு ஹர்ட்டிங்காக மாறுது, மற்றவங்களுக்கு அது பிரச்சனையாக மாறுது. ஃபெயிலியருங்கிறது ஒவ்வொரு ஃபெயிலியரும் நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு படிக்கல்லாம் நினச்சி ஏறிக்கிட்டே இருந்தோம்னா 10, அதான் சொல்லுவாங்க நடக்கும் கால்களே தூரத்தை கடக்கும் சரிங்களா. இன்னைக்கு ஒரு ஸ்டெப் 4 ஸ்டெப் எடுத்து வச்சா உங்களோட சேர் கிட்ட நான் வந்துருவேன். என்னால் நடக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா நடக்க முடியாதா? நடக்க சும்மா நான் யோசிக்கிறேன், செயல்படுத்துங்கள். எந்த ஒரு ஃபெயிலியருமே தயவு செஞ்சு ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டோம், இல்லை ஒரு வாழ்க்கையில நம்மளுக்கு திடீர்னு ஒரு கல்யாண வாழ்க்கையிலோ இல்லை வேலைக்கு போற இடத்துலயோ நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா அதை ஃபெயிலியரா எடுத்துக்காம அங்க என்ன நடந்துச்சு, ஏன் அது வந்து நம்மளுக்கு சக்சஸா வரலங்கிற காரணங்களை கண்டுபிடிச்சி அடுத்த டைம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சக்சஸா வந்துடலாம்.
2: தோல்வியை கண்டு துவண்டு போகாம மாணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு 2 டிப்ஸ் கொடுக்குறேன். முதல் டிப் என்ன அப்படின்னா, ஆர்மியில் வந்து நாங்கள் ட்ரூ

0: குரூப் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குழுவாக சேர்ந்து விளையாடுற விளையாட்டுகள், கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், ஹாக்கியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒவ்வொரு தடவை ஃபீல்டில் இறங்கும் போதும் அவங்க வந்து வெற்றி அடைவாங்களா தோல்வி அடைவாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. சில சமயம் வெற்றி கிடைக்கும், சில சமயம் தோல்வியும் கிடைக்கலாம். ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எப்பவுமே வெற்றியையும் தோல்வியையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆயிடுவாங்க. நடந்து போனதை நினச்சி அவங்க வந்து துவண்டு போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் விளையாடாதவங்களாக இருந்தால் உடனே ஜாயின் பண்ணுங்கள். சும்மா ஒரு தெருவோரத்து கிரிக்கெட் கூட பரவாயில்ல, ஒரு நாலு பேர் கூட சேர்ந்து ஒரு பந்தை வச்சு நீங்கள் எதையாவது பண்ணலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது வெற்றி தோல்வியை தாங்கக்கூடிய அந்த மனவலையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இது முதல். இன்னொரு டிப் என்னன்னா, ஒரு இங்கிலீஷில் ஒரு ஃபேமஸ் சேயிங் உண்டு, வாட் டசன்ட் கில் யூ மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர். அதாவது உங்களை நீங்களே கேட்டுக்கணும், ஒரு தோல்வி வந்துருச்சா அப்படின்னா என்ன செத்தா போயிட்டேன் இல்லையே. ஸோ எவ்ரி செட்பேக் விச் யூ ஃபேஸ் இஸ் மேக்கிங் யூ ஸ்ட்ராங்கர். ஸோ அதோட பாசிட்டிவ் சைடை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் என்னோட டிப். இதை வந்து நான் என்னோட வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் நிறைய டிஃபென்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களுக்கும் இதுதான் சொல்லுவேன். தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. தடைக்கல்லை எல்லாம் மேடம் சொன்ன மாதிரி படிக்கல்லாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
1: இங்கே பெற்றோர்களுக்கும் முன்ன நாங்கள் சொல்ல விரும்புறது என்னன்னா, தோல்விகளையும் குழந்தைகளுக்கு பழக சொல்லி கொடுக்கணும். சரியா, ஒரு பிறந்த உடனே யாராவது எந்திரிச்சு நடந்தோமா? அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து தவழுது முட்டி போடுதுன்னு சந்தோஷப்பட்டோம். இன்னைக்கு ஒரு இடத்து நடத்த வச்சோன்னா நடந்ததுன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனால் நடந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா உனி பிரயோஜனம் இல்லை, நான் அதுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமையே வந்து தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர்கள் உங்களை பாசிட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் உங்கள்கிட்ட இருக்கணும். என்னோட அம்மா சொல்லுவாங்க, நீ எப்போ வருவே காலேஜிலேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்துருவாங்க, ஒரு ஒன் ஹவரில் வந்துடுறேன். அம்மா சொல்லுவாங்க, நீ போய் சொல்லாதம்மா, அஞ்சு மணி நேரம்னா அஞ்சு மணி நேரம் சொல்லு அப்படிம்பாங்க. என்ன எங்கள் அம்மா அதில் ஒரு விஷயத்தில் தான் நான் போய் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் போய் சொல்லவே மாட்டேன் மேக்ஸிமம். எனக்கு அந்த ஒரு இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி ஒரு பீரியட் எனக்கு வந்ததில்லை. நான் எப்போவுமே ஒன் ஹவரில் வரேன்னா அதுக்கு மூணு மணி நேரம் ஆயிரும் வர்றதுக்கு. அப்போ அதை மட்டும் சொல், அதை பாசிட்டிவாக தான் நான் எடுத்துக்கணும். இது நீ என்ன போய் உடனே நீ நான் மூணு மணி நேரம் பொறுத்து வரேன்னு சொல்கிறேன், என் வேலையை பற்றி உனக்கு தெரியாதான்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். பாசிட்டிவ் கிரிட்டிசிசத்தை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் வந்து என் ஸ்டூடெண்ட்டு ஏதாவது எங்கள் கிட்ட சொல்கிறாங்க, மேம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏன் இங்கே இருக்கிற சஜீவன் என்னோடய ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்து என்கிட்ட சொல்கிறான், மேம் எங்களுக்கு மேக்ஸ் நடக்கிறது புரியலை. ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் முடித்த மாணவர் வந்து ஒரே மாதம் தான் அங்கே படிச்சிருக்கிறார். படிச்சுட்டு ஒரு ஹெச்ஓடி வந்து மீட் பண்ணுறார். மீட் பண்ணி அவர் மட்டும் வந்து சொல்கிறார், மேம் எங்களுக்கு மேக்ஸ் இன்னும் புரியலை, பெஸ்ட்டாக எடுக்க சொல்லுங்கள். அது எந்த ஒரு தைரியம் பாருங்கள். அந்த ஸ்டூடெண்ட் அதுக்காக ஸ்டூடெண்ட்டு நம்மளை சஃபர் பண்ண வச்சுருவாங்க, யாராவது இது பண்ணுவாங்கலாம் கிடையாது. அந்த பயம் இல்லாமல் நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு என்றைக்குமே பயப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு நம்மளுக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ வர ஃபெயிலியர்ஸு வந்து பர்மனண்ட் ஃபெயிலியர்ஸ் கிடையாது. தட்ஸ் ஆல் டெம்பரரி ஃபெயிலியர்ஸு. இன்றைக்கி கீழே விழுந்தோன்னா டெய்லி விழுந்துட்டு இருக்க போகிறேன்னா நான். இன்றைக்கி தெரியாமல் கீழே விழுந்துட்டேன், தடுக்கி விழுந்துட்டேன், நாளைக்கு எந்திரிச்சு ஓடுறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
2: எஸ் மேம், தேங்க்யூ.

0: வைஷ்ணவி ஃப்ரம் கேபிஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். சார், என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்மியில் ஆர்மி எஜுகேஷன் கோர் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி இருந்ததுங்க சார். ஆனால் இப்போ அது நோ மோர். ஸோ இதனால் லாங்குவேஜ், சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனில் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணவங்களுக்கு ஆர்மியில் என்ட்ரு ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்க சார்?
1: ஆர்மி எஜுகேஷன் கோர் அப்படிங்கிறது நம்ம பிரிட்டிஷ்

0: காலத்தில் உருவாக்கின ஒரு கோர். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து சோல்ஜராக சேர்றவங்களுக்கு அஞ்சாம் கிளாஸ் படித்தா போதுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஏன்னா படிப்பறிவு அவ்வளோதான் இருந்தது. ஆனால் டிஃபென்ஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சோல்ஜர் அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தார்னா, அதுக்கப்புறம் அவங்கள வந்து டிஃபென்ஸில் சர்வீஸ் பண்ணும்போதே அவங்கள வந்து 10th படிக்க வச்சு 12th படிக்க வச்சு அவங்களையும் ஒரு படித்த இவங்களா வெளியே வர்றதுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக இதை ஆரம்பித்தோம். ஸோ இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா இன்டேக் வந்து மினிமம் 10th 12th ஆயிடுச்சு. நிறைய பேர் கிராஜுவேட்ஸ் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் மாஸ்டர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இங்கே வந்து அவ்வளவா தேவையில்லை. ஆனால் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நிறைய டெக்னாலஜி எனேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. நீங்கள் வந்து சைக்காலஜிலையோ இந்த மாதிரியான இதுலையோ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்து நீங்கள் டிஃபென்ஸ் போகணும்னு விரும்புனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்னொரு அருமையான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட், நான் மிலிட்ரி சப்ஜெக்டாக இருக்கலாம், நான் டெக்னிக்கல் சப்ஜெக்டாக இருக்கலாம், எஸ்பெஷலி தி சைக்காலஜி, அதில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணவங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து அது ட்ரை பண்ணும். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்.
1: மை க்வெஸ்சன் டு யூஸ், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்றாங்க, பட் அவங்க ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்காக, அவங்க கரியர் செக்யூர் பண்றதுக்காக தே ஆர் கோயிங் டு ஃபாரின் கண்ட்ரீஸ். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியா அவங்களோட யூத் அவங்களோட டேலண்ட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்தியா என்ன பண்ணலாம், நம்ம கண்ட்ரி என்ன பண்ணலாம் நீங்க?
2: ஆக்சுவலி இங்கே வந்து எஜுகேஷன் கிடைக்கலங்கிறதுனால மக்கள் வந்து அப்ராடு போகிறதில்ல. அவங்களுக்கு ஒரு புது குளோபல் லேர்னிங் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, உலக அளவில் இந்த படிப்பை கற்றுக்கிற இடமும் சொல்லி கொடுக்குற இடமும் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி அங்கே போகும்போது அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போகிறாங்க. இன்னும் ஒன்று, சேலரி வைஸ் அங்கே போயிட்டு 50 லட்சம் என்னும்போது நம்ம ஊரில் 3 லட்சமாக இருக்கும். அந்த 50 லட்சத்தில் அவங்க டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு பார்க்கும்போது நம்ம சேலரி அவங்க சேலரி ஓரளவுக்கு மீட் அவுட் ஆகிடுது. அதனால் இந்தியா இங்கே எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன ரீடைன் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய போகும். அங்கெல்லாம் போகும்போது மல்டி டிசிப்ளினரிக்குள்ளே என்டர் ஆகலாம். இப்போ விமலா MBA படித்தாலும் அங்கே போய் நான் MS ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கலாம், MS மெஷின் லேர்னிங் எடுக்கலாம், ஈவன் MS மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கூட எடுக்கலாம். அந்த மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் இந்தியா கொண்டு வரணும். அந்த விதத்தில் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் கொண்டு வந்துட்டோம்னா மாணவர்கள் வந்து நம்ம ஊரில் வந்து படிக்கட்டும், ஈவன் அப்ராடு போய் படிக்கட்டும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே நேரத்தில் அப்ராடு மாணவர்களை ஈர்க்கிற அளவுக்கு நம்மளோட பாடத்திட்டங்கள் நம்ம இருக்கணும். நீங்க எப்படி அதர் கண்ட்ரீஸுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸோ யூரோப்போ US கண்ட்ரினா அவங்கள நம்ம ஊருக்கு வர மாதிரி நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை ஃபிளெக்சி லேர்னிங் அண்ட் ஃபிளெக்சி டீச்சிங் என்விரான்மெண்ட்டை கொண்டு வரணும். இதுதான்
1: சார். இப்போ NCC ஸ்பெஷல் என்ட்ரியில் ஜஸ்ட் சி சர்டிஃபிகேட் மார்க்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணாமல் இப்போ கிராஜுவேஷன் மார்க்ஸையும் கன்சிடர் பண்ணி போனஸ் மார்க்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இது ஜஸ்ட் ஹை லெவல் ஆஃப் அப்ளிகேஷனை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த டெசிஷன் வந்துச்சுங்களா, இல்லை ஆர்மியில் அகடமிக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க?
0: இப்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கட்டிடம் அப்படின்னா அதுக்கு அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நீங்க அதுக்கு மேல ஒரு நல்ல கட்டிடத்தை கட்ட முடியும். இப்ப நீங்க படிக்கிற டிகிரி அப்படிங்கிறது அந்த அடித்தளம். பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா மாறிடும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிகிரியில் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ என்ன இது இருக்கோ அதை வந்து கரெக்டாக படித்து நல்ல மார்க் எடுத்து அது கூட NCC-யை வந்து ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக யூஸ் பண்ணினாதான் எங்களுக்கு தேவையான அந்த திறமையான மெட்டீரியல் கிடைக்கும். இப்போ NCC-யில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பேசிக் டிகிரியில் என்ன படிக்கணுமோ அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு NCC-யில் முழுமூச்சாக இறங்கிடுறாங்க. அதைத்தான் நான் சொல்கிறது, பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங். NCC-ல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் அதுக்கு அடிப்படையாக இருக்கிற உங்களோட டிகிரி வந்து நல்லபடியாக நீங்கள் படித்து அரியர்ஸ் வைக்காமல் நல்ல மார்க் வாங்கினா தான் அது வந்து நாட்டுக்கு நல்லது. இந்த ஃபில்டரிங் சிஸ்டத்தை கொண்டு வந்ததே அதனால தான். முதல்ல வந்து NCC சி சர்டிஃபிகேட் உள்ளவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து நிறைய போனஸ் மார்க் கொடுத்து எடுத்துகிட்டு இருந்தோம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எங்கள் அசஸ்மெண்ட் சென்டர்ஸில் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, NCC-ல அருமை பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நிறைய மெடல்ஸ், நேஷனல் லெவல்ஸ் மெடல் வாங்கியிருப்பாங்க, யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் சொல்லி பல நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து டிகிரியை சரியாக கம்ப்ளீட் பண்ணல, அரியர்ஸ் இருக்கு, மார்க்ஸ் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கேடட்டை எடுக்கும்போது நாங்கள் எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் சிறப்பாக செயல்படுற ஒரு மாணவர் தான் எங்களுக்கு தேவை. அதனால இப்போ அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றி உங்கள் அகாடமிக்ஸ்லேயும் நாங்கள் போனஸ் மார்க் கொடுக்குறோம். அதாவது நீங்கள் நல்ல மார்க் உங்கள் அகாடமிக்ஸில் எடுத்திருந்தால் அதுக்கும் போனஸ் மார்க்.

0: கிடைக்குது, என்சிசிக்கும் போனஸ் மார்க் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும், ரெண்டுக்கும் நாங்கள் ரெகக்னிஷன் கொடுக்குறோம்.
1: சரி, இப்போது யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மி போகணுன்னா அந்த யூனிஃபார்ம் மேலே இருக்க கிரேஸில் ஆர்மி சேரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க சார். அவங்க ஆர்மி போகிறதுக்கு முன்னாடி ஆர்மி லைஃப்பை பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இல்லை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற ஒரு விஷயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்?
0: முதல்ல ஆர்மிக்குள்ளே சேர்றது எப்படிங்கிற விஷயத்தில் அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சொல்கிறேன். இப்போ மற்ற ஜாப்ஸ் இருக்குது, சிவில் சர்வீசஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டராக இருக்கும், கவர்மெண்ட் மற்ற கவர்மெண்ட் செக்டராக இருக்கும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு ஜாப் அப்படிங்கிறது நீங்கள் கரியருக்கு போகும்போது என்ன அப்படின்னா ஒரு சிலபஸ் இருக்கும். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா இல்லை கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா காமர்ஸ் படிச்சிருக்கீங்களா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும். அதை நீங்கள் படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அதே தான் உங்களுக்கு வந்து அங்கே கேட்க போகிறாங்க. அதே மாதிரி நேர்முக தேர்வுக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் போகும்போது அதே மாதிரியான கேள்வி கேட்பாங்க, நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதான் கேட்பாங்க. ஸோ இது வெளியே ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் அதிகாரியாக நீங்கள் சேரணுன்னா உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு சிலபஸை வச்சு நாங்கள் செக் பண்ணுறதில்ல. இங்கே சிலபஸே கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா உங்கள் பர்சனாலிட்டி, உங்கள் தலைமை பண்புகள், உங்கள் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இதுதான் சிலபஸ். ஸோ இதில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா தன்னை அறிதல், சுய பரிசோதனை, நீங்களாக ஒரு விஷயத்தை பண்ணி பார்த்து அதில் வெற்றியோ தோல்வியோ அடைஞ்சு அதிலிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு முன்னேறி வர்றீங்களா அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ மித் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ்குள்ளே போகிறதுக்கும் ஏதோ ஒரு புக்கை வாங்கி அதில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி நான் எழுதிட்டா டிஃபென்ஸில் செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. அந்த அப்ரோச்சை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே வந்து உங்கள் பர்சனாலிட்டி தான், பெரிய பெரிய புக்ஸை படிக்க வச்சு நிறைய லெந்தியான எக்ஸாம்ஸை எழுத வச்சு நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணுறதில்ல. மினிமம் படிக்கணும், ஆனால் மேக்ஸிமம் உங்களோட பர்சனாலிட்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் சேர்ற விஷயம். இந்த விஷயத்தில் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா அது சேர்ந்ததுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்குங்கிறத வச்சு அவங்க சில பேருக்கு பைலட் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் பைலட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எடுத்துருக்கணும். அதே மாதிரி உங்கள் கண் பார்வை வந்து 6x6, அதாவது எந்த விதமான சின்ன குறைபாடு கூட இல்லாமல் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆசையவும் உங்களோட கேப்பபிலிட்டியும் உங்களோட தகுதியும் வந்து அலைன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணணும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அது பண்ணுறதில்ல, ஜஸ்ட் பிளைண்டாக போய் என் ஃப்ரெண்டு பண்ணினாங்க, இன்னொருத்தர் பண்ணாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் போய் அப்ரோச் பண்ணக்கூடாது. உங்கள் ஓன் கேப்பபிலிட்டி என்ன, உங்கள் ஓன் ஆம்பிஷன் என்ன, இது எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டு யூ ஷுட் அப்ளை ஃபார் த டிஃபென்ஸ் சர்வீசஸ். சில என்ட்ரீஸ்க்கு லேசர் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் கண் பார்வை குறைபாடை சரி பண்ணியிருந்தாலும் எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லேசர் சிகிச்சை பண்ணி ஒரு வருஷமாவது ஒரு கூலிங் பீரியட்னு இருக்கு, அந்த கூலிங் பீரியட் முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ திரும்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது கேரண்டி கிடையாது. அதாவது நான் லேசர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து செலக்ட் ஆகும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா லேசர் சிகிச்சையிலும் சில முன்னுக்கு பின்னான ரிசல்ட் வர்றதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நான் டாக்டர் கிடையாது, அதனால் கரெக்டாக சொல்ல முடியாது. பட் எந்த சிகிச்சை நீங்கள் பண்ணிட்டு வந்தாலும் எங்களுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸ், எங்களுக்கு தேவையான குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்குவோம். பட் எஸ், லேசர் வந்து தடை கிடையாது, அந்த ஒரு வருஷம் கூலிங் பீரியட் வந்திருக்கணும்.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.

0: இதுவரை ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் கர்னல் சிஎஸ்டி சுவாமி மற்றும் முனைவர் பேராசிரியர் ஏ விமலா ஆகியோர் மாணவர்களுடன் கலந்துரையாடினர். இதன் அடுத்த பகுதி வரும் திங்கட்கிழமை மாலை 5:02 கேட்கலாம்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு யாகில். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:31, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சித்திரை செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் அணிந்திருக்கும். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ். இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு செய்திகள், அதே மாதிரி கல்லூரிகளில் அட்மிஷன்லாம் போயிட்டுருக்கு, அது மாதிரியான அறிவிப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஜிஎன் மில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில்

2026 அட்மிஷன் தற்போது நடைபெற்றுருக்கு. இதில் பயிற்சி காலம் பார்த்திங்கன்னா 2 வருடம், 1 வருடம் மற்றும் 6 மாத பயிற்சி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெற்றுருக்கு. குறிப்பாக 2 வருட பயிற்சிகள், அதாவது 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், நிறைய 2 வருட பயிற்சிகள் சொல்லியிருக்காங்க. பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர், அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன், மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஃபிட்டர் டர்னர், ஏசி மெக்கானிக், இயந்திர பராமரிப்பு, எலக்ட்ரானிக் மெக்கானிக், மெக்கட்ரானிக்ஸ், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சாதனங்கள் பராமரிப்பு, இது மாதிரி 2 வருட பயிற்சிகள். அதாவது இதுக்கு 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதே மாதிரி 8வது வகுப்பு தேர்ச்சிக்கான ஒரு படிப்பு கூட இருக்குது, வயர்மேன், அதுவும் 2 வருட படிப்பு தான். 1 வருட பயிற்சி பார்த்தீங்கன்னா 10வது வகுப்பு தேர்ச்சியில் ரோபோட்டிக்ஸ், அதே மாதிரி டிஜிட்டல் மெனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், உணவு தயாரிப்பவர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமர், இன்டீரியர் டிசைன் அண்ட் டெக்கரேஷன், அது மாதிரியான படிப்புகள் இருக்கிறது. 1 வருட பயிற்சிகள் இது 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதே மாதிரி 8வது வகுப்பு தேர்ச்சியில் 1 வருட பயிற்சி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்டர் இருக்குது, உலோகத்தகடு வேலையால் அப்படிங்கிற இன்னொரு படிப்பு கூட இருக்குது, இது 1 வருட பயிற்சி 8வது வகுப்பு தேர்ச்சியில். அதே மாதிரி 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் 6 மாத பயிற்சிகள் கூட இருக்குது, ட்ரோன் பைலட் அது ஒரு பயிற்சி, அதே மாதிரி ஸ்மார்ட் போன் டெக்னீஷியன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்கிறது, எஸ்சிவிடி மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த அரசு தொழில் பயிற்சி நிலையம் நம்ம ஜிஎன்மில்ஸில் இருக்கக்கூடிய தொழில் பயிற்சி நிலையத்தில் சேரும் பொழுது மாணவர்களுக்கு நிறைய சலுகைகள் சொல்லியிருக்காங்க. மடிக்கணினி, மாதம் 750 ஊக்கத்தொகை, மிதிவண்டி, பஸ் பாஸ், பாடப்புத்தகங்கள், 2 சீருடைகள் மற்றும் தையற்கூலி சொல்லியிருக்காங்க, வரைபட கருவிகள், காலணி, தகுதியானவர்களுக்கு விடுதி வசதி, அதே மாதிரி புதுமைப்பெண் தமிழ் புதுவன் திட்டத்தின் மாணவ மாணவியருக்கு உதவித்தொகையாக 1000, இது மாதிரியான சலுகைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்க செய்ய வேண்டியது என்னென்னா www.skilltraining.tn.gov.in என்ற அப்படிங்கிற இணையதள முகவரியில் நேரடியாக நீங்கள் ஐடிஐ போய் கூட நீங்கள் ஆன்லைனில் இலவசமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்காக தனியாக நீங்கள் வந்து நெட் சென்டர் தேடிட்டுலாம் போக தேவையில்லை, நேரடியாக நீங்கள் வந்து நம்ம ஐடிஐ வளாகத்துக்கே போங்க, அங்கேயே நீங்கள் வந்து இலவசமாக இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்க நீங்கள் தேவையான ஆவணங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாற்று சான்றிதழ் டிசி, மதிப்பெண் சான்றிதழ் 10வது வகுப்பதும் 8வது வகுப்பதும், அதே மாதிரி ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஆதார் கார்டோடைய நகல் ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 5 ஃபோட்டோ வேணும், அதே மாதிரி இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கட்டாயமாக நீங்கள் அதில் பதிவு பண்ணணும். இதில் வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 14, அதிகபட்சமாக 40, பெண்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் பயிற்சி முடித்த அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் முன்னணி தனியார் நிறுவனங்களில் உடனடியாக வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்ய தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேர்க்கைக்கு தொடர்பு கொள்ள அணுக வேண்டிய முகவரி அரசு தொழிற்பயிற்சி நிலையம், ஜிஎன் மில்ஸ் அஞ்சல், கோவை 6410029, தொலைபேசி எண்கள் 9840434391, 8838151832, அதே மாதிரி மற்றொரு எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8248555252503, மற்றும் ஒரு எண்ணும் இருக்குது 9894345920, அதே மாதிரி நிறைவாக இன்னொரு எண்ணும் கொடுத்துருக்காங்க 8072737472. இது தவிர www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் கூட நீங்கள் அணுகி ஐடியில் சேர்க்கைக்காக பதிவு பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:42 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம். பாடலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அரசு தொழில் பயிற்சி நிலையம் நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய ஜிஎன் மில்ஸில் இருக்கக்கூடிய ஐடிஐயில் மாணவர் சேர்க்கைக்கான அந்த விவரங்களை பார்த்தா, அதே மாதிரி அந்த அரசு தொழில் பயிற்சி நிலையத்துக்கு எதிராக அமைந்திருக்கக்கூடிய அரசு தொழில் பயிற்சி நிலைய மகளிர் ஐடிஐயில் பார்த்திங்கன்னா 2026 ஆண்டிற்கான ஐடிஐ நேரடி சேர்க்கையை அறிவிச்சிருக்காங்க. இதில் மகளிருக்கு வந்து பயிற்சி கட்டணம் வயது வரம்பு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன பாடங்கள், 10ஆம் வகுப்பு முடித்த மாணவிகள் பார்த்திங்கன்னா 2 வருட படிப்புகளாக கம்மியர் மின்னணுவியல், எலக்ட்ரானிக் மெக்கானிக், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்னீஷியன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இது மாதிரியான படிப்புகள் இருக்கிறது. 2 வருட படிப்பு, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 1 வருட படிப்பாக பார்த்திங்கன்னா கணினி இயக்குவோர் மற்றும் திட்டமிடல் உதவியாளர் படிப்பை சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 1 வருட படிப்பாக தையல் வேலை தொழில்நுட்பத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐஓடி டெக்னீஷியன் அப்படிங்கிற படிப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், 1 வருட படிப்பாக கிடைக்கிறது. 6 மாத படிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஸ்மார்ட் போன் டெக்னீஷியன் மற்றும் ஆப் டெஸ்டர் அப்படிங்கிற படிப்பு இருக்கிறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மகளிர் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் ஏகப்பட்ட சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 52 வயது வரை சொல்லியிருக்காங்க. மாதம் 750 ரூபாய் உதவித்தொகை, அதே மாதிரி கட்டணம் இல்லாத இலவச பேருந்து பயணச் சலுகை, மடிக்கணினி, சீருடை, தையல் கூலி, பாட புத்தகம், இதே மாதிரி ஏற்கனவே சொன்ன சலுகைகள் இருக்கிறது. அது தவிர மத்திய அரசின் என்சிவிடி சான்றிதழ் இருக்குது. வளாக நேர்காணல் மூலமாக வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 90% மகளிர் பயிற்றுநர்களாக பயிற்சி அளிக்கப்படும். மகளிர் பயிற்றுநர்கள் தான் அங்கே பயிற்சி 90% கொடுக்குறாங்க. மகளிர் அதாவது மாணவிகளுக்கு சுத்திகரிப்பட்ட குடிநீர் இருக்கிறது. நவீன தொழில் வளர்ச்சியை அறிந்து கொள்ளும் பொருட்டு இண்டஸ்ட்ரியல் விசிட், இம்ப்ளான்ட் ட்ரைனிங், ஆன் ஜாப் ட்ரைனிங் எல்லாம் அங்கே கொடுக்குறாங்க. பயிற்சியாளர்களுடைய உடல் மற்றும் மனநலத்திற்காக இலவச கண் பரிசோதனை, மருத்துவ முகாம், புத்தாக்க பயிற்சி, யோகா பயிற்சி மாதிரி நிறைய பயிற்சிகள் அங்கே தனிப்பட்ட முறையில் மாணவிகளுக்கு பாடத்திட்டம் தவிர்த்து தந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி 6 முதல் 10-12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று நேரடியாக ஐடிஐ சேரும் பெண்களுக்கு அந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே கூடுதலாக உதவித்தொகை 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இணையதள முகவரி www. ஏற்கனவே நான் சொன்னதுதான் skilltraining.tn.gov.in அப்படிங்கிற அந்த முகவரி மூலமாக நீங்கள் தேவையான ஆவணங்களாக டிசி, அதே மாதிரி 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மார்க் லிஸ்ட்டு, சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு நகல், போட்டோ அதாவது புகைப்படம் வந்து 6 புகைப்படம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே வளாகத்திலே நீங்கள் வந்து மாணவர் சேவைக்கான பதிவை செஞ்சுட்டு வரலாம். தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மின் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: வெங்காயம் எல்லா மண்ணுக்குமே வரும். அதாவது கரிசல் மண், கருமண்ணுக்கு வரும், மலனுக்கு வரும், செம்மண்ணுக்கு வரும். கரிசல் மண்ணு காட்டுக்கு கொஞ்சம் நல்லா வரும், செம்மண்ணுக்கு நல்லா வரும், மலன் காட்டுக்கு பின்னையும் கொஞ்சம் தொழில் உரமெல்லாம் போட்டு பண்ணால் நல்லா இருக்கும்.
2: இன்றைய நமது நிகழ்ச்சியில் வெங்காயம் மற்றும் வாழை பயிர்கள் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
4: நேரம் 5:50, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் சித்திரச்சவனம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். அடுத்ததாக வேலை வாய்ப்புக்கான செய்திகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விமானப்படையில் பணி அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. பணி நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விமானப்படை காலி பணியிடங்கள் 379 பணியிடங்கள் இருக்கிறது. பதவி வந்து ஃப்ளையிங், கிரவுண்ட் டியூட்டி, தொழில்நுட்பம் சார்ந்தது மற்றும் தொழில்நுட்பம் சாராதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, சிஏ, சிஎம்ஏ ஆகிய தகுதிகளாக சொல்லப்பட்டிருக்கு. வயது ஃப்ளையிங்க்கு வந்து 1/7/2027 அன்றைய தேதிப்படி 20 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்கள், அதாவது 2/7/2003 முதல் 1/7/2007 ஆகிய தேதிகளில் கிடைப்பட்ட காலகட்டங்களில் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா 1/7/2027 அன்றைய தேதிப்படி 20 முதல் 26 வயதுக்குட்பட்டவர்கள், அதாவது 2/7/2001 முதல் 1/7/2007 ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறை எழுத்து தேர்வு, கேட் தேர்வு மதிப்பெண். விண்ணப்பிக்க கடைசி தேதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 19/6/2026, இந்த மாதத்தில் 19ஆம் தேதி கடைசி தேதியாக சொல்லியிருக்காங்க. இணையதள முகவரி afcat.edcil.co.in. அதே மாதிரி பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியிடங்கள் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. பணியிடங்கள் 100, பதவி ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர், கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி, வயது வந்து 3/7/2026 அன்றைய தேதிப்படி குறைந்தபட்ச வயது 20 வயதாக இருக்கணும். அது

அதிகபட்ச வயது 30 இருக்கணும். அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு, ஆவண சரிபார்ப்பு, தேர்வு மையம் சென்னை, விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/7/2026. அடுத்த மாதம் 3 வரையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க தேவையான இணையதள முகவரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, externalexam.bsnl.co.in.

விக்டர் ஃபோர்மன் மற்றும் திறன் மேம்பாட்டு செய்முறை பயிற்சியாளர், வயது 10/6/2026 அன்றைய தேதிப்படி, டெக்னீஷியன் ஆப்ரேட்டர் பதவிகளுக்கு 35 வயது, ஃபோர்மேன் பதவிக்கு 40 வயது, திறன் மேம்பாட்டு செய்முறை பயிற்சியாளர் பதவிக்கு 27 வயது, அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சி. தேர்வு முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தேர்வு இருக்கிறது, திறனறி தேர்வு, ஆவண சரிபார்ப்பு. விண்ணப்பிக்க கடைசி தேதி 10/6/2026, இந்த மாதம் 10ஆம் தேதி வரையிலான தேதி அறிவிச்சிருக்காங்க. இணையதள முகவரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா nalcoindia.co.in, mutra.nalcoindia.co.in அப்படிங்கிறதான் அந்த நிறுவனத்துடைய இணையதள முகவரி. அதில் சென்று நீங்கள் இந்த பதவிகளுக்காக விண்ணப்பிக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் இதுவரை கேட்டது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் மாணவர் சேர்க்கைக்கான விவரங்களை பார்த்தோம். நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: வெங்காயம் எல்லா மண்ணுக்குமே வரும். அதாவது கரிசல் மண், கருமண்ணுக்கு வரும், மலனுக்கு வரும், செம்மண்ணுக்கு வரும். கரிசல் மண்ணு காட்டுக்கு கொஞ்சம் நல்லா வரும், செம்மண்ணுக்கு நல்லா வரும், மலன் காட்டுக்கு பின்ன இங்கே கொஞ்சம் தொழில் உரமெல்லாம் போட்டு பண்ணால் நல்லா இருக்கும்.
3: இன்றைய நமது நிகழ்ச்சியில் வெங்காயம் மற்றும் வாழை பயிர்கள் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: என்றும் நீங்கள்
1: நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 பண்பலை. நேரம் 6 மணி. பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

0: திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடலை கேட்டோம். திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: திருவருள் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியதை கேட்டோம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலை பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: ஸ்ரீ மாதவ முகுந்த பாபசம்ஹார.
2: என்னங்க

0: ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. திரையில் பக்தி இசை, வாணி ஜெயராம், சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடலை கேட்டோம். வருவான் வடிவேலன் திரைப்படத்திற்காக

0: சுந்தரமூர்த்தி நாயனார் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியதை கேட்டோம். திரையில் பக்தி இசை பொன்மாலை பொழுதில் நிறைவாக.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம்

0: மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடியதை கேட்டோம். பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிறைவுற்றது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம் இன்று மாலை 6:40
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னைக்கு ராத்திரி 7:25 ஏறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வெங்காயம் மற்றும் வாழை போன்ற குறு தொழில் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போடுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதி சார்ந்த சுப்பிரமணியம் அவர்கள். நேரில் இன்னைக்கு ராத்திரி 9:30 மயிலிறகு பர்மாராணி திரைப்பட விமர்சனம் இடம்பெறுகிறது. இன்னைக்கு 10 மெலடி மெட்டுக்கள் அறிமுக நேயர்களுக்காக குளோரிசான 80 சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இனி நாளைய நிகழ்ச்சிகள் காலை 6:00 காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுகளுடன், தொடர்ந்து சான்றூர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். காலை 7:00 to 9:00 வரைக்கும் வணக்கம்.

கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இதில் காலையில் 7:30 உலக உணவு பாதுகாப்பு தினத்தை ஒட்டி மாவட்ட உணவு அதிகாரி அனுராதா விடுக்கும் செய்தியை நீங்கள் கேட்கலாம். காலை 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களுடன் நேர்முகத்தின் மறு ஒலிபரப்பை நீங்கள் கேட்கலாம். நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேற்று நாளை நண்பகல் 12 வசந்த இல்லம் அர்த்தமிழ் அரட்டை தொடர்ந்து இன்றோ கேட்டது இன்றும் இணைக்குது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பை கேட்கலாம். நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே உணவுப் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி தொழில் செய்து வரும் தொழில் முனைவோர் தஹீரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியை கேட்கலாம். நாளை மாலை 5:00 சித்திர சிவானம் உலக உணவு பாதுகாப்பு தினத்தை ஒட்டி கோயம்புத்தூர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கே ராமசாமி அவர்களுடன் நேரலையில் இடம்பெறுகிறார். அதேபோல் 4:00 விடியலை தேடி நாடகம் சென்னை அஞ்சல். நேற்று நாளை இரவு 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் தெக்கலூர் பகுதியைச் சார்ந்த இயற்கை விவசாயி சதீஷ் என்கிற துரைசாமி அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நாளை 10:00 மெல்லடி மெட்டுகள். இதுவரை ஆகாஷவாணி 103 FM இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம கீக்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இனி தொடர்வது விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு பின் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டுவருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ முதல் 5 கிலோ வரை, 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய்

0: வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர், மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக கூறினார். ஈஷா மையம் மூலம் இதுவரை 13 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் மேலும் 1 கோடியே 20 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையே தொடர வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்று கூறினார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சிகள் இருப்பதாக வந்துள்ள செய்திகளும், அரியலூர் மாவட்டம் வெற்றியூரில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி விழுந்ததாகவும் வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்கு உள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் 1 இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, ஈரோடு

0: சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் மேம்பாலம் மற்றும் தடுப்பணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேயர்களுக்கு இனிமையான பொன் மாலை நேர வணக்கங்கள். பொன் மாலை பொழுது 70களின் ஆனந்தமயமான ஆனந்த கீதங்கள் இடம்பெறும் நேரம் இது.

நீங்களே கேட்ட அந்த பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கௌரவம் திரைப்படத்திற்காக 6:45 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலையா 28°C, குறைந்தபட்சமா 24°C. ஈரோட்டில் அதிகபட்சமா 34, குறைந்தபட்சமா 26. திருப்பூர்ல அதிகபட்ச வெப்பநிலையா 32°C, குறைந்தபட்சமா 25°C. நீலகிரியில அதிகபட்ச வெப்பநிலையா 21°C, குறைந்தபட்சமா 17°C. சேலத்தில் அதிகபட்ச வெப்பநிலையா 33°C, குறைந்தபட்சமா 25°C. பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையா 28°C, குறைந்தபட்சமா 24°C வெப்பம் பதிவாயிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். நாளை அவ்வப்பொழுது லேசான மழையிலிருந்து ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழைக்கான வாய்ப்பு உண்டு. நேற்று இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

கேட்ட அந்த பாட்டு ஷங்கர் சலீம் சைமன் திரைப்படத்திற்காக எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து எஸ் ஜானகியோடு சேர்ந்து பாடிய பாடலை கேட்டோம். 6:49 நிமிடம் ஆகாஷவாணி 103 FM-ல பொன்மாலை பொழுது கேட்டுட்ருக்கீங்க.

0: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நெல்லை இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது இளையராஜா இசையில். பொன்மாலை பொழுது கேட்டுட்ருக்கோம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. 6:54 ஆயிட்டுருக்குங்க. போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அதே மாதிரி உக்கடம் டவுன்ஹாலில், ராஜ ஸ்ட்ரீட், வைசால் ஸ்ட்ரீட், மேட்டுப்பாளையம் சாலை, கவுண்டர் மில், சாய்பாபா கோவில், அவினாசி சாலையில் லக்ஷ்மி மில்ஸ்லேருந்து நீலாம்பூர் வரையிலான பல பகுதிகள், திருச்சி சாலை சிங்காநல்லூர், சத்திய ரோடு சரணம்பட்டி, கணபதி, ஸோ இங்கெல்லாம் வந்து நல்ல போக்குவரத்து நெரிசல் இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்கள். சனிக்கிழமை சாயங்காலம் வேறு, ஸோ இயல்பாகவே போக்குவரத்து நெரிசல் இருக்குது. மெதுவான வேகத்தில் பயணம் செய்யுங்க. இனி தொடர்ந்து பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலில்

இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி வசந்தா பாடியதை கேட்டோம். பானுமதி ராமகிருஷ்ணாவின் இசையில் அந்த பாடல். 6:57 ஆகாஷவாணி 103 பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பொன்மாலை பொழுது.

0: 7:10 ஆகாஷவாணி மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். வழங்குபவர் ஜி மணிகண்டன்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 241 கிராம பஞ்சாயத்துகளிலும் June 30 வரை விளைநிலம் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற உள்ளது. ரசாயன உரங்கள், செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை அதிகம் பயன்படுத்தாமல் அதற்கு மாற்றாக மண் வளத்தினை பாதுகாக்க அங்கக மற்றும் இயற்கை உர பயன்பாடுகள், பசுந்தாள் உர பயிர்கள் மற்றும் பசுந்தழை பயிர்கள் பயன்பாடு, நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வாறு பயிர்களுக்கு பயன்படுத்துவது, நானோ உரங்கள் பயன்பாடு மற்றும் திரவ உயிர் உரங்கள் பயன்பாடு போன்றவற்றை தொழில்நுட்ப விளக்கங்கள் வழங்கப்படும். எனவே இம்முகாமில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணியான வீடுகள் கணக்கெடுப்பு வரும் August 1 முதல் 30 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக பொதுமக்கள் தங்களது விவரங்களை தாங்களே பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு பணி July 17 முதல் 31 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பிப்ரவரி மாதத்தில் நடைபெற உள்ளது. வீடு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பாக சென்னை தமிழ்நாடு மக்கள் தொகை இயக்குநரகத்திலிருந்து பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு June 1, 2 மற்றும் 3 தேதிகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் முதன்மை பயிற்றுனரால் களப்பயிற்றுனர்களுக்கு June 9, 10 மற்றும் 11 பயிற்சிகள் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சிகள் அனைத்தும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 4 வட்டங்கள், 4 பேரூராட்சிகள் மற்றும் 2 நகராட்சிகளைச் சேர்ந்த பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள், களப்பயிற்றுனர்கள், இருக்கை பிரிவு அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த முகேஷ் மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 400 மேற்பட்ட முன்னணி ஆணழக வீரர்கள் பங்கேற்று தங்களது உடல் திறனை வெளிப்படுத்தினர். 55, 60, 65, 70, 75 மற்றும் 80 கிலோ எடை பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 60 கிலோ எடை பிரிவில் சீர்காழியைச் சேர்ந்த முகேஷ் சிறப்பான உடற்கட்டமைப்பை வெளிப்படுத்தி முதலிடம் பிடித்து மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை தட்டிச் சென்றார். தலைவர் ஜெகநாதன் முதன்மை நடுவராக கலந்து கொண்டு வீரர்களின் உடற்கட்டமைப்பு மற்றும் திறன்களை மதிப்பீடு செய்து வெற்றியாளர்களை தேர்வு செய்தார். இந்த பிரிவில் லட்சுமிகாந்தன் 2 சசிகுமார் 3 பெற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற முகேஷ் மற்றும் பிற வீரர்களுக்கு விழா குழுவினர், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கௌரவித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் விற்பனை மையத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் திறந்து வைத்தார். இந்த விற்பனை மையத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட தேன், ஊறுகாய், பழச்சாறு வகைகள், ஸ்ட்ராபெரி ஜாம், ஜெல்லி

0: உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடன் உழவர்களால் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், மலர்ச்செடிகள் மற்றும் காய்கறி விதைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விற்பனை மையத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் இம்மையம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் தற்போது நடைமுறையில் உள்ளது. இதன்படி கிழக்கு கடற்கரை பகுதியில் April 15 முதல் June 14 வரை 61 விசைப்படகுகள் மற்றும் இழுவலை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை காலத்தில் தமிழ்நாடு கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1983 கீழ் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அனைத்து மீன்பிடி படகுகளும் நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசை படகுகளையும் கடந்த May 21 மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடி உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை அரசு விதிமுறைகளின்படி படகுகளுக்கு வர்ணம் பூசி ஆய்வுக்கு உட்படுத்தினர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் வழங்கப்படும் பிரதமரின் கௌரவ நிதித்தொகை பெற்றுவரும் நில உடைமை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களின் நில விவரங்களை பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கௌரவ நிதித்தொகை பெற்றுவரும் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை நிதி கிடைக்கப்பெறாது என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இதுவரை பதிவு செய்யாத மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் அருகில் உள்ள பொது சேவை மையங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் உடனடியாக பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353 ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய குடும்பநல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9% 76.2% அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7% 90.6% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின் போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.9% 60% அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35 உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில்

0: 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சூரிய சக்தி மூலம் 40 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கடாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள், ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்காட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரகொன்று கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்ருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டு திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்ருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பஹ்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பஹ்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில், இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமென்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் முஜ்தபா கமேனி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற

0: வெற்றி வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா ஹயோட்டா மசுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ் உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் July 1, 4, 7, 9 மற்றும் 11 தேதிகளில் நடைபெறவுள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C முதல் 35°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75%-85% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65%-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை: கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். வேளாண் அறிவுரைகள்: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 km வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். தொடர் மழை காணப்பட்டால் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் நாற்றங்காலில் மாலையில் 5 cm அளவில் நீரினை கட்டி காலையில் வடிப்பதால் மழைத்துளியின் வேகத்தினால் விதை முளைப்பில் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்கலாம். நெல் நாற்றங்காலில் வடிகால் வசதி செய்து நாற்றங்கால் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். நெல்லில் 1 கிலோ விதைக்கு பாசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். உழவிட்ட நிலங்களில் இரவை சோளம் விதைப்பினை போதிய வடிகால் வசதி செய்து தொடரலாம். விதையை தயோமீத்தாக்சை 30%, FS மருந்தை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் மருந்து என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். வேலூரம் இடுவதை தவிர்க்க வேண்டும். பொள்ளாச்சி வட்டத்தில் மானாவாரி சித்திரைப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும். மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி செய்து விதைப்பு செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய

0: மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்க வேண்டும். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிவர்த்தி நிலைநிறுத்தவும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சளை நடவு தொடர்ந்து செய்யவும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். மழையுடன் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். வாழையில் வேர்த்தண்டு அழுகல் நோயினி தாக்கத்தை கண்காணிக்கவும் நோய் அறிகுறிகள் தென்பட்டார் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25 கொண்டு மண் நனைக்கும் முறையை பயன்படுத்த வேண்டும். தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும் ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கவாத்து செய்யவும். அதிகப்படியான பாசனத்தை தவிர்க்க வேண்டும். நோயால் பாதிக்கப்பட்ட தாவர பகுதிகளை உடனடியாக அகற்றி அழிக்கவும். அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து 1.5 தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்து கோடை மழையினை வேறு பகுதியில் சேமிக்கவும். மழையினை பயன்படுத்தி ஒரு தென்னை மரத்துக்கு 600 யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பிக் மற்றும் 1 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் உரங்களை இடலாம். தென்னையில் குறும்பை உதிர்வை தடுக்க தென்னை டானிக்கை 40 மில்லி என்ற அளவில் 120 மில்லி லிட்டர் தண்ணீருடன் கலந்து வேர் மூலம் கட்டவும். கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேக சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கால்நடை மற்றும் கோழி கூடாரங்களில் பாதுகாப்பினை உறுதி செய்யவும். நிலவும் வானிலையில் கறவை மாடுகளுக்கு பால் கறக்கும் முன்மடியை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் திரவத்தால் நன்கு கழுவுதல் மூலம் மடிவைக்க நோயினை தடுக்கலாம். கால்நடை கொட்டகைகளில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளவும். தூய்மையான தீவனம் மற்றும் சுத்தமான குடிநீரை வழங்கவும். கால்நடைகளை உலர்ந்த மற்றும் நல்ல காற்றோட்டம் உள்ள கொட்டகைகளில் பராமரிக்கவும். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

இன்றைய நமது நிகழ்ச்சியில் வெங்காயம் மற்றும் வாழை பயிர்கள் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள்.

0: நான் வணக்கங்க. எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் 25 வருஷமா பண்றோம்.
0: என்னென்ன வெள்ளாமையெல்லாம் இது வரைக்கும் தோட்டத்துல போட்டு எடுத்ததுண்டுங்க?
1: தோட்டத்துல நாங்கள் வெங்காயம் நடுறோம். வைகாசி மாசம் வெங்காயம் நடுவோம். வைகாசி மாசம் நட்டுனா 3 மாசம் கழிச்சு தோண்டி பட்டறை போட்டுருவோம். வெங்காயத்தை பொறுத்தளவு ஒரே ரகம் தான், சின்ன வெங்காயம். வெங்காயம் நட்டுனா 35, இந்த வைகாசி மாசம் நட்டுனா 70 நாள் ஆகி வெங்காயம் எடுத்து போடணும். காடு வந்து நல்ல புழுதி காடாக இருக்கணும். அடியாரம் போடணும், புண்ணாக்கு டிஏபி இல்லை காம்ப்ளெக்ஸ் போட்டு நடுவோம். நட்டு 25 நாள் வரைக்கும் சலுகை, வெங்காயம் நட்டு 20 நாள் வரைக்கும் தண்ணி விடக்கூடாது. ஒரு தண்ணி நட்டு ரெண்டாவது தண்ணி விட்டதுக்கும் பிறகு 25 நாளைக்கும் பிறகு தண்ணி விடணும். தண்ணி விடையில் மறுபடி மேலே வர கரைச்சல் பேஸ்டம் பாக்ஸோ இல்லைன்னா டிஏபியோ இல்லை 19 உரமா விடலாம். அப்புறம் மறுபடியும் ஒரு 15-10 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு உரம் கொடுக்கணும். பயிரில் ஏதாவது நோய் புழுத்தாட்டம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கணும். இல்லை ஒரு 30 நாளையில் சூரணோ விழுந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கணும். அப்புறம் 40 நாளில் அந்த வெங்காய பயிர் வந்து குருத்து வந்து சுருண்டாலோ இல்லை நுணுக்கர்கள் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கணும். 70 நாள் வரைக்கும் இது பண்ணி மறுபடியும் எடுத்து பட்டறை போடணும்.

0: பட்டறை போட்டதுக்கும் பிறகு மறுபடியும் 2 மாதம் கழித்து ஐப்சி கார்த்திகையில் சேல்ஸ் பண்ணுவோம்.
1: பொதுவாக எந்த மாதிரி மண்ணுக்கு நல்ல வெங்காயம் ஊறி வருங்க?
0: வெங்காயம் எல்லா மண்ணுக்குமே வரும், அதாவது கரிசல் மண், கருமண்ணுக்கு வரும், மலனுக்கு வரும், செம்மண்ணுக்கு வரும். கரிசல் மண்ணு காட்டுக்கு கொஞ்சம் நல்லா வரும், செம்மண்ணுக்கு நல்லா வரும், மலன் காட்டுக்கு பின்னே இங்கே கொஞ்சம் தொழில் உரமெல்லாம் போட்டு பண்ணால் நல்லா இருக்கும்.
1: எவ்வளோ ஏக்கருக்கு மொத்தமாக வெங்காயம் போடுவீங்க?
0: வெங்காயம் நம்ம போடுறதை பொறுத்து 1 ஏக்கராவுக்கு வந்து 4 வடல்லேருந்து 5 வடல் வரும்.
1: 70 நாளைக்கு அப்புறம் ஒரே விவசாயத்தை பண்ண முடியாது இல்லைங்களா? இதுக்கப்புறம் வேற என்ன போட்டு எடுப்பீங்க?
0: 70 நாள் கழிச்சு ஒன்று வாழை போடலாம், இல்லை இலை வாழை போடலாம். இப்போ நாங்கள் வந்து இலை வாழை போட்டிருக்கிறேன், இலை வாழை போட்டு இப்போ பட்டம் கட்டிட்டு இருக்கிறோம், எரு வச்சு பட்டம் கட்டிட்டு இருக்கிறோம்.
1: ஒரு விவசாயத்துலேருந்து இன்னொரு விவசாயம் மாற்றி பண்ணும்போது எப்படி மண் மேலாண்மையெல்லாம் பண்ணுவீங்க?
0: அதுக்கு வந்து சின்ன டிராக்டர் வச்சு உழுது, மறுபடியும் எரு ஆளு விட்டு எரு வச்சு, மறுபடியும் சின்ன டிராக்டர் விட்டு பட்டம் கட்டி, இன்னும் 3 மாதம் போனால் அப்புறம் இலை இருக்கலாம், 5 மாசம் கழிச்சு இலை இருக்கலாம்.
1: கண்ணு எங்கிருந்து வாங்குவாங்க வளர்க்குறேன்னு?
0: புரோக்கர் மூலியமாக தான், திருச்சியிலேருந்து வருதுங்கிறாங்க, தூத்துக்குடியிலேருந்து வருதுங்கிறாங்க, ஆனால் இங்கேயே வந்து வியாபாரிகளோட அணுகுமுறையில் தான் வாங்க.
1: வாழை நடவு முறை பற்றி சொல்கிறீங்களா?
0: கன்று வந்து 5 க்கு 4 வச்சு போடுவாங்க. இலை வாழை எப்படின்னா, காய் வாழைனா 7 க்கு 7 அப்படி வச்சு போடுவாங்க. இலை வாழைனா 1 சைடு 4 1 சைடு 5, முதல் 4.5 வச்சாங்க, இப்போ 4.5 வச்சு போடுறாங்க. இடவழி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். காய் வாழையாக இருந்ததுன்னா கப்புரை வழியாக இருந்தால் 8 அடி, நேந்திரனாக இருந்தால் 6.5 அடி, பூவனாக இருந்தால் 6 அடி அப்படி வச்சு போடுவாங்க. இன்னும் ஓட்டம்
1: சரிங்கண்ணா. இப்போது உரமிடுதல் பற்றி சொல்கிறீங்களா? வச்சதுலேருந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் உரம் கொடுப்பீங்க, எத்தனை முறை கொடுப்பீங்க?
0: மாதத்தில் ஒரு வாட்டி உரம் கொடுக்கணும். அப்போ தான் வாழை பொறுத்தளவு வாழை போட்டு 1-2 மாதம் ஆகியாச்சுன்னா மாதத்தில் ஒருக்க உரம் கொடுக்கணும்.
1: என்ன மாதிரி உரம்ல பொதுவாக நீங்கள் பயன்படுத்துவீங்க?
0: நம்ம அந்த வாழை பொருட்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஏபி, காம்ப்ளெக்ஸு, மெக்னீஸ் சல்ஃபேட்டு, சிங்க் சல்ஃபேட் அந்த மாதிரி கண் எந்த பொசிஷனில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுக்கும்.
1: எத்தனை நாளில் முளைப்பு கண்ணிலிருந்து வரும்?
0: வச்சது நாத்தா இருந்ததுன்னா வச்சதுலேருந்து இலை வரும். கண்ணு போட்டோம்னா 1 மாதத்தில் கண்ணு பூரா முளைப்பு வந்து.
1: தண்ணி வசதி எல்லாம்?
0: தண்ணி வந்து வாழைக்கு குறைவாக தான் விடணும். அதாவது இப்போ காய் வாழை எப்படின்னா ஒரு ட்ரிப்பில் விடுறோம் அப்படின்னா ஒரு ட்ரிப்புக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் ஆகுது அப்படின்னா 3 மணி நேரம் விட்டோம்னா சரியாக இருக்கும்.
1: வச்சதுலேருந்து எத்தனை நாள் எல்லாம் இருக்க முடியும்?
0: 5 மாதத்துலேருந்து 6 மாதம்.
1: வியாபாரத்துக்கு என்ன பண்ணுவோம்?
0: வியாபாரம் மொத்தமாக பேசிக்குவேன், கட்டு இந்த ரேட் 500 ரூபாய்க்கு கட்டு பேசுவேன், 150 ரூபா அறுப்பு கூலி, 150 ரூபா போயிடுதுன்னா 350 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும்.
1: சரிங்க. நான் இது வரைக்கும் இலை வாழை பற்றி எல்லாமே சொல்லியிருந்தீங்க, இப்போ காய் வாழை சாகுபடி முறை பற்றி சொல்ல முடியுங்களா?
0: காய் வாழை பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது 9வது மாதம் நடவு போடணும். நேந்திரன் இருந்தால் 9வது மாதம் போட்டால் நம்மளுக்கு அந்த ஓணத்துக்கு வரும், ஓணத்துக்கு வந்ததுன்னா ஓரளவுக்கு விலை இருக்குங்கிறதுனால அது ஒரு பட்டமாக போடுறாங்க. அப்புறம் தைப்பட்டமும் போடுறாங்க, ஆனால் நான் தைப்பட்டம் போடல. இந்த கெடுவு பார்த்தா கப்பூரை வள்ளி நாற்று வாங்கி நட்டியிருக்கிறேன். அது காரணம் என்ன அப்படின்னா, கண்ணு வந்து நோய் கண் எடுத்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பிக்கில் வாங்கி நடவு போட்டிருக்கிறேன். நாற்றுக்குன்னா அது ஒரு 2000 கன்று நடவு அதில் வந்து கப்புரவள்ளி அப்படின்னா அப்பப்போ அந்த வெல்ட்டு வரும், அது கரெக்டாக தண்ணி கம்மியாக வச்சு மருந்தடித்து கொண்டு வரணும். ஒன்று மார்க்கெட்டு போனால் ஒரு 600 ரூபா 700 ரூபாய்க்கு விற்கி, சில சமயத்தில் 300 400க்கு விற்கி, கம்பத்துக்கு குளக்கம்பத்துக்கு கொடுக்கறதுனால ஒரு 450 ரூபா 500 ரூபா ஒரு கம்பம் வரும்.
1: சரிங்கண்ணா. இப்போ இந்த வெங்காயம் வாழை இது எல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு மாற்றி பயிர் மேலாண்மை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இது இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டான வருமானத்துக்கு நீங்க தோட்டத்தில் வேற ஏதாவது போட்டிருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
0: பாக்கு வந்து நான் 2016 நடவு போட்டிருக்கிறேன், ஒரு 4500 கன்று. மொகித்து கன்னத்தை தான் போய் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கிறேன். மேங்களூர் போய் பாக்கு எடுத்துட்டு வந்து அதை முளைக்க வச்சு அப்புறம் அதை பாக்கெட்டில் போட்டு நாற்றை வச்சு நாற்றை எடுத்து வாழைக்காட்டுக்குள்ளே வச்சு வாழைக்கன்று ஒரு 5-4 ஏக்கரை வாழை போட்டு அந்த வாழைக்காட்டுக்குள்ளே தான் மொகித்து நடவு போட்டிருக்கிறேன். நடவு போட்டு 3-4 வருஷத்துலேருந்து காப்புக்கு வருது. ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னா நம்மளுடைய பராமரிப்புக்கு ஒரு ஏற்ற மாதிரி அது நல்ல முறைக்கு இருந்திருக்குது. அதே மாதிரி மறுபடியும் பாக்குக்கன்று 6 பாக்குக்கன்று போடுறதுனால ஒரு வாழைக்கு போட்டு வாழைக்கண்ணுக்கு ஒரு 3 மாதம் ஆனதுக்கும் பிறகு அப்புறம் பாக்கு நாற்றை எடுத்து வைக்கணும். ஒரு 8 அடி இடவேளை விட்டு வச்சா நல்லா இருக்கும்.
1: இதனோட உர மேலாண்மை பற்றி எல்லாம் சொல்லுங்களேன்.
0: அது நம்ம வாழை கொடுக்குற ஒருத்தையவே கொடுத்துட்டு இருக்கலாம். மறுபடியும் வாழை எடுத்துகிட்டு ஒரு போக மஞ்சள் போடலாம். மஞ்சள் வந்து கரெக்டாக உள்ளோலை போட்டி அதை ஒரு 3 அடி பெட்டு ஓட்டி அதில் மஞ்சள் போடலாம். மஞ்சளை தோண்டியாச்சு அப்படின்னா பாக்கண்ணுக்குள்ளே வேறு எதுவும் பண்ண முடியாது,
1: நிழல் கட்டாமல் இருக்கிற.
0: ஆமாம். அப்புறம் வந்து இப்போ பாக்கண்ணுக்கு தனிப்பட்ட முறையில் வருஷத்தில் ஒரு 2 ஓட்டு உரம் கொடுக்கணும். உரம் கொட்டால் இன்னொரு 4 வருஷத்தில் காப்புக்கு வந்துருக்கு.
1: எத்தனை வருஷம் வரைக்கும் காப்பு எடுக்க முடியும்?
0: பாக்கு வந்து நம்ம பத்த நடை போட்டிருக்கிறோம், எத்தனை அதோட ஆயுள் காலம் எவ்வளவுன்னு தெரியல, 30 வருஷங்கிறாங்க, 25 வருஷங்கிறாங்க, இல்லை சில

0: அதே 40 வருஷம் அப்படிங்கிறாங்க. அதோட ஆயுள் காலம் நம்ம வருங்காலத்தில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பாக்கு வந்து 3.5 வருஷத்துலேருந்து 4 வருஷத்தில் காப்பு புல் காப்பு வந்துடும். 5வது வருஷம் முழுசாகவே புற மரம் காப்புக்கு வந்துடும். ஓரளவுக்கு பாடுவாசி இல்லாமல் பாடுவாசி கண்ணு வச்சு எடுக்கணும். அதுலேயும் நிறையா குருத்தடி நோபுழுகு, வேரல்கள் நோபுழுகு, மண்டைக்காய்ச்சல் வரும், அதுகளெல்லாம் கொஞ்சம் பராமரித்து மருந்து ஊற்றி கொண்டு வரணும். மருந்து அப்படிங்கிறதோட கொஞ்சம் ஆர்கானிக்காக இது பண்ணால் நல்லாயிருக்கும். நம்மளதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக தான் பண்ணுறோம். பாக்கு அப்படிங்கிறது அது ஒரு தனிப்பட்ட பிரான்ச்சுன்னா வச்சுக்கலாம். தென்னைங்கிறது அது ஒரு பிரான்ச்சு. இப்போ வெங்காயம் அப்படிங்கிறது வந்து அது வந்து 3 மாதத்து வெள்ளாமல், வாழைங்கிறது வந்து 1 வருஷம் 1.5 வருஷத்து வெள்ளாமல், இலை வாழை இருந்தால் 1.5 வருஷம், காய் வாழை இருந்தால் 1 வருஷம், அந்த மாதிரி வரும்.
1: இலை வாழைனா 1.5 வருஷம் எத்தனை அறுப்பு எடுக்கலாம்?
0: அறுப்பு கணக்கு இல்லைம்மா, 3 நாளைக்கு ஒரு அறுப்பு, 6 மாதத்துலேருந்து 3 நாளைக்கு ஒரு அறுப்பு, 1 வருஷத்து வரைக்கும் அறுக்கலாம். 1 வருஷத்துக்கு மேலே அப்புறம் அது இலையினுடைய கீத்தினுடைய வண்ணம் வந்து கம்மியாகிக்கு, அதனால 1 வருஷத்துக்கு அறுக்கலாம் நல்ல முறைக்கு. 1 வருஷத்துக்கு மேலே வச்சிருந்தோம்னா அப்புறம் அது ஏல்டு கம்மியாகிடும். காய் வாழை அதுதான், 1 வருஷத்துக்கு காய் வாழை. காய் வாழை 12 மாதத்தில் வந்து நேந்திரம் இருந்தால் 12 மாதத்தில் வந்துடும். இதாக இருந்த புவனாக இருந்தாலும் 12 மாதத்தில் வந்துடும். அதே இது தேன் வாழை அப்படிங்கிறது அந்த கப்பூர் வழி வந்து 15 மாதம் வரும். செவ்வாழைன்னா 15 மாதம் வரும். இது குண்டால் நேந்திரனுங்கிறதும் 14 மாதம் வரும். ஒவ்வொரு வாழையும் ஒவ்வொரு இது மாறு வரும்.
1: ஒரு தார் இங்கே வந்து வெட்டி எடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க?
0: ஒரு தார் இங்கே வந்து வெட்டி எடுக்கிறது இந்த கடவு நேந்திரன்னு பார்த்தா 13 ரூபாயிலேருந்து 15 ரூபா, உப்பெல்லாம் 20 ரூபா 22 ரூபாய்க்கு விற்கிது.
1: ஒரு தார்னு சொல்கிறீங்களா இல்லை ஒரு கிலோன்னு சொல்கிறீங்களா?
0: 1 கிலோ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கும். கதலின்னு பார்த்தா இப்போ 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரை கிலோ எடுக்கிறாங்க. ஒரு 7 கிலோ 6 கிலோ வரும் கதலி.
1: சரிங்கண்ணா, இது வரைக்கும் பாக்கு சாகுபடி முறை பற்றி எல்லாம் சொன்னீங்க. தென்னை வச்சிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, தென்னை சாகுபடி முறை பற்றி சொல்ல முடியுங்களா?
0: தென்னை மரம் வச்சு 15 வருஷம், இப்போ 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு. வந்து 60 நாளைலேருந்து 70 நாளைக்கு இருக்க தேங்காய் போடுவோம். நிறைய நோய் ஒழுகுது, பேர் புழு ஒழுகுது, ஊசி வண்ட் ஒழுகுது, குருத்தடி நோய் ஒழுகுது, இந்த மாதிரி நிறைய. அதுக்கு ஒரு 100 மரம் இருக்குதுன்னா வருஷத்தில் 3 மரம் 4 மரம் செத்து போகுது. மருந்து கொடுத்தாலும் அதையும் தாண்டி சாகு.
2: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும்.
3: நேயர்களே, மண்வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9949903835 மற்றொரு எண் 8220469 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13வது வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு

0: த்ரீயில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும்.
1: இன்றைய நமது நிகழ்ச்சியில் வெங்காயம் மற்றும் வாழை பயிர்கள் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள்.
2: இது இல்லாம வேற என்னென்ன தொழில் எல்லாம் பண்றீங்க?
3: வேற என்ன தொழில் பண்ற? டிராக்டர் இருக்குது, டிராக்டர் அப்படி ஒரு மூணு வண்டி இருக்குது. அதை நடு வாடகைக்கு ஓட்டுறதுக்கு போகுது, நம்ம சொந்த ஓட்டம் ஓட்டிட்டு வாடகைக்கும் போயிட்டு.
2: வாடகைக்குனா அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருமே கூப்பிடுவாங்க இல்லைங்களா? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு வாடகை கிடைக்குங்க?
3: ஒரு மணி நேரம் அப்படின்னா கொத்துனா 900, ரொட்டா வெட்டனா 1000, 1300, வாழை ஓட்டுறது அப்படின்னா 1500. காட்டை பொறுத்து வாங்குவோம். காய் வாழை இலை வாழை எல்லாம் அழிச்சு கொடுக்கறதுன்னா மணிக்கு 1500. நார்மலாக ஓட்டுறதுன்னா 1100, 1000 ரூபாய்க்கு ஓட்டுறோம்.
2: சரிங்கண்ணா, இப்போ இது வரைக்கும் உங்களோட விவசாய அணுகுமுறை பற்றியெல்லாம் என்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருந்தீங்க. இத்தனை வருஷம் உங்கள் விவசாய அனுபவத்து மூலியமாக இனி வர சந்ததியினர் இல்லைன்னா இளம் தலைமுறையின விவசாயிகள் உங்ககிட்ட வந்து உங்களோட அனுபவத்து மூலியமாக ஒரு சில கருத்துக்களை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னாலும், இல்லை அவங்க அவங்களோட வாழ்க்கையில் சிறந்து விளங்குறதுக்கான சில வழிமுறைகள் நீங்கள் சொல்லித்தரதா இருந்தாலும் என்ன மாதிரியான வழி முறைகள் நீங்க சொல்லி தருவீங்க?
3: இளம் தலைமுறை விவசாயம் பண்ணாங்கன்னா சாப்பாடு கிடைக்கும். அதாவது அன்னைக்கு கூலிய பார்த்தா ஒரு கூலியாளுக்கு 20 ரூபா கூலி, அன்னைக்கு 30 ரூபாய்க்கு வெங்காயம் நிற்குது, இன்னைக்கு 350 ரூபா 400 ரூபா கூலி, இன்னைக்கு 30 ரூபாய்க்கு வெங்காயம் நிற்குது. வாழைக்காய்னு பார்த்தா அன்னைக்கே 35 ரூபா 40 ரூபாய்க்கு விற்குது, ஆனால் இன்னைக்கு 16 ரூபா 17 ரூபாய்க்கு விற்குது. இளம் தலைமுறை ஒரு விவசாயம் பண்ணா எப்படி சம்பாதிக்க முடியும்? அன்னைக்கு டிராக்டர் பார்த்தா ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு டிராக்டர் ஓட்டி கொடுத்தாங்க ஒரு ஏக்கரா. இன்னைக்கு ஒரு ஏக்கரா ஓட்டணும்னு ஒரு டிராக்டர் கூப்பிட்டாலும் 1000 ரூபா 1500 ரூபா வரும். ஒரு ஏக்கராக பூர்த்தியாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னா 5000 ரூபாயிலிருந்து 7000 ரூபா வரைக்கும் ஆயிரும். அதுவாக ஒரு லோடு எரு வாங்கி விட்டோன்னு அப்படின்னா ஒரு லோடு எரு 5000 ரூபா, வலிக்கிறதுக்கு 1000 ரூபா, டிராக்டருக்கு 1000 ரூபா வாடகை, அதை காட்டுக்குள்ளே கொண்டு வந்து இறைக்கிறதுக்கு 350 ரூபா வாடகை. அப்படி பார்த்தா ஒரு ஏக்கராவுக்கு விவசாயம் பண்ணுறது காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணி ஒரு விவசாயம் வெள்ளாமை வைக்கணும்னாலும் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா செலவு. ஒரு வாழைக்கன்று போடணும்னா ஒரு ஏக்கராவுக்கு 25000 ரூபா செலவாகு, 50000 ரூபா செலவு. அதே ஒரு விவசாயி ஒரு பூமியை பிடிச்சி குத்தகைக்கு பிடிக்கணும்னா குத்தகைக்கு பூமிக்கு அதுக்கு ஒரு 50000. ஒரு ஏக்கராவுக்கு சொட்டு நீர் போடணும்னா அதுக்கு ஒரு 70000. 140000 ரூபா இருந்தால் தான் ஒரு ஏக்கரை விவசாயமே பண்ண முடியும்.
2: நிறைய விஷயங்கள் நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க, இதுல நிறைய இடர்பாடுகள் இருக்குதுன்னு தெரியுது. இருந்தாலும் விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்லை இல்லைங்களா? இனி வர காலத்துல இதெல்லாத்தையும் சரி பண்ணி நிவர்த்தி பண்ணி விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு உங்களோட கருத்து என்னங்க?
3: வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், எனக்கு பொறுத்தளவு வாய்ப்பு கம்மி. அதாவது ஒரு விவசாயி 10 ஏக்கரை விவசாயம் வச்சிருக்கிறான் அப்படின்னா அந்த விவசாயத்தை நம்பி 2 குழந்த கொஞ்சம் படிக்க வைக்கிறதா, இல்லை விவசாயத்தை நம்பி நாம் ஏதாவது சம்பாதிக்கலாமான்னா வாய்ப்பு கம்மி தான், என்ற கருத்து கம்மி. அது நான் சொல்கிறது வந்து ஏறுக்குமாரத்தான் மற்றவங்க இது பண்ணுவாங்க, ஆனால் அந்த பீரியடில் இருந்தாங்கன்னா அதோட கஷ்டங்கள் தெரியும். வாய்ப்புங்கிறது கருத்து கம்மி தான். அதாவது இதே போச்சு அப்படின்னா இன்னைக்கு 2025, 2026, 2027, 2030 விவசாயம்ங்கிறது ரொம்ப கம்மி. ஒன்று ஒரு சைடு பார்த்தா முயல், ஒரு சைடு பார்த்தா மயில், ஒரு சைடு பார்த்தா பன்னி, அதை தாண்டி ஆணை, அதுக்கு அதுபோக இன்னும் நிறையா வேலை இருக்குது. சாக்கரை போடணும், சாக்கரை பராமரிக்கணும், இப்போ 2 நேரம் வந்து பார்க்கணும். ஒரு ஆள் வந்து ஒரு 3 ஏக்கரை விவசாயம் பண்ணுறான்னா தினசரி அதை வந்து பார்த்துட்டு போகிறவனுக்கு அன்றைக்கி அவனுக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்கணும், எப்படி சாத்தியப்படும்னு எனக்கு தெரியல. எனை பொறுத்தளவு சாத்திய கம்மி. ஒரு மாடை வச்சு கறந்து ஊற்றுவோன்னா அப்படின்னா ஒரு மாடு வச்சு கறந்து ஊற்றுனா 10 லிட்டர் பால் வருது அப்படின்னா அதுக்கு புண்ணாக்கு பற்றி கேட்ட வார்த்தை ஒரு மூட்டை 3000 ரூபா, 3 மூட்டை தவிடு புண்ணாக்கு வாங்கினா 6000 ரூபாயாச்சு. அது ஒரு 10 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னா அந்த மாட்டினுடைய விலை ஒரு 70000 ஆச்சு. அந்த மாட்டை கறந்து ஊற்றி 10 லிட்டர் பால் ஒரு ஆள் வச்சு அதை கறந்து ஊற்றி அதுக்கு புண்ணாக்கு தவிடு போட்டு எல்லாமே பண்ணால் அதில் மிச்சம் எவ்வளோ நிற்கின்னா 30 ரூபா 33 ரூபாய்க்கு பால் எடுக்கிறாங்க. அவங்க 50 ரூபாய்க்கு விற்றாலும் நம்ம கிட்ட 33 ரூபாய்க்கு தானே பால் எடுக்கிறாங்க. 10 லிட்டர் பால் வாங்கினா அப்படின்னா 10 லிட்டர் பாலுக்கு இன்னைக்கு 330 ரூபா 350 ரூபா கிடைக்குது அப்படின்னா 200 ரூபா 210 ரூபா தேனுக்கு சரியாக போகுது. அதுபோக தேனு வாங்கி போட்டால் ஒரு கத்த வைக்கப்புல் வாங்கினா 350 ரூபா 400 ரூபா. அதுபோக தேன் எடுத்து போடணும். அந்த மாட்டை பார்க்குறக்கு ஒரு ஆள் 2 மாடாகவே போட்டாலும் கூட 20 லிட்டர் பால் ஊற்றுனா கூலியாளுக்கு கூலி கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல. இது எல்லாம் சேர்ந்து அப்புறம் ஏன் விவசாயம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் விவசாயம் மட்டும் இல்லை, ஏதாவது இதர வேலை அடுத்த வேலை ஏதோ ஒன்று பார்க்குறோம். அப்புறம் டிராக்டர் ஓட்டுற டிராக்டரில் 2 வரும்படி வருது. அது மாதிரி பல இதையும் பார்க்கறதுனால பார்க்குறோம். அதே நீங்கள் பண்ண முடியுது நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் என்னுடைய கேள்வி இதுதான் பதில். அதை மட்டும் நம்பனா பழைக்க முடியாது.
2: நீங்களே அதுக்கான ஒரு வழிமுறையும் சொல்லியிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் படித்து அதுக்கான வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களோட துறைகள்லேருந்து வெளிவந்து விவசாயம்

0: விவசாயம் பண்றவங்களும் நிறைய இருக்காங்க. அது மாதிரி தான் இந்த தொழிலோட இன்னொரு தொழிலோட விவசாயத்தையும் கண்டிப்பா சேர்ந்து பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை வந்து என்கிட்ட இருக்கு. மக்களும் அதை நம்புவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன். ரொம்ப நன்றிங்க இவ்வளவு நேரம் உங்களோட அனுபவ கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு. உங்க தொழிலை இன்னும் சிறப்பா வளர்ச்சி அடைய எங்க ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றிங்க.
1: இதுவரை வெங்காயம் மற்றும் வாழை பயிர்கள் சாகுபடி முறைகள் குறித்த தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள்.

0: பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறதும் முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கையை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டு வருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம் மற்றும் 1 கிலோ முதல் 5 கிலோ வரை 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் எச்சரித்தார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று

0: பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சி இருப்பதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்குள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. ஆசிய தனிநபர்
1: External Affairs Minister Dr. S. Jaishankar has said, India and Nepal collaborate closely to maintain security along their long and uniquely open border, and the two countries have always stood by each other in times of need. In his opening remarks during a meeting with his Nepalese counterpart Shishir Khanal in New Delhi this evening, the External Affairs Minister said, India and Nepal share a very special relationship. He said the relationship is built on a strong foundation of vibrant people-to-people ties, cross-border connectivity and shared cultural and religious traditions. Mr. Khanal said India is Nepal's most important partner and Nepal has placed highest priority to India. He said Nepal and India are not merely two countries but stakeholders of a proud ancient civilization. Prime Minister Narendra Modi today chaired a meeting with members of the PM Economic Advisory Council. The Prime Minister and the EAC discussed various ideas and measures to further boost India's economic growth in times of global turmoil. Various reforms to improve ease of living and ease of doing business were also discussed. The members also gave their assessment of the impact of West Asia conflict on India and the world. In a social media post, the Prime Minister said they deliberated on a wide range of issues relating to India's economic transformation and long-term development priorities. They also shared perspectives on adding more momentum to the reforms journey and ensuring ease of living as well as ease of doing business. The centre has introduced standard pack sizes for edible oils under the legal metrology framework, bringing greater transparency and uniformity to the marketplace. The Department of Consumer Affairs amended the standard operating procedure governing the determination of net quantity and standard pack sizes for edible oils and fats under the framework. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said that under the revised rules, standard pack sizes have been prescribed for major edible oils including palm oil, palmoline, soybean oil, sunflower oil, mustard oil, groundnut oil, sesame oil, rice bran oil, cottonseed oil and corn oil. The approved pack sizes are 200 gram, 500 gram, 1 to 5 kilo, 15 kilo and 20 kilo. Minister for Skill Development and Entrepreneurship Jayant Chaudhary inaugurated a new daycare facility for children of employees at Kaushal Bhavan in New Delhi today. The Ministry of Skill Development and Entrepreneurship said the initiative marks a significant step towards fostering a more inclusive, compassionate and people-centric work environment. Spread across nearly 600 square meters, the facility aims to offer a welcoming, safe and nurturing environment where children can learn, play, rest and grow. Prime Minister Narendra Modi has expressed grief over the mishap in Firozpur district of Punjab. In a social media post, the Prime Minister conveyed his condolence to the families who lost their loved ones. He wished a speedy recovery for those injured in the accident. The Prime Minister has also announced an ex gratia of 2 lakh rupees for the next of kin of each deceased and 50,000 rupees for the injured from the Prime Minister's National Relief Fund. As already reported, at least 9 people were killed and 22 others injured when a vehicle carrying members of a family collided with a truck on the Firozpur-Fazilka road this morning. In hockey, Indian men's team has lifted the under-18 Asia Cup for the third time, thrashing host Japan

0: கேட்ட அந்த பாட்டு எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. தேவா இசையில் சூரியன் திரைப்படத்திலிருந்து. 8:15 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டு இருக்கீங்க ஹீதம் ஹரிதம். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

பிடிக்கும். கேட்ட இந்த பாட்டு ராட்சசன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. இளையராஜா இசையில் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இதம் ரிதம் கேட்டுட்ருக்கீங்க. 8:25. இனி தொடர்ந்து ராசமகன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடியது இளையராஜா இசை.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
3: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.

கேட்ட இந்த பாட்டு உழைப்பாளி திரைப்படத்திற்காக மனோ கே சித்ரா பாடியது இளையராஜா இசையில். க்ளோரிஸான இடிஎஸ் பாடல்களை நீங்கள் கேட்கணும்னா இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சியில் உங்கள் சாய்ஸில் கேளுங்க. 8:37 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் கேட்டுட்ருக்கீங்க. இது ரிதம். இனி தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது சௌந்தரியன் இசையில் முதல் சீதனம் திரைப்பட பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்ட இந்த பாட்டு கிழக்கு கரை திரைப்படத்திற்காக கே சித்ரா பாடியது. தேவாயிசையில் ஆகாஷவாணி 103 FM கேட்டுருக்கீங்க. இதை முறை தான் 8:45 ஆச்சு. நேரிலே நாளை மாலை 5:02 சித்ர செவ்வானம் நிகழ்ச்சியில் உலக உணவு பாதுகாப்பு தினத்தை ஒட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சி உணவு பாதுகாப்பு அலுவலர் கே ராமசாமி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் 103 கேட்க மறக்காதீங்க. இதம் ரீதம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கிருக்கிற இந்த பாட்டு முதல் குரல் திரைப்படத்திற்காக கே ஜெயசுதாஸ் கே சித்ரா பாடியது, சந்திரபோஸ் இசை.

0: உன்னை
1: சொல்லத்தான் துடிக்கிறேன் கதை சொல்ல.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ராமன் அப்துல்லா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது இளையராஜா இசையில் இதம் ரீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா மலேசியா வாசுதேவன் பாடியது இளையராஜா இசையில். இந்த பாடலோடு இதம் ரீதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேர்லே இன்று இரவு 9:30 மயிலிறகு பர்மா ராணி திரைப்பட விமர்சனம் இடம்பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: Economic Advisory Council reviews country's economic transformation and long-term development priorities. Centre introduces standard edible oil pack sizes to enhance transparency and promote uniform packaging practices. External Affairs Minister S. Jaishankar holds talks with his Nepalese counterpart Shishir Karnal in New Delhi, says India and Nepal collaborate closely to maintain security along their open border. Tensions across West Asia escalate as Iran launches ballistic missiles towards US military facilities in Kuwait and Bahrain. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரியிருக்கிறது. 1945 வெளிவந்த பர்மா ராணி அப்படிங்கிற திரைப்படம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு துறை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய ஆரம்பித்திருக்கிறது. 1945 ஆண்டு வெளிவந்த பர்மா ராணி அப்படிங்கிற திரைப்படம், இந்தியா சுதந்திரம் அடையவதற்கு முன்பாகவே வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்தியாவினுடைய புகழ்பெற்ற பழம்பெரும் தயாரிப்பு நிறுவனமான மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் இந்த திரைப்படம் வெளிவந்தது. 2 உலகப்போரை மையப்படுத்தி இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபரான டி.ஆர். சுந்தரம் அவர்கள். இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவு W.R. சுப்பாராவ், எடிட்டிங் ஆர் துரைராஜ், இசை T.A. கல்யாணம். இந்த திரைப்படத்தில் KLV வசந்தா அப்படின்னு அந்த காலத்தில் புகழ்பெற்ற நடிகையாக கொடிகட்டி பிறந்தாங்க, அவருடைய பெயர் தான் இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் கார்டில் முதல்ல வரும். அவங்க தான் இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் கதாபாத்திரமான பர்மா ராணி, அதாவது பர்மாவில் இருக்கக்கூடிய ராணி அப்படிங்கிற ஒரு இளம்பெண் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. சி. ஹொன்னப்ப பாகவதர், விமானி குமாரா நடிச்சிருப்பார், அவருடைய காதலியாக தான் KLV வசந்தா ராணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டி.ஆர். சுந்தரம் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார், அதாவது ஜப்பானிய உளவுத்துறையினுடைய தலைமை அதிகாரி பஜ்ஜினாமாவாக அவர் நடிச்சிருப்பார். டி.எஸ். பாலையா, இந்திய உளவாளி ரஞ்சித் சிங்காக நடிச்சிருப்பார். சி.டி. ராஜகாந்தம், மிஸ் மங்களமாக இந்திய உளவாளிகளுடைய தலைவராக நடிச்சிருப்பாங்க. காளி என்ற தினம், ஜப்பானிய இராணுவ அதிகாரி கொட்டூச்சியாக நடிச்சிருப்பார். இது தவிர கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனும் டி.ஏ. மதுரம் அவர்களும் இந்த திரைப்படத்தினுடைய நவைச்சுவை காட்சிகளை நடிச்சிருந்தாங்க. இது தவிர ஏராளமான அந்த காலத்து புகழ்பெற்ற நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து பேசுவோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மின் மயிலிறகு திரை விமர்சனம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரு விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1945 வெளிவந்த பர்மா ராணி அப்படிங்கிற ஒரு வார் மூவி அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு போர் சம்பந்தப்பட்ட திரைப்படம் தான். இந்த திரைப்படம் எங்கு தொடங்குதுன்னா, கதை வந்து பர்மாவுடைய ரங்கூனில் நடக்குது. 1942 கதை நடப்பதாக இருக்கிறது. அதாவது இரண்டாம் உலகப் போரின் போது, அதாவது 1942 நடந்துட்டுருக்கக்கூடிய இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானியர்கள் ஆட்சியின் கீழே ரங்கூன் இருந்தது. அந்த ரங்கூன் நகரத்தின் மீது பிரிட்டிஷ் இந்திய விமானங்கள் குண்டுமலை பொழியுது. அதில் ஒரு விமானத்தை ஜப்பானியர்கள் சுட்டு வீழ்த்துறாங்க. சுடப்பட்ட விமானத்திலிருந்து விமானி கோபால் உட்பட 3 விமானிகள் பாராசூட்டில் குதித்து தப்பிக்கிறாங்க. இந்த விமானிகள் தப்பிச்ச விஷயம் ஜப்பானிய உளவுத்துறையினுடைய தலைமை அதிகாரியான பஜினாமாவுக்கு தெரிய வருது. ரங்கூன் நகரத்தில் தலைமறைவாருக்கும் அந்த 3 இந்திய விமானிகளையும் கைது பண்ணி அழைச்சிட்டு வரும்படி இராணுவ அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாரு ஜப்பானிய உளவுத்துறையினுடைய தலைமை அதிகாரியான பஜினாமா. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசனக்காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு தெரியலையே.
1: பூலோகத்துல
2: ரங்கூனுக்கு 50 மைல் தூரத்தில். உட்காராதே, சிக்கினால் நம்மை பலி வைத்து விடுவான். எப்படியாவது ரங்கூன் சேர்ந்து விட்டா அங்கே பெரிய பையா கோவிலே

0: அவர் எனக்கு ரொம்ப தெரிந்த, தப்பி போக உதவி செய்வார்.
1: ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாலா?
2: சரி
1: சார்ஜன் கொடிச்சி, லெப்டினன்ட் கைஷா, கோஸ்ட்கார்டு ஆஷாய்,
2: மூன்று இந்தி விமானிகள் தப்பி சீருடையில் வந்திருக்கின்றனர். பொது இடங்களில் எல்லாம் தேடிப்பார்.
1: இந்திய விமானிகள் எதற்கும் துணிந்தவர்கள்.
2: ஜாக்கிரதை.
3: எஸ் யுவர் எக்ஸலன்சி.
1: ஏரோட்ரோம், மூன்று இந்திய விமானிகள் தப்பிவிட்டனர். காடுகளில் கீழாக பறந்து வட்டமிட்டு நன்றாக பாருங்கள்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:29, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1945 ஆண்டு வெளிவந்த பர்மா ராணி அப்படிங்கிற திரைப்படம். 2 உலகப் போரை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கதை. பர்மாவில் நடக்குது, அதாவது ரங்கூன் நகரத்தில் நடக்குது. ரங்கூனில் தலைமறைவாக இருக்கக்கூடிய 3 பிரிட்டிஷ் இந்திய விமானிகளை ஜப்பானிய இராணுவ வீரர்கள் வலை வீசி தேடிட்டுருக்காங்க. இதை உணர்ந்த விமானி கோபால் மற்ற 2

0: விமானிகளை புத்த மடையாளத்தில் புத்த பிக்ஷு ஒருத்தரோட உதவியோட தலைமறைவை தங்க வைக்கிறார். தானும் அங்கு சென்று மற்ற விமானிகளோடு சேர்ந்து பதுங்க நினைக்கும் போது ஜப்பானிய ரகசிய போலீஸ் அதிகாரி ஒருத்தர் விமானி கோபாலை துரத்துறாரு. அவரிடமிருந்து தப்பிக்கும் விமானி கோபால் பர்மா நாட்டு உணவு மந்திரியின் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறார். கோபால் ஒரு இந்திய விமானி என்பதை கேள்விப்பட்டு அவரை தன் வீட்டிலேயே தலைமறைவாக தங்க வைக்கிறாங்க. மந்திரியுடைய வளர்ப்பு மகளான ராணி அந்த சந்தர்ப்பத்தில் விமானி கோபாலுக்கும் ராணிக்கும் இடையே காதல் மலருது. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: குமார்
2: சுவாமி, ஏதோ சந்தேகம் கட்டு வந்தவனை போல் பாவனசி, எப்பொழுது வந்தாய்?
1: நானும் இன்னும் இரண்டு பேரும் பிரசாதங்களுடன் வந்தோம். சிறகு ஒடிந்து விட்டது, நாங்கள் மட்டும் தப்பி வந்தோம்.
2: ரகசிய போலீசார் இல்லாத இடமே இல்லை. நீ இப்படி பட்ட பகலில் பயமின்றி நடமாடுகிறாயே குமார், உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. இவ்விடமிருந்து உடனே போய்விடப்பா.
1: சுவாமிஜியின் வரவேற்பே தனியாக இருக்கிறதே.
2: பரிகாசத்திற்கு இது சமயமல்ல குமார், நிலைமை அப்படி இருக்கிறது. ஜப்பானிய ஆட்சி மிருக ஆட்சியை காட்டிலும் மிக கேவலமாக இருக்கிறது. பேசாமற் போய்விடப்பா.
1: நான் போவதற்காக இங்கு வரவில்லை, மனித தர்மத்தின் பெயரால் கேட்கிறேன். எங்களுக்கு வேறு வசதி கிடைக்கும் வரை எங்களை அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
2: குமார், உன் சகாக்களை ஒவ்வொருவராக அனுப்பிவை.
1: போதுதான், நீர் என் பழைய சுவாமி.
2: ஜாக்கிரதையாக அனுப்பு. பயப்படாதே, என்னை பார்த்தால் திருட வந்தவன் மாதிரியா இருக்கிறது?
3: இல்லை, விருந்து சாப்பிட வந்தவன் மாதிரி இருக்கிறது.
4: ராணி,
1: உன் பெயர் என்ன?
3: ராணி.
1: ராணி, பொருத்தமான பெயர். குணத்திலும் ராணியைப் போலவே இருக்கிறாயே. உன் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன்.
3: நீங்கள் தானே அந்த இந்திய விமானி?
1: ஆமாம்.
3: அந்த பேயன்கள் இங்குதான் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் நீர் இங்கு தங்கி பிறகு போகலாம்.
1: என் மூலம் உன் தலைக்கு கல் வந்துவிடும்.
3: அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதோ தனியறை, இங்கிருந்தால் யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். இருங்கள், ஆகாரம் கொண்டு வருகிறேன்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை மாலை 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சி உணவு பாதுகாப்பு அலுவலர் கே. ராமசாமி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனமாக ஒரு பழம்பெரும் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். 1945-ல் அதாவது இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே வெளிவந்த ஒரு திரைப்படம், 2 உலகப் போரை மையப்படுத்தி மாடர்ன் தியேட்டர்ஸ் எடுத்த ஒரு திரைப்படம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஏராளமான பிரிட்டிஷ் இந்திய உளவாளிகள் பர்மாவின் ரங்கூனில் தங்கியிருந்து இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு உளவு செய்திகள் அனுப்பிட்டுருக்காங்க. அதில் ஒரு நபரான ரஞ்சித் சிங்கை ஜப்பானிய இராணுவத்தினர் கைது பண்ணி ஜப்பானிய உளவு பிரிவு தலைவரான பஜ்ஜினாமா முன்னாடி நிறுத்துகிறாங்க. இந்திய உளவு கூட்டத்தின் தலைவர் யார் என்பதை ரஞ்சித் சிங் மூலமாக தெரிஞ்சுக்க விரும்பும் பஜ்ஜினாமா அவரை சித்திரவதை பண்ண உத்தரவிடுறார். ஆனால் எந்த சித்திரவதைக்கும் பயப்படாத ரஞ்சித் சிங் தன்னோட தலைவர் யார் அப்படிங்கிற உண்மையை சொல்ல மறுக்கிறார். இதனால் ஆத்திரமம் அடையும் பஜ்ஜினாமா ரஞ்சித் சிங்கை சுட்டு கொல்ல உத்தரவிடுறாரு. இந்த செய்தியை வானொலி மூலமாக கேட்கும் விமானி கோபால் ரஞ்சித் சிங் இறக்கும் முன்பு இந்திய உளவாளியின் தலைவர் யார் என்பதை தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு. அந்த தகவல் கிடைச்சா பர்மாவில் சிக்கிக்கொண்ட தான் உட்பட 3 இந்திய விமானிகளும் இந்தியா தப்பிப்போக உதவி கிடைக்கும் என்பதை உணர்ந்த விமானி கோபால் புத்த பிக்ஷுவின் உதவியை நாடுறாரு. கோபாலின் வேண்டுகோளின்படி சிறையில் இருக்கும் ரஞ்சித் சிங்கை சந்திக்கும் புத்த பிக்கு இந்திய உளவாளிகளின் தலைவர் யார் என்ற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதை கோபாலின் காதலி ராணி மூலமாகவே அவருக்கு சொல்லி அனுப்புகிறாரு. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: என்ன பெரிய பாலத்தை விடுத்து விட்ட கூட்டத்தாரில் ஒருவன் சிக்கிக்கொண்டான். ரஞ்சித் சிங் ரகசிய கூட்டத்தில் சேர்ந்தவன்.
2: அவனை அனுப்பு.
1: எஸ் யுவர் எக்ஸலன்சி.
2: இந்த ஒற்றர் கூட்டத்தை பூண்டோடு ஒழித்து விடுகிறேன்.

0: ரஞ்சித் என்ன செய்தாலும் வாயை திறக்கவில்லை.
1: வாயை திறக்க மாட்டேன் என்கிறானா? சரி, நாளை காலை அந்த நாயை சுட்டுத்தல். சாஜன், இச்செய்தியை ரேடியோவில் சொல்ல ஏற்பாடு செய். மற்ற உளவாளிகளுக்கும் பயம் இருக்கட்டும்.
2: ஜப்பானுக்கு துரோகம் செய்தவர்கள் ஆசியாவுக்கே துரோகம் செய்தவர்கள் ஆவார்கள். இந்த துரோகிகளுக்கு முன் எச்சரிக்கையா இருக்கும் பொருட்டு நாளை காலை 10 மணிக்கு ரஞ்சித் சிங் என்ற பிரிட்டிஷ் ஒருத்தன் சுட்டுக் கொல்லப்படுவான். இத்துடன் இன்றைய அறிக்கை முடிவு பெற்றது. நீங்கள் இதுவரை கேட்டது ரங்கோன் ரேடியோ.
3: இந்த ரஞ்சித் சிங்குக்கு இங்கிருக்கும் பிரிட்டிஷ் ஒற்ற தலைவன் விலாசம் தெரிந்திருக்கும். அவன் சாவதற்குள் அவனை சந்தித்து இந்த விலாசத்தை தெரிந்து கொண்டால் இங்கிருந்து தப்பி போவதற்கு உபாயம் கிடைக்கும்.
4: நீங்கள் வெளியில் போனால் உங்களுக்கும் அந்த கதிதான்.
3: நமக்கு இந்த பொங்கிதான் கதி. அவருக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறேன். நீ அதிகாலையில்
4: சுவாமி.
3: என்ன விசேஷம் ராணி? ராணி, என்னை இந்த சங்கடங்களில் மாட்டி வைக்காதீர்கள். நான் சாது.
4: நீங்கள் சாதுவாக இருப்பதனால்தான் எங்கு வேண்டுமானாலும் போகலாம்.

0: சந்தேகிக்க மாட்டார்கள் சுவாமி. உங்களால் தான் அவர்களுக்கு இந்த உதவி ஏற்பட வேண்டும்.
1: என்ன தர்ம சங்கடம்?
0: ரஞ்சித் சிங் உயிர் போவதற்குள் அந்த விலாசத்தை தெரிந்து வந்தால்தான் இந்தியாவுக்கும் ரகுனுக்கும் விடுதலை, இல்லை முடிவே இல்லாத அடிமை வாழ்வுதான்.
1: நான் இங்க வந்து விடுகிறேன். ரஞ்சித் சிங்,
2: நீ இங்கு வர வேண்டிய காரணம்?
1: உன் உதவியை நாடி.
2: சிறையில் இருப்பவன் உதவியா?
1: ஆம், சுட்டு வீழ்த்தப்பட்ட மூன்று இந்திய விமானிகள் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல வேண்டும். என்னை நம்பு. உன் ஒற்ற தலைவன் விலாசத்தை சொல்லு.
2: என் வாயிலிருந்து ஒன்றும் வெளிவராது, போய்விடு.
1: பகவானே, மிதமிஞ்சிய ராஜபக்தியும் தேசபக்தியும் இவன் கண்ணை மறைக்கிறது. உண்மையை அறியாமல் உருமுகிறான். பிரபோ, இவனை மன்னியும்.
2: கடவுளாஜ்ஞி சுவாமி, உண்மை நம்புகிறேன்.
3: மிஸ் மங்களம், பாட்டுவாத்தியார், 13 நம்பர் தெருவு, சங்கீத வார்த்தை, மைனா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விருந்து கொண்டிருக்கிறது. 1945 ஆண்டு வெளிவந்த பர்மா ராணி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரான டி ஆர் சுந்தரம் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கவும் செய்தார். அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தினுடைய மிக முக்கிய கதாபாத்திரமான வில்லன் கதாபாத்திரத்தில், அதாவது ஜப்பானிய

0: உளவுத்துறை அதிகாரி, தலைமை அதிகாரியான பஜ்ஜினாமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லையும் டி ஆர் சுந்தரம் நடிச்சிருந்தாங்க. இந்த கதை தொடர்ந்து எப்படி பயணிக்குது அப்படின்னா, உளவாளி ரஞ்சித் சிங் சொன்ன தகவலின்படி இந்திய உளவாளிகளின் தலைவியான பாட்டு வாத்தியாரான மிஸ் மங்களத்தை சந்திக்கிறாரு விமானி கோபால். அவருக்கு உதவும் மிஸ் மங்களம் புத்த விகாரியிலேயே ஒரு சுரங்கப்பாதை இருப்பதாகவும், அதில் தப்பி சென்றால் துறைமுகத்தில் ஒரு மோட்டார் படகு காத்திருக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மோட்டார் படகின் மூலமாக இந்திய நீர்மூழ்கி கப்பலை சென்றடைந்து அங்கிருந்து இந்தியா தப்பித்து செல்லுமாறு அறிவுரை சொல்கிறாங்க மிஸ் மங்களம். அந்த நேரம் பார்த்து ஜப்பானிய உளவுத்துறை அதிகாரியின் உத்தரவின்படி மிஸ் மங்களத்தை கைது செய்ய வர்றாங்க ஜப்பானிய வீரர்கள். அவர்களிடமிருந்து விமானி கோபால் தப்பிச்சு போகிறாரு. அதே நேரத்தில் உளவுத்துறை, இந்திய உளவுத்துறையை சேர்ந்த மிஸ் மங்களத்தை சுட்டு கொள்கிறாங்க ஜப்பானிய வீரர்கள். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நாம் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஜப்பானியர் புதிதாக கட்டியிருக்கும் விமானப்படைதள பிளான்கள்.
2: ரஞ்சித் சிங் அகப்பட்டுக் கொண்டது என் கையோடு இந்த மாதிரி இருக்கிறது. என் பேரில் கூட சந்தேகப்படுகிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். தப்பிய விமானங்களை பற்றி தகவல் கிடைத்தால் எனக்கு உடனே தெரிவியுங்கள்.

0: இன்னும் அந்த இந்திய விமானிகளை கண்டுபிடித்த பாடில்லை. இப்பொழுது அந்த படகு திருட்டு போய்விட்டது. இந்த இந்திய ஒற்றர் கூட்டம் உங்களை நன்றாகத்தான் ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் ஏன் உயிரை வைத்திருக்கிறீர்கள்? போய் அராக்கிரி செய்துகிறதானே. சார்ஜன் படிச்சு மிஸ் மங்களத்தை உடனே அரெஸ்ட் செய். சந்தேக பெறவில்லை எல்லாரையும் அரெஸ்ட் செய். ஏன் நிற்கிறீர்கள்? போகல் கோஸ்ட் கார்டு. தூங்காதே, எல்லா கிடங்குகளையும் சோதனை போடு.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங். யாரு தெரியலையே.
1: உங்கள் மைனாவை பார்க்க வந்தேன்.
2: ஓ, உள்ளே வாருங்கள். மைனாவை பற்றி உங்களுக்கு யார் சொன்னது?
1: ரஞ்சித் சிங்.
2: உட்காருங்கள். தாங்கள் யார்?
1: கேப்டன் குமார்.
2: இந்திய விமானி. நல்ல சமயத்திற்கு வந்தீர்கள். உங்கள் கூட்டாளிகள் எங்கே?
1: பையா கோவிலில் பதுங்கி இருக்கின்றனர். நாங்கள் திரும்பிச் சென்றால்தான் சீக்கிரம் இந்த ஜப்பானியரை.
2: நல்ல வேளையாக பையா கோவிலில் இருந்தே ஒரு சுரங்கம் செல்கிறது. இதோ இந்த அறையில் இந்த யாழியை அழுத்தினால் ஒரு ரகசிய வழி இருக்கிறது. இதன் வழியாக சென்றால் கடற்கரைக்கு செல்கிறது. அங்கே ஒரு படகு காத்திருக்கும். அதில் ஏறிக்கொண்டால் தயாராக காத்திருக்கும் நமது சப்மரீனில் கொண்டு போய் சேர்த்து விடும். சங்கீத வார்த்தை கோமாளி, இன்று இரவே புறப்பட்டு விடுங்கள். பொழுது விடிந்தால் சப்மரீன் போய்விடும். இந்தியா சேர்ந்ததும் இதை நமது காரியாலயத்தில் கொடுத்து விடுங்கள்.
1: போலீஸ்,
2: இதன் வழியாக தப்பி போய்விடுங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த இரவு நேரத்தில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விருந்து கொண்டிருக்கிறது 1945 வெளிவந்த பர்மா ராணி அப்படிங்கிற திரைப்படம். பர்மாவில் நடக்கும் இந்த கதை தொடர்ந்து எப்படி பயணிக்குதுன்னா, அதாவது இந்த படத்தினுடைய நிறைவு காட்சிக்கே நம்ம வந்துட்டோம். நிறைவு காட்சி எப்படி அமைதுன்னா, மிஸ் மங்களத்திடம் பெற்ற தகவல் மூலமாக தப்பிக்கும் வழியை தெரிந்து கொண்ட விமானி கோபால் காதலி ராணியிடமிருந்து விடைபெற்று புத்த மடாலயம் நோக்கி போகிறாரு தப்பிப்பதற்காக. அவர் சென்ற சிறிது நேரத்திலேயே ஜப்பானிய உளவுத்துறை அதிகாரியான பஜ்ஜினாமா அவருடைய தலைமையில் இராணுவ வீரர்கள் ராணி வீட்டை முற்றுகையிட்டு சோதனை போட வர்றாங்க. ஆனால் அங்கு விமானி கோபால் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கோபால் எங்கே அப்படிங்கிற தகவலை சொல்லும்படி ராணியை மிரட்டுறாரு இராணுவ அதிகாரியான பஜ்ஜினாமா. அந்த நேரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சமயோஜிதமாக முடிவெடுக்கும் ராணி புத்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்து கோபால் எங்கே அப்படிங்கிற உண்மையை சொல்லப்போவதாக சொல்கிறாங்க. பஜ்ஜினாமாவும் அதற்கு அனுமதி கொடுத்து ராணியை புத்த விகாரிக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கு போகும் ராணி காதலன் விமானி கோபாலை தனியாக சந்தித்து புத்த விகாரையை சுற்றி பஜ்ஜினாமா தலைமையில் இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறத சொல்கிறாங்க. ஆபத்து நெருங்கிவிட்டதை உணர்ந்த விமானி கோபால் காதலி ராணி மற்றும் இரண்டு விமானிகளை அழைச்சிட்டு புத்த விகாரையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வழியே தப்பிச்சு ஓடுறாரு. இதை தெரிந்து கொண்ட உளவுத்துறை அதிகாரியான பஜ்ஜினாமா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த புத்த பிக்குவை சுட்டு தள்ளிட்டு விமானி கோபாலையும் அவருடைய குழுவினரையும் துரத்துறாரு. ஆனால் அதற்குள்ளே மோட்டார் படகுக்கு செல்லும் விமானி கோபால் மற்றவர்களோடு சேர்ந்து ரொம்ப பத்திரமாக இந்தியாவுக்கு திரும்புகிறாரு. இந்தியாவுக்கு திரும்பிய கோபால் குழுவினரை பிரிட்டிஷ் இந்திய இராணுவ அதிகாரிகள் பாராட்டுறாங்க. இந்த நிலையில் பர்மாவிலிருந்து தன்னோடு தப்பி வந்த காதலி ராணியை திருமணம் செய்துக்கிட்டு மகிழ்ச்சியான இல்லறத்தை ஆரம்பிக்கிறாரு விமானி கோபால். இப்படியாக பர்மா ராணி திரைப்படத்தை ரொம்ப சுபமாக நிறைவு பண்ணியிருப்பார் இயக்குனர் TR சுந்தரம்.
1: இனியும் நான் தாமதிக்கக் கூடாது ராணி, நான் சென்று இன்றிரவு புறப்பட சித்தப்படுத்த வேண்டும். கலங்காதே கண்ணே, உன்னிடம் என் உயிரை அல்லவா விட்டுவிட்டு போகிறேன். இந்த சண்டையில் ஜெயம் பெற வேண்டும். சந்தோஷமாக எனக்கு விடை கொடு.
2: இறப்பதற்கா?
1: இல்லை இல்லை, வெற்றி வீரன் மனைவி என்று உலகம் உன்னை புகழ்வதற்கு.
2: அந்த புகழுக்கு பலி நீங்களா சுவாமி?
1: பலியாவது ஜப்பான் பேய்கள் தாம். சண்டை முடிந்ததும் உன்னை வந்து கைப்பிடிப்பேன். உன்னை அடைய வேண்டும் என்ற உறுதிதான் எனக்கு ஊக்கத்தை தரும். நிச்சயம் வந்து உன்னை மணப்பேன். என்னை நம்பு. எங்கே என் ராணி அல்ல? விடை கொடு.
2: நல்ல போய் வாருங்க. என்ன தடுவீர்கள்?
3: உன் கள்ள காதலன் அந்த இந்தி விமானி ராணி. அந்த காலம் மலையேறி விட்டது, இனி பலிக்காது. எங்க இருக்கிறான்?
2: எனக்கு எப்படி தெரியும்?
3: எதிரியை வீட்டில் மறைத்து வைத்த குற்றத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா?
2: மரண தண்டனை.
3: இதோ பார், இந்த இளவயதில் ஏன் இறக்க துணிகிறாய்? உனக்கும் உன் காதலனுக்கும் பூரண மன்னிப்பை வாங்கி கொடுத்து விடுகிறேன். அவர்கள் தப்பும் வழியை மாத்திரம் காட்டிவிடு.
2: உண்மையாகவா?
3: ஆம், வீணா யோசியாதே.
2: இன்று பண்டிகை நாள், முதலில் கோவிலுக்கு சென்று புத்த பிரானை தரிசித்து வர சிறிது அவகாசம் கொடுக்க வேண்டும்.
3: சரி, புறப்படு. சீக்கிரம் வந்துவிடு.
2: குமார், உங்களை தேடித்தான் வந்தேன். அவர்கள் இன்னும் போகவில்லை.
4: போகவில்லையா?
2: உங்களுக்காக காத்திருக்கின்றன. போங்கள் சீக்கிரம். போலீசார் வெளியே என்னுடன். நான் அவர்களை அலைக்கழித்து காலதாமதம் செய்கிறேன்.
4: அவர்கள் உன்மேல் பழி தீர்த்து

0: கொள்ளுவார்கள். நீயும் வந்துவிடு.
1: குமார்,
0: போலீசார் வெளியே,
2: நான் பேச வைக்கிறேன்.
3: எங்கும் காணவில்லை.
4: ஒருவரும் வெளியே போகாதபடி சுற்றி காவல் போடுங்கள்.
0: இங்கு வந்த பெண் எங்க?
2: பிரம்மச்சாரிக்கு பெண் விஷயம் என்ன தெரியும்?
0: விளையாடாதே. ஊசோவின் மகள் இங்கு வந்தாள், அவளைத்தான் கேட்கிறேன்.
2: நான் யாரையும் பார்க்கிறேன்.

0: உங்களுடைய தீரச் செயல்களை உலகம் போற்றும். இந்திய ஆகாயப்படையை உன்னால் மிகவும் பெருமை அடைகிறது.
1: ராணி, இந்த ஆனந்தத்திற்காக நாம் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறோம் தெரியுமா?
2: சுவாமி, அண்ணனுக்கு பின் தானே ஆனந்தம்.

0: உங்களுடைய தீரச் செயல்களை உலகம் போற்றும். இந்திய ஆகாயப்படையை உன்னால் மிகவும் பெருமை அடைகிறது.
1: ராணி, இந்த ஆனந்தத்திற்காக நாம் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறோம் தெரியுமா?
2: சுவாமி, அண்ணனுக்கு பின்தானே ஆனந்தம், பாட்டுக்கு பின்தானே பலன்.
1: ஆம், நம் ஆனந்தமே சுகானந்தம், நித்யானந்தம்.
2: சுவாமி,

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் 1945 ஆண்டு வெளிவந்த பர்மா ராணி அப்படிங்கிற திரைப்படம் குறித்து பேசணும். இந்த திரைப்படம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
1: டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால் வர தோல் நோய்கள்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்கிறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியனால். ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏ